நேரம் 5:33. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக சோபனா பாடிய ஸ்ரீ வைத்தியநாத அஷ்டகம்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய நந்தி ஸ்தோத்திரம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 28 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 4 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 18 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:51. மங்கள இசை கேட்கலாம். ராகம் கானமூர்த்தி.

எல்லா உயிருக்கும் எக்காலத்திலும் பிறவி என்னும் துன்பத்தை தருகின்றதான வித்து அவா என்பதுதான் என்று ஆன்றோர் கூறுவர்.

0: வளமுதம் கேட்டீர்கள்.
1: தொடர்வது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 வயக்காடு. தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். நாளின் சிறப்பு சொல்லும் நாள் மலர் மலர்வது காலை மணி 6:55. 7 மலரும் காலை மலர். இதில் ரமா ராமநாதன் அவர்கள் வழங்கும் செவிச்செல்வம். தொடர்ந்து செவிச் செய்திகள், காய்கனி விலை நிலவரம், திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெற கேட்கலாம். 8:00 இதய ராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்கள் வழங்கும் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் என்று ஒரு தகவல். 9:00 திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பில் ITI படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும். திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல இணை இயக்குநர் பி பரமேஸ்வரி அவர்கள் பங்கேற்கும் நேரலை. இன்று காலை 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 உயிரே, ஆயுத எழுத்து ஆகிய திரைப்படங்களிலிருந்து இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். 11:00 திருச்சி, சேலம், மங்கள் வழங்கும் உங்களோடு நாங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. பகல் மணி 12:10 மங்கையர் உலகம். தெளிந்த பயம், முதலில் பயந்தாலும் இப்போ சாதாரணமா போயிடுச்சு அப்படின்னு சொல்ற விஷயங்களை தோழிகள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். 12:50 பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். 1:00 கேட்டு ரசிக்கலாம் மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம். ட்ரைகோ டெர்மாவின் பயன்கள் நேர்முகத்தில் பங்குபெறுகிறார் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். 2:30 திரைக்களஞ்சியம் வரகநேரி எஸ் விமலா அவர்களின் தொகுப்பிலிருந்து இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 3:00 இசைத்தூரல். 4:00 வசந்தன்கோவின் வண்ண கோலங்களில் கண்டுபிடி கண்டுபிடி. 4:30 திருச்சி, சேலம், மங்கள் வழங்கும் வண்ண கோலங்கள். 5:00 பொன் மாலை. 6:00 வருவதோ ஆரவாரம். மாலை மணி 6:15 உணவே மருந்து.

0: வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம். எனக்கு பிடித்த புத்தகம், கல்லூரி மாணவர் ஐ பாலகணபதி அவர்களின் பங்கேற்பில் இந்நிகழ்ச்சி நமது முதல் அலைவரிசையில் காலை 10:45. 7:25 உழவர் உலகத்தில் கோடைக்கால பயிர் பராமரிப்பு. அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள் பங்குபெறும் நேர்முகம். 8:00 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி நமது முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி மங்கையர் போற்றும் மகத்தான வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். காலை 9:00 அரங்கிசையில் ரமா ரவி அவர்களின் பாட்டு இடம்பெறும். உடன் பாடுகிறார் டாக்டர் நந்திதா ரவி அவர்கள், BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின், கலிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மோர்சிங். 11:00 தேன் சிந்தும் நேரம். பகல் 12:10 சங்கீத சாரலில் மலைக்கோட்டை எஸ் செந்தில்குமார், குமாரவயலூர் ஆர் நல்லுக்குமார் ஆகியோரின் தவில் தாளவாத்திய நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு. 7:10 திருவாரூர் மாவட்ட செய்தி மடல். 10:00 அரங்கிசையில் VL வேதகிரி அவர்களின் வயலினிசை இடம்பெறும். மதராஸ் ஏ கண்ணன் அவர்கள் மிருதங்கம், பாலக்காடு VA சுந்தரம் அவர்கள் கடம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளின் இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். திருச்சி வானொலி, இது நேயர்களுக்காக நேயர்களால். இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: நேரம் காலை 6:00, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25 வழங்குகிறார். நாட்டில் எரிபொருள் போதிய அளவில் கையிருப்பு இல்லை என்று சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சென்னை 1000 விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் கூறியுள்ளார். அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு VD சதீஷன் இன்று பதவியேற்கிறார். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. காசி தில்லி அணிகளுக்கிடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: 6:02 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி பாரதிப்பன் பாடியவர் ஜானகி குழுவினர்.

0: Today evening unveiled a 21-member UDF cabinet ahead of today's swearing-in ceremony. Of the 21st ministers, 14, including Sadishan himself, are first-timers. Announcing the cabinet after submitting the list of ministers to Governor Rajendra Arlekar, Mr. Sadishan said the entire UDF ministry will be sworn in together. Congress secured 11 ministerial berths besides the chief minister's post. Mr. Sadishan also announced the Thiruvanchur Radhakrishnan will be the speaker and Shanimol Usman will be the deputy speaker. India has expressed deep concern at the attack targeting the Barakah nuclear facility in the UAE. In a statement, Ministry of External Affairs said such actions are unacceptable and represent a dangerous escalation. New Delhi has urgently called for restraint and a return to dialogue and diplomacy. Union Minister for Health and Family Welfare Jagat Prakash Nadda has arrived in Switzerland to participate in the 79th World Health Assembly. The six-day event will begin today in Geneva. In a social media post, Mr. Nadda said that his year's theme, Reshaping Global Health, a Shared Responsibility, highlights the importance of collective action in addressing global health challenges. In IPL cricket, Delhi Capitals defeated Rajasthan Royals by 5 wickets at Arun Jaitley Stadium in Delhi last night. Earlier in another match, the Delhi Royal Challengers Bengaluru defeated Punjab Kings by 23 runs in Dharamshala. In today's fixture, Chennai Super Kings and Sunrisers Hyderabad will clash at M.A. Chidambaram Stadium in Chennai at 7:30 p.m. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள்.
3: தமிழ், முத்தமிழ், பைந்தமிழ், செந்தமிழ் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடிய தமிழுக்கு தண்டமிழ் என்னும் பெயரும் உண்டு. தண்டமிழ் என்பதனை தன்மை கூட்டல் தமிழ் என பிரிக்க வேண்டும். தன்மை என்பது குளிர்ச்சியை குறிக்கும். தன்மை கூட்டல் நீர், தண்ணீர். தமிழில் அனைத்தும் காரண பெயராகவே அமைவதனை காணலாம். அதனால்தான் சுடு தண்ணீர் கொடுங்க என கேட்கக்கூடாது, சூடான குளிர்ச்சியான தண்ணீர் கொடுங்கள் என பொருள்படும். எனவே தண்ணீர் கொடுங்கள் என்பது பானையில் குளிர்ந்த நீரை கொடுங்கள் என்றே முன்னோர்கள் கேட்டுள்ளனர். கோடையில் குளிர்ச்சியான நீரை தேடுவது இயல்பு. அது மட்டுமின்றி அருவிகளில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை செய்யும். குற்றாலத்து அருவியில் குளிப்பதென்றால் அது இன்னும் அழகு. அதுபோலவே குற்றால தமிழில் குளிப்பதும் அழகு. காலையிலேயே குற்றால தமிழில் குளிப்போம், உள்ளம் குளிரும். மலையிலே நடந்து செல்லும் பொழுதே அங்குள்ள அருவிகள் இனிய ஓசையால் வரவேற்கும். நீர்த்தோரணங்கள் உடலை குளிர்விக்கும். விலங்குகள் பூமியையும் பறவைகள் வானத்தையும் அழகாக்கிக் கொண்டிருக்கும். இக்காட்சியை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு குஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககனசித்தர் வந்து வந்து காயசித்தி விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும், கூணலிலும் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே என தான் வாழும் இடத்தின் பெருமையை மிக அழகாக பெருமிதத்துடன் சொல்கிறாள் குறவஞ்சி. குற்றாலமலையின் பெருமையை பாடிய திரிகூட ராசப்ப கவிராயர் தமிழ் பிறந்த பொதிய மலையின் சிறப்பையும் பாடுகிறார். குறவஞ்சியே, பொதிய மலையின் பெருமையை அறிவாயா என கேட்டு, திங்கள் முடி சூடுமலை, தென்றல் விளை ஆடுமலை, தங்கு புயல் சூழுமலை, தமிழ் முனிவன் வாழுமலை, அங்கையற்கன் அம்மை திரு அருள் சிறந்து பொழிவதென, பொங்கருவி தூங்குமலை, பொதிய மலை என்மலையே என பாடியுள்ளார். இந்த பொதிய மலையோ நிலவையே மலராக சூடியிருக்கிறது. எல்லோரும் பூங்காவிற்கோ கடற்கரைக்கோ சென்றுதான் காற்று வாங்குவார்கள். ஆனால் அந்த காற்றில் சிறந்ததான தென்றலே இந்த பொதிகை மலையில் வந்து விளையாடும் என்கிறார். இடத்தால் மக்களுக்கு பெருமை வருவது ஒரு சிறப்பெனில், வாழும் மனிதரால் அந்த இடத்திற்கு சிறப்பு உண்டாவது மேலும் சிறப்பு என்பதனை தமிழ் முனிவனாகிய அகத்தியர் வாழ்ந்தமலை என குறிப்பிடுகிறார். அருளானது அருவி போல் பொழியும் என்பதனை மாற்றி, அருவி அருள் போல் பொழிகிறது என பாடி மீனாட்சி அம்மையின்

0: புகழையும் புதிய மலையின் வளத்தையும் ஒருங்கே சிறப்பித்துள்ளார். மேலும் குற்றால குறவஞ்சியின் தலைவியான வசந்தவல்லி பந்து பயில்கிறாள். அப்பொழுது நடைபெறும் செயல்களை மிக அழகாக பாடுகிறார் திரிகூடராசப்ப கவிராயர். மகிழ்ச்சியாக விளையாடும் குழந்தைகளை பார்த்து மகிழ்வது உள்ளத்தின் விருப்பம்தானே. அவ்வாறே வசந்தவல்லி பந்தாடும் அழகினை கண்முன்னே கொண்டு வந்து விடுகிறார். விளையாட்டு வீரர்களுக்கு வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்தினால் நன்றாக விளையாடுவார்கள். ஆனால் இந்த வசந்தவல்லிக்கு ஊக்கப்படுத்த எவரும் தேவையில்லை. அவள் கையில் அணிந்திருக்கும் வளையல்களே வெற்றி வெற்றி என ஊக்கப்படுத்துகின்றனவாம். அவ்வாறு காலில் அணிந்துள்ள சிலம்பம் தண்டையும் வளையல்களோடு சேர்ந்து அவளுடைய ஆட்டத்தை அழகு செய்கின்றனவாம். பாடலை பாடுவோமா? செங்கையில் வண்டு கலின்கலி நின்று செயம் செய்யும் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்பொடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனம் என்று குழைந்து குழைந்தாட, மலர் பைங்கொடி நங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே என்னும் அடிகள் எடுத்துக்காட்டுகின்றன. இதனை முன்னரே பாடி பழகியுள்ளவர்கள் என்னுடனே பாடியிருப்பீர்கள். பாடாதவர்கள் இப்படி ஒரு பாடலை இனிமேலாவது படிக்க வேண்டும் என வருந்துவார்கள். அத்தனை அழகானது இந்த குற்றாலத் தமிழ்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க இதில் குற்றால தமிழில் குளிப்போம். கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 6:15. முழுமையான அன்பு, முழுமையான கருணை, இவையே கடவுளின் தன்மை. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இனி ஆன்மீக மலர்களை அள்ளி வருகிறது ஆனந்த ராகம். ஆனந்தராகத்தில் முதலில் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்

கடவுளின் ஆணையை நிறைவேற்றுபவர் மேலோனாகிறார். 6:26 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில். இது ஆனந்த ராகம். தொடரும் பாடல் பி. சுசீலா பாடியது.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகளில் இது ஆனந்த ராகம். திருச்சி மாவட்டம் லால்குடி கள்ளக்குடி கிராமம் மகாமாரியம்மன் கோவிலில் இன்று காலை 7 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்தல். கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 7 மணிக்கு பல்லக்கு, 7:00 மணிக்கு புலி வாகனம். தஞ்சை நரசிங்கம்பேட்டை மகாமாரியம்மன் ஆலயத்தில் இன்று தீமிதி திருவிழா, 2:00 அம்மன் வீதி உலா. யாரிடத்திலிருந்து அன்பு ஊற்றெடுத்து ஓடுகிறதோ அவர்களே தெய்வத்தின் அருளுக்கு பாத்திரமானவர்கள். ஆனந்தராகத்தில் இனி TS செல்வகுமார் பாடிய பாடல்.

தூய மனதில் உதயமாகும் எண்ணம் விரைவில் செயலாக வடிவெடுக்கிறது. அமைவது எதுவாயினும் அதை இறைவன் மயமாக்குவது ஆன்றோர் செயல். இதுவரை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆன்மீக மலர்களை அள்ளி வந்தது ஆனந்தராகம்.

0: நேரம் 6:35.
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 4 திங்கட்கிழமை. இப்போது

0: அண்ணே அண்ணே என்ன மல்லாக்க படுத்து விட்டத்தை பாத்துட்டு கிடக்குறாரு.
1: மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம்
0: அண்ணே.
2: அடையாம்பா தம்பி, நானே பலவிதமான யோசனைகள் இருக்கேன், நீ வந்து கெடுத்துட்டியப்பா.
0: நினைச்சேண்ண நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்னு எனக்கு தெரியும்ண. ஆனா பாருங்க, உலகத்துக்கு தெரியாதுல்ல.
2: சரி சரி சரி சரி, நீ ஏன் மூக்க கடிக்காம வந்த விஷயத்த சொல்லு தம்பி.
0: நான் கூட ஒரு யோசனையா தான் வந்திருக்கேன்.
2: அது என்ன யோசனை
0: அண்ணே? என்கிட்ட 10 ஏக்கர் நிலம் இருக்கு.
2: இருக்கு.
0: அதுல பல விதமான காய்கறிகள், பழங்கள், தானியங்களை விளைவிச்சுக்கிட்டு இருக்கேன்.
2: இருக்கீங்க.
0: இதை நாம மட்டும்தானே அனுபவிக்கிறோம்.
2: ஆமா.
0: ஆனா பெருநகரங்களில் வாழ்ற மக்கள் இந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள்லாம் அவங்கெல்லாம் சாப்பிட ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தானே?
2: சந்தேகம்தான். ஆமாம், சரிதான். அதுக்கு என்ன செய்ய? ஓ, எல்லாருக்கும் நிலத்தை பகிர்ந்து கொடுத்துட்டு நீ சன்னியாசி ஆகிட போறியாப்பா?
0: இங்கதான் தம்பியோட ஐடியாவை போட்டணும்.
2: அதுக்கு இன்னும் ஐடியாவை சொல்லவே இல்லையப்பா.
0: இந்த சொல்றேன்னு, நகரத்துல வாழ்ற 10 பேருக்கு என்னுடைய நிலத்தை மாச வாடகையா 1 ஏக்கருக்கு 2000 விட போறேனே. இப்படி குடுக்கறவங்களுக்கு என் நிலத்துல விளையிற காய்கறிய அவங்களுக்கு இலவசமாகவும் அதுவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிற மாதிரி செய்ய போறேன். எப்படி என் யோசனை?
3: படத்துல நிமிஷம்னால தாங்க முடியலையே.
0: பெயரளவுக்கு தான் வாடகை, ஆனா நான் தான் விவசாயம் பண்ண போறேன்.
2: சபாஷ் சபாஷ் சபாஷ் தம்பி, இந்த யோசனை கொஞ்சம் புதுமையாத்தான் இருக்கு. இதுக்கு நோபல் பிரைஸே கிடைக்கும்பா உனக்கு.
0: என்ன வச்சு காமெடி பண்ணாங்கன்ன?
2: இல்ல தம்பி, உண்மையா தான் சொன்னேன். ஆனாலும் நகரத்துல வாழ்ற மக்கள் இப்பெல்லாம் தற்சார்பு விவசாயத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்களேப்பா. வீட்டுக்கு வீடு மாடி தோட்டம் இப்ப சாத்தியமாயிடுச்சே. பால்கனி கூட விளைவிக்கிற இடம் ஆயிடுச்சே. கீரை, தக்காளி, மிளகா, கத்திரி, வெண்டை, பாகக்காய், புடலங்காய், சோரக்காய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பில்லைன்னு ஏகப்பட்டதை விளைவிக்கிறாங்களேப்பா. அது மட்டும் இல்லாம அரசு தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை நகரப்புறத்துல மாடித்தோட்டம் அமைக்க 50% மானியத்துல காய்கறி கிட்டு கூட கொடுக்குறாங்க. தெரியுமா உனக்கு? 900 ரூபாய் பெருமானம் உள்ள கிட்டு வெறும் 450 ரூபா தான். இந்த கிட்டு வேணும்னா TN ஹார்டிகல்ச்சர் இணையதளத்துல பதிவு செய்யலாம். நஞ்சில்லா உணவை நகர்ப்புற மக்களும் சாப்பிடுறாங்க தம்பி.
0: புரிஞ்சதுனே புரிஞ்சது.
2: என்ன புரிஞ்சது?
0: என் நிலத்தை யாரும் வாடகைக்கு எடுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
2: புரிஞ்சா சரி.
0: என் நிலத்தை வாடகைக்கு எடுக்கலனாட்டியும் பரவாயில்ல. அவங்க மாடி தோட்டம் அமைக்கணும்னா நல்ல மண்ணு தேவை தானே?
2: ஆமா. அதுக்கு என்ன பண்ண?
0: அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு.
2: ஓ,
0: நான் என் நிலத்துல உள்ள தரமான மண்ணை ட்ரக்ல எடுத்துக்கும் போய் வித்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்ன. நல்ல காசு பாத்துடலாம்.
2: ஒரு வயித்துல தானப்பா நம்ம ரெண்டு பேரும் பிறந்தோம். நீ மட்டும் எப்படிப்பா இப்படி வித்தியாசம் வித்தியாசமா யோசிக்கிற?
4: என்ன புடப்பா இருந்தா யோசிக்க தோணும்.
0: அதனால
2: உனக்கு ஒரு பாயசத்தை போட்டு

0: பண்ற வேண்டியது தான்.
1: எஸ்கேப்.
2: நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 35 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 6 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள். வெண்டை பயிரில் தண்டு காய்ப்புழுக்களின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதனால் வெண்டை செடியின் இளங்குருத்து வாடி தொங்கும். மொக்கு மற்றும் பூக்கள் உதிர்ந்துவிடும். காய்கள் உருக்குலைந்து காணப்படும். தாக்கப்பட்ட குருத்து, மொட்டு, பூக்கள், காய்களை சேகரித்து அளிக்க வேண்டும். ஒரு ஹெக்டேருக்கு 12 என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து பூச்சிகளை கவர்ந்து அளிக்கலாம். மேலும் 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி அசாடி ராக்டின் அல்லது 500 மில்லி வேப்பங்கொட்டை கரைசல் இவற்றில் ஏதேனும் ஒன்றினை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்து செண்டுமல்லி பூ பயிரில் சிவப்பு சிலந்தி பூச்சிகள் பரவலாக தென்படுகின்றது. இப்பூச்சிகள் செடிகளின் இலைகள், பூக்களிலிருந்து சாற்றினை உறிஞ்சும். சேதம் அதிகமாகும் போது பூக்கள் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த ப்ராப்பர்கைட் என்ற மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். கொய்யாவில் மாவு பூச்சிகள் இலைகள், தண்டுகள், பழங்களில் படிந்து சேதத்தை ஏற்படுத்துகின்றன. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெய், 5 மில்லி ஒட்டும் திரவம் கலந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தெளிக்க வேண்டும். பூச்சிகள் மீண்டும் வருவதை தடுக்க அவ்வப்போது தொடர்ந்து இந்த வேப்ப எண்ணெய் கரைசலை தெளிக்க வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட இலைகள், கிளைகள், பழங்களை அகற்றி அழிக்க வேண்டும். குறிப்பாக உரம் வைத்தல் மற்றும் மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மேற்கொள்வது சிறந்தது. கோழி வளர்ப்போர் கவனத்திற்கு. கோழிகளுக்கு பி காம்ப்ளெக்ஸ் திரவத்தினை குடிநீருடன் கலந்து அளிப்பதால் வெப்ப அயற்சியை குறைக்கலாம். வெப்ப அழுத்தத்தை சமாளிக்க கோழி கொட்டகையில் கோழிகளின் எண்ணிக்கையை குறைத்து வைக்கும்படியும் அறிவுறுத்தப்படுகிறது.
3: பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த ஒருநாள் பயிற்சி வருகின்ற ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் தொடர்புக்கு 04372 என்ற முன் இணைப்போடு 23411 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர் தெரிவிக்கின்றார்.
2: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணி சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும், அடுத்த மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சியும் நடத்தப்பட உள்ளது. பயிற்சியில் பங்கேற்க விருப்பமுள்ளோர் ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 04312331715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
3: உயர்ம வேளாண்மையில் எலிகளை கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு சுமார் 4 முதல் 5 பப்பாளிக்காயை வெட்டி துண்டுகளாக நறுக்கி வரப்புகளின் ஓரங்களில் வைக்கலாம். இவற்றை சாப்பிடும் எலிகளின் வாயிலும் குடலிலும் எரிச்சல் உண்டாகும். எனவே அதற்கு பிறகு எலி வயலை அண்டாது. சில சமயங்களில் எலி இறந்து போகவும் வாய்ப்புண்டு. அடுத்ததாக 2 முதல் 3 கிலோகிராம் நெய்வேலி காட்டாமணக்கு விதைகளை 3 முதல் 5 லிட்டர் தண்ணீரில் ஊற வைத்து அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 2 முதல் 3 கிலோகிராம் சோள விதைகளை அதனுடன் கலந்து மறுபடியும் அரை மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். இந்த விதைகளை வரப்பு ஓரங்களில் உள்ள எலி துளைகளில் இட அதை சாப்பிடும் எலிகள் இறந்துவிடும். அதேபோல் ஒரு மண்பானையில் வைக்கோலை இட்டு அதன் மேல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். அதன் அடிப்பாகத்தில் ஒரு சிறு துளையிட்டு எலி வலையின் மேல் கவிழ்த்துவிட வேண்டும். கவிழ்ப்பதற்கு முன் அந்த துளையில் நெருப்பிட்டு புகை மூட்டம் செய்ய வேண்டும். புகை வெளிவராதபடி துளையை மூட வேண்டும். இவ்வாறு செய்தால் எலி மூச்சடித்து இறந்துவிடும். தாழை மரத்தின் பட்டைகளை வெட்டி நெருக்கமாக வரப்பு ஓரங்களில் இட வயலுக்குள் ஓடிவரும் எலிகளின் வயிற்றில் தாளம்பட்டைகளின் ஓரத்தில் உள்ள முட்கள் குத்தி காயம் ஏற்படுத்தும். இதனால் எலிகள் வயலுக்குள் வருவது தவிர்க்கப்படும். அதேபோல் மிளகு தோலை எலி பொந்திற்கருகில் குவித்து எரிய வைத்து புகை

0: ஊட்டம் செய்வதன் மூலமும் எலிகளை கட்டுப்படுத்தலாம் என குடுமியான்மலை வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலைய இயக்குநர் தெரிவிக்கின்றார்.
1: இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் ட்ரைகோடர்மா விருடி நுண்ணுயிரி குறித்து பகிர்ந்து கொள்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் கோடைக்கால பயிர் பராமரிப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த சந்திப்பின் போது அந்நாட்டு இளவரசி விக்டோரியா கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். அப்போது அவர் ஸ்வீடன் மன்னர் மற்றும் ராணி ஆகியோரின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக விழுமியங்கள், நிர்வாக நெறிமுறைகள் மற்றும் மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் வலுவான அடித்தளம் கொண்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இணைந்து செயல்படுவதென இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, பருவநிலை மாற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவாக விவாதித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. இது இரு நாடுகளுக்கிடையேயான வலுவான நாகரிக பிணைப்பை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக உலக அளவிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் வர்த்தக நடைமுறைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டனர். இந்தியா ஸ்வீடன் இடையே பாதுகாப்பு, அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம், தேசிய அரிய வகை கனிமவள இயக்கம் மற்றும் மேக் இன் இண்டியா போன்ற திட்டங்களின் கீழ் முதலீடு செய்ய முன்வருமாறு ஸ்வீடன் நிறுவனங்களுக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார். இதனிடையே ஐரோப்பிய யூனியன் தலைவர் திருமதி உர்சுலா வாண்டர்லைன் உடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொழில்துறை முதலீடு மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் ஏராளமான வாய்ப்புகளை வழங்க வகை செய்யும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விருது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தலைமைத்துவ பண்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று குறிப்பிட்டுள்ளார். உலக அரங்கில் இந்தியா மீதான நன்மதிப்பு அதிகரித்து வருவதை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு இந்தியரும் உத்வேகம் பெறுவதற்கும் பெருமை கொள்வதற்குமான தருணம் இது என்றும் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டில் 60 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களின் உற்பத்தி திறனும் அதிகரிக்கப்பட்டுள்ளதையும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற தவறான செய்திகளை கண்டு மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என்றும் அரசின் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது.

0: சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதியில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். கோபாலபுரம், நுங்கம்பாக்கம் மற்றும் கில் நகரில் உள்ள விளையாட்டு மைதானங்களை நேற்று அவர் ஆய்வு செய்தார். பின்னர் அங்குள்ள விளையாட்டு வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர் அவர்களுக்கு தேவையான வசதிகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். இதையடுத்து கில் நகர் பூங்காவை ஆய்வு செய்த அவர் அங்கு மேற்கூரை, கண்காணிப்பு கேமரா மற்றும் கழிவறை வசதிகளை ஏற்படுத்தி தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு திரு ஜே சி டி பிரபாகர் அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அனைத்து மக்களுக்கும் தரமான கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அளித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். ராசிபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு தலைமை மருத்துவமனையை விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கிளாண்டஸ் வைரஸ் குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று அவர் கூறினார். தெருநாய்களிடமிருந்து ரேபிஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அருண்ராஜ் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வாகன நெரிசலை குறைக்கும் வகையில் ஆன்லைன் வாயிலாக நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நடைமுறை காரணமாக சுற்றுலாப் பயணிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள குணா குகை, பில்லராக் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்ல ஆன்லைன் QR கோடு மூலம் ஒரே முறை நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்த நிலையில் பாம்பார்புரம் கால்ஃப் கிளப் சாலைகளில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனால் 4 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பெண்கள் மற்றும் முதியவர்கள் அடிப்படை வசதியின்றி கடும் அவதிக்குள்ளாகினர். சாலைகளை அகலப்படுத்தினாலும் நெரிசல் குறையாததால் QR கோடு கட்டணம் முறையை ஆய்வு செய்து போக்குவரத்து நெரிசலுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: தமிழகத்தில் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் உட்பட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 6 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடல் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. இதன் காரணமாக விளை நிலங்களுக்குள் மழைநீர் தேங்கியுள்ளதால் சாகுபடி செய்யப்பட்டுள்ள பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியா மியான்மர் எல்லைப்பகுதி வழியாக போதைப்பொருள் கடத்தப்படும் முயற்சிகளை போதைப்பொருள் தடுப்பு வாரியம் முறியடித்துள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் தட்டம்மை நோய்க்கான தடுப்பூசிக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு சர்தார் முகமது ஷகாபத் உசைன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நலத்திட்ட உதவிகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. ஹசரத் நிஜாமுதீன் ராஜ்தானி விரைவு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை நடத்த உயர்நிலைக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பங்கேற்குமாறு ரஷ்ய பிரதிநிதிகளுக்கு அம்மாநில அரசு அழைப்பு விடுத்துள்ளது. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உட்பட 5 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை ஒட்டிய வனப்பகுதிகளில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வனத்துறை மற்றும் காவல்துறை இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். முட்டையின் தேவை அதிகரித்துள்ளதன் காரணமாக அதன் விலை மேலும் உயரக்கூடும் என்று நாமக்கல் மாவட்ட முட்டை உற்பத்தியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கோடைக்கால டேபிள் டென்னிஸ் பயிற்சி வகுப்புகள் தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு

0: அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஸ்வீடன் பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து மக்களுக்கும் தரமான சுகாதார சேவைகள் கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: அருங்காட்சியகங்கள் நம் கலை பண்பாட்டு பெருமையை வரும் தலைமுறைகளுக்கு சொல்பவை. தேசத்தின் விலை மதிக்க முடியாத சொத்தாக கருதப்படுபவை அவை. அருங்காட்சியகங்களின் பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. மணிக்கூடி கால எழுத்தாளர் B.S. ராமையாவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1983 வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையோ பல்கலைக்கழகமாக மாறிப்போனது இவருக்கு. வாரா, A.N. சிவராமன் போன்ற இலக்கியவாதிகளுடன் ஏற்பட்ட நட்பால் ஆனந்த விகடன் நடத்திய சிறுகதை போட்டியில் இவர் எழுதிய மலரும் மணமும் என்கிற சிறுகதை முதல் பரிசை பெற்றது. தொடர்ந்து சிறுகதைகள் எழுதி வந்த இவர் திரைப்படத்துறையின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தால் பூலோகரம்பை, மணிமேகலை, பக்த நாரதர், விசித்திர வனிதா உள்ளிட்ட பல படங்களில் பணியாற்றினார். சந்திரபாபுவை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்திய பெருமையை பெற்ற ராமையாவின் மணிக்குடி காலம் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றது. தன் பன்முக ஆளுமையால் 20ஆம் நூற்றாண்டின் அறிவுத்துறைகள் பலவற்றிலும் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்திய சிந்தனையாளர் பெர்ட்ரண்ட் ரசல் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1872 இவர் எழுதிய மேலை நாட்டு தத்துவ வரலாறு தத்துவம் பயிலும் மாணவர்களின் முதன்மையான பாடநூல்களில் ஒன்று. அறிவை மட்டுமே துதிக்கும் அறிஞர்களுக்கு மத்தியில் அறிவோடு அன்பும் சேர்ந்த உலகில்தான் நாகரீகம் தழைத்தோங்கும் என்றவர் பெர்ட்ரண்ட் ரசல். உலகப்புகழ்பெற்ற விண்வெளி அறிவியலாளர் வெங்கட்ராமன் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929 நோபல் பரிசு பெற்ற சர் சி வி ராமனின் மகனான இவர் தனது தந்தையாரின் புகழின் நிழலில் தான் இருக்கக்கூடாது என்பதை கடைசி வரை உறுதியாக பின்பற்றியவர். வியாழன் கோளை ஒட்டியுள்ள பட்டைகளிலிருந்து வெளிப்படும் வானொலி அலைகளை உணர்ந்தறிதல், வியாழன் கோளின் கருப்பகுதியின் சுழற்சியை முதன் முதலில் அறிந்தது உள்ளிட்ட கண்டுபிடிப்புகளை செய்தவர் வி. ராதாகிருஷ்ணன். எழுத்தாளர் M.V. வெங்கட்ராம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920 பட்டுத்தறி தொழிலில் பணம் குவிக்கும் வாய்ப்பை உதறி செல்வத்தை இழந்து இலக்கியத்துக்கு வளம் சேர்த்தவர். இவரது வேள்வித்தி, அரும்பு, நித்தியக்கன்னி, சாகித்ய அகாடமி விருது பெற்ற காதுகள் நாவலெல்லாம் காலம் கடந்தும் கொண்டாடப்படும் இலக்கியச் செறிவு கொண்டவை. காலத்தின் சோதனைகளுக்கு ஈடு கொடுத்து வாழக்கூடிய ஆற்றல் என் எழுத்துக்களுக்கு உண்டு. அதை வாழ்த்தி வரவேற்கும் ரசிகர்கள் என்றும் இருப்பர் என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தவர் M.V. வெங்கட்ராம். புகழ்பெற்ற வீணை இசை கலைஞர் பிச்சுமணி ஐயர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1920 டைகர் வரதாச்சாரி போன்ற மேதைகளின் வார்ப்பில் உருவான இவர் தஞ்சாவூர் பாணியில் சிறந்து விளங்கிய வீணை கலைஞர்களில் ஒருவர். பாக்யலட்சுமி திரைப்படத்தில் இடம்பெற்ற மாலை பொழுதின் மயக்கத்திலே பாட்டில் வரும் வீணை வாத்திய இசையை வழங்கியவர் பிச்சுமணி ஐயர்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒவ்வொரு நாளையும் வரவேற்போம், எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்வோம், நல் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம், சிறு புன்னகையை உதட்டில் வைப்போம். புன்னகை தரும் தன்னம்பிக்கை வேறெதிலும் கிடைக்காது. இந்த நாள் இனிய நாளாக மலர வாழ்த்துக்களோடு எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்டு ரசிக்கலாம் காலை மலர்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: செவிச்செல்வம் வழங்குபவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
4: இன்றைக்கு நம் தமிழ் மொழிக்கு உலக பெருமை சேர்த்த திருக்குறள் பற்றி பேச இருக்கிறோம். தமிழ் மொழியின் எண்ணற்ற சிறப்புகளில் தலையாய இடத்தை பெற்றிருப்பது திருவள்ளுவரின் அற்புதமான படைப்பான திருக்குறளாகும். உலக மொழிகள் பலவற்றிலும் ஏராளமான இலக்கியங்கள் நூல் வகைகள் அறியப்பட்டிருந்தாலும் தனக்கென ஒரு தனி இடத்தை பெற்று உலக இலக்கிய நூல்களின் வரிசையில் முன்னணி இடத்தை பெற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறது திருக்குறள். அது எழுதப்பட்ட காலம் முக்கியமானது. நாகரீக வளர்ச்சி குறைந்த ஒரு காலகட்டத்தில் திருவள்ளுவர் எனும் அற்புத புலவரால் காலம் கடந்தும் வென்று காட்டும் சிறந்த அறநூலாக திருக்குறள் போற்றப்படுகிறது. மனித நாகரீகம் நிலைத்து நிற்கும் 10 நூல்களுள் திருக்குறளும் ஒன்று என்று சொன்னால் அது மிகையாகாது. அறம், பொருள், இன்பம் என 3 பால்களால் ஆன முத்தான நூல்தான் திருக்குறள். திருக்குறளுக்கென்று தனித்த அடையாளம் என்றால் அது எதையுமே சாராதது என்பதுதான் உண்மை. தமிழில்தான் அது பிறந்தது என்றாலும் ஒரு மொழியின் சார்பு நூல் அல்ல திருக்குறள். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்ற ஒரு அற்புதமான குறளை நமக்கு வழங்கியிருக்கிறார் வள்ளுவப் பெருந்தகை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பிச்சை எடுத்து உயிர் வாழும் நிலை ஏற்படின் உலகை படைத்தவன் அழிந்து போகட்டும் என்ற பொருளில் வள்ளுவன் வழிகாட்டியிருப்பது எவ்வளவு உயர்ந்த சிந்தனை. ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி மட்டுமே பேசும் அற்புதமான உலக இலக்கியமாக விளங்கும் திருக்குறள் ஆண்டியும் அரசனும் சமம்தான், எல்லோரும் மனிதர்தான் என்ற உயர்ந்த தத்துவத்தை உலகுக்கு போதிக்கிறது. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்ற அற்புதமான திருக்குறள் சொல்லும் அறம் எவ்வளவு உயர்ந்த தத்துவமாகும். பசி என்று வந்துவிட்ட எவருக்கும் எந்த நேரத்திலும் உணவு தரும் பண்பு எப்படிப்பட்ட அறநெறி. தனக்கு கிடைத்த உணவை பகிர்ந்து உண்ணும் நாகரிக வாழ்வு தமிழர்களுடையது என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டும் அறநூலாக திருக்குறள் விளங்குகிறது. மனப்பாடமாக மட்டும் திருக்குறளை படிக்க வேண்டாம். அன்பார்ந்த மாணவர்களே, மனதை விட்டு நீங்காத இலக்கியமாக பதிவு செய்ய வேண்டியது திருக்குறள். இதுவரை 542 தடவை உலக அளவில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் அரேபிய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அந்த மொழி அறிஞர்களால் அரேபிய மொழி பேசும் மக்களுக்கு திருக்குறள் போதிக்கப்பட்டதை தொலைக்காட்சி மற்றும் வானொலி வாயிலாக அறிந்தோம். தினமும் வாசிக்கும் நூல்களில் திருக்குறளும் இடம்பெற வேண்டும். அறிவினான்

0: ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்ற குரலை வாசியுங்கள். வள்ளுவத்தின் சிறப்பே காலம்தான். 1513 எழுதப்பட்ட நூல் இவ்வளவு அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் உலக நூலாக விளங்குவது தமிழின் பெருமையாகும். ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாயின் நூல்களை மகாத்மா காந்தி அவர்கள் மிகவும் விரும்பி படிப்பார். அவர் டால்ஸ்டாய் அவர்களுக்கு அடிக்கடி கடிதம் எழுதி அவருடைய நாவல்களை சிறுகதைகளை பாராட்டி எழுதும் பழக்கமுடையவர். அப்படி எழுதும் போது, எப்படி உங்கள் படைப்புகளில் இவ்வளவு அறக்கருத்துக்களை வைக்கிறீர்கள் என்று கேட்டிருந்தார் காந்தி. அதற்கு டால்ஸ்டாய் அவர்கள், நான் உங்கள் நாட்டில் தென்னிந்தியாவில் உள்ள திருக்குறள் என்ற நூலின் ஜெர்மானிய பதிப்பை அடிக்கடி வாசிப்பேன், அதிலிருந்துதான் அறக்கருத்துக்களை எடுத்தாள்கிறேன் என்று சொன்னார் டால்ஸ்டாய். அதை கேட்ட காந்தி திருக்குறளை வாசிக்க விரும்பினார். இன்னொரு பிறவி என்று ஒன்று வாய்த்தால் தமிழனாக பிறந்து திருக்குறளை வாசிக்க வேண்டும் என்றார் காந்தி. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியராக ஹாரிங்டன் என்பவர் செயல்பட்டு வந்தார். அவருக்கு சமையலராக திருவண்ணாமலை அருகிலுள்ள அரசமலை என்ற ஊரிலிருந்து கந்தப்பன் என்பவர் பணியாற்றினார். சமையல் செய்வதற்கு எரிபொருளாக விறகுகளோடு ஓலைச்சுவடிகளையும் சேர்த்து கொடுப்பார்கள். அப்போது அந்த ஓலைச்சுவடிகளை எரிக்க எடுக்கும் போது அழகிய புதிய ஒரு ஓலைச்சுவடி கட்டு ஒன்றை எடுத்து பார்த்தார் சமையல்காரர் கந்தப்பன். அதை படிக்க தெரியாத அவர் கொண்டு போய் மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்தார். மாவட்ட ஆட்சியர் அதை வாங்கி பார்த்துவிட்டு, அழகான ஒரு ஓலைச்சுவடியாக இருக்கிறது, எனக்கு தமிழ் தெரியாது, தமிழ் தெரிந்த சென்னை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எல்லிஸ் என்கிற மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்தார். அதை படித்து பார்த்த எல்லிஸ் துள்ளி குதித்தார். இதைத்தான் இவ்வளவு நாளாக தேடிக்கொண்டிருந்தேன், திருக்குறள் என்கிற அற்புதமான இலக்கியத்தை நான் பதிப்பிக்கப் போகிறேன் என்று சொல்லி திருக்குறளை நூலாக வெளியிட்டார். தமிழ் கற்றறிந்த எல்லிஸ் திருக்குறளின் சில அதிகாரங்களை கூட மொழிபெயர்த்தார் ஆங்கிலத்தில். திருக்குறளை உலகறிய செய்ததில் எல்லிஸுக்கு பெரும் பங்கு உண்டு. அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எல்லிசு தமிழன் என்று பாராட்டினார். அதற்கு காரணம், இந்த அற்புதமான திருக்குறளை அவர் உலகறிய செய்த பெருமையை உணர்ந்தே அவ்வாறு அவர் பேசினார். திருக்குறளின் பெருமையை கொண்டாடுவோம்.
1: செவிச்செல்வம் வழங்கியவர் கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். செய்தி அறிக்கையை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம் காலை மலர். இணைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலக சுகாதார நடைமுறைகளை மறுசீரமைப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அவர், நீர் பாதுகாப்பு திட்டங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று கூறினார். கிராமப்புறங்கள் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு கிராம பஞ்சாயத்து முதல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வரை அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக இருக்கும் என்றும், நீடித்த வளர்ச்சிக்கு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய நீண்டகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது அவசியம் என்று திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெமசானி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் குண்டூரில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நவீன மற்றும் நீடித்த வேளாண் நடைமுறைகளின் முன்மாதிரி மாவட்டமாக குண்டூர் மாவட்டம் உருவெடுக்கும் என்று அவர் கூறினார். கிராமப்புறங்களில் பயிர் சாகுபடி மற்றும் முறையான வேளாண் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஒவ்வொரு மண்டலத்திலும் குறைந்தது ஒரு விதை கிராமத்தை உருவாக்கி அதுகுறித்து விவசாயிகளிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அனைத்து விவசாயிகளுக்கும் வேளாண் நடைமுறை சார்ந்த தகவல்கள் சென்றடையும் வகையில் செயல்திறன் மிக்க தகவல் தொடர்பு அமைப்பை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலம் பிரத்யேக யூடியூப் சேனல் தொடங்கப்பட வேண்டும் என்றும் திரு பெம்மசாமி சந்திரசேகர் கேட்டுக் கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீஷன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பங்கேற்கின்றனர். இந்த விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் அக்கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்கின்றனர். 12,000 பேர் கலந்து கொள்ளும் வகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக அம்மாநில முதலமைச்சராக பதவியேற்கவுள்ள திரு வி டி சதீஷன் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். எரிபொருள் நுகர்வை குறைக்கும் வகையில் போக்குவரத்து

0: பயன்பாட்டை முறைப்படுத்துவது உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு தில்லி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச அளவில் நிலவும் சூழல் மற்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டை குறைத்து எரிபொருளை சிக்கனமாக பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையில் அனைத்து அலுவலகங்களுக்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எரிபொருள் பாதுகாப்பு மற்றும் தேவையற்ற செலவினங்களை குறைப்பதன் மூலம் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிக்கு அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இரண்டாயிரத்து 2026ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இம்மாதம் 25ஆம் தேதி வழங்குகிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் இந்த விருதுகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் என மொத்தம் 131 பேருக்கு இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதில் 19 பெண்களும் மறைவிற்கு பிந்தைய விருதாக 16 தனிநபர்களும் அடங்குவர். நாட்டின் உயரிய விருதான பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் குறித்த அறிவிப்பு ஆண்டுதோறும் குடியரசு தினத்தன்று வெளியிடப்படும். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக பணி, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலன், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்ற துறைகளில் சிறப்பாக சேவையாற்றியவர்களை அங்கீகரிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த மேற்கு வங்கம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கான பணிகளுக்கு அம்மாநில அரசு உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது மேற்குவங்க பயணத்தின்போது தீஸ்தா நதியின் அழகையும் அங்குள்ள இயற்கை காட்சிகளையும் கண்டு ரசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து ஈரான் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா அறிவித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகளை நிராகரிப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் யுரேனியம் கையிருப்பு, பொருளாதார தடைக்கு எதிரான நிவாரணம் மற்றும் தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட அம்சங்களை ஈரான் வலியுறுத்தியுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காங்கோ மற்றும் உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக 80க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து பொது சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. அந்த நாடுகளின் எல்லைப் பகுதிகளில் வைரஸ் பரவுவதை தடுக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே ஐநா சுகாதார முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆய்வகங்களில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் 246 பேருக்கு இந்த வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை அடுத்த சில நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடற்பகுதிகளில் அடுத்த 2-3 நாட்களில் இதற்கான சாதகமான சூழல் நிலவக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் கர்நாடகா, சத்தீஸ்கட், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் நிக்கோபார், கேரளம், மாஹே, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், மத்திய பிரதேசம், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு இதேபோன்ற சூழல் நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. வடமேற்கு இந்தியாவில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. இரு அணிகளுக்கும் அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. காசி அணி தில்லி அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிவடைந்தது.

0: இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 23 வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்சாலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பஞ்சாப் அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 199 ரன் எடுத்தது. மற்றொரு போட்டியில் தில்லி அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 விக்கெட் இழப்பிற்கு 193 ரன் எடுத்தது. 194 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தில்லி அணி 19.2 5 விக்கெட் இழப்பிற்கு 197 ரன் எடுத்தது. இன்று நடைபெறும் போட்டியில் சென்னை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜெனீவாவில் நடைபெறும் உலக சுகாதார கூட்டமைப்பின் மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda சுவிட்சர்லாந்து சென்றுள்ளார். விவசாயிகள் எதிர்கொள்ளும் இடர்பாடுகளை களைவதற்கு நீர் பாதுகாப்பு முக்கிய தீர்வாக அமையும் என்று மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பயிர் சாகுபடி மற்றும் அறுவடையில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு பெம்மசாமி சந்திரசேகர் வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு V.D. Satheesan இன்று பதவியேற்கிறார். தென்மேற்கு பருவமழை அடுத்த சில தினங்களில் படிப்படியாக அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: சுட சுட வெயில் சூப்பர் கூல் ஸ்டைல் சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்
5: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
6: ஏழு மணி 32 நிமிடம் ஆக போது கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர். முதலில் மின் நிறுத்தம் பற்றிய அறிவிப்பு. பெரம்பலூர் மின் கோட்டத்திற்குட்பட்ட புதுக்குறிச்சி துணை மின் நிலையத்தில் இன்னைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால அங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான பாடாலூர், திருவிளக்குறிச்சி, தெரணி, தெரணிப்பாளையம், இரூர், ஆலத்தூர் கேட், கூத்தனூர், சீதேவி மங்கலம், காரை, புதுக்குறிச்சி, வரகுபாடி, அயிலூர், குடிகாடு, சிறுகனூர், தெற்கு மாதவி, சாத்தனூர், சாத்தனூர் குடிகாடு, கொளக்கானத்தம், ஆயினாபுரம், ஆனைப்பாடி, இந்த பகுதிகளுக்கு இன்று காலை 9 மணி முதல் பராமரிப்பு பணிகள் முடியும் வரை மின் விநியோகம் இருக்காது என அதன் மின் கோட்ட பொறியாளர் தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை மாவட்ட நூலக ஆணைக்குழு மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் இணைந்து வழங்கும் கோடைக்கால பயிற்சி முகாமில் இன்று கைவினை கலை பயிற்சி நடைபெற உள்ளது. மாணவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உரிமம் பெறாமல் அனுமதியின்றி செயல்படும் தனியார் மகளிர் விடுதிகள் ஈ சேவை மூலம் 1 மாதத்திற்குள் பதிவு செய்து உரிமம் பெற்று செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இனி நாளை மின் விநியோகம் நிறுத்தப்படும் இடங்கள் குறித்த அறிவிப்பு. தஞ்சாவூர்ல பல்வேறு இடங்களில் நாளை மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதன் செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை, புதுப்பட்டி, பழைய கந்தர்வக்கோட்டை, மங்களா கோவில் இந்த துணை மின் நிலையங்கள்ல நாளை மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால அங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளுக்கு நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. திங்கட்கிழமை அப்படின்னா சுறுசுறுப்பா விறுவிறுப்பா நம்மளுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நம்மளுடைய உற்சாகத்தை டபுள் ஆக்கிக்கணும் அப்படின்னா நமக்கே நமக்கு பிடித்த புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்கணும். அதுக்காகவே 8 மணிக்கு இதே ராகம் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது உங்க மொபைல் எடுங்க, 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுக்கு பிடித்த புது பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க ஊரையும் பெயரையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க.

0: கேட்டுட்ருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர். உங்க அன்றாட வேலைகள்ல பரபரப்பா இருக்கீங்களா, இல்ல உடற்பயிற்சியோ நடைப்பயிற்சியோ செய்யறீங்களா? நீங்க எது செஞ்சுகிட்டு இருந்தாலும் இப்ப வர மருத்துவ நேரத்தை கேட்டுக்கிட்டே செய்யலாங்க. இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர். குறைமாத பிரசவம் எதனால ஏற்படுது டாக்டர்?
1: ப்ரீடர்ம் பேபிஸ் அப்படிங்கறது எதுல வேணாலும் நடக்கலாம். இன்கேஸ் நமக்கு பிபி ஏதாவது இருக்கு, தண்ணி அதிகமா இருக்கு, ஒரு தண்ணி கம்மியா இருக்கு. சில பேருக்கு வந்து கர்ப்பப்பை வாய் சின்னதா இருக்கும். இன்கேஸ் சில பேருக்கு ஐவிஎஃப் பேபிஸ் இருக்கு, ட்வின் பேபிஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இந்த குறப்பிரசவம்ங்கிறது நடக்கலாம். இன்கேஸ் ஐவிஎஃப் பேபிஸ் இல்லை இந்த கர்ப்பப்பை வாய் சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து ஸ்டிச் போட்டுருவோம். ஒரு 11 வாரம் 12 வாரம் அதாவது 3வது மாதம் ஸ்கேன் பார்த்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் மாதிரி கர்ப்பப்பை வாயில் அது வந்து அப்டம்னலாவோ இல்லை கீழ் வழியாவோ லேப்ரோஸ்கோபி முறையிலையோ வந்து இந்த ஸ்டிச்சிங் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கீழ் வழியாகவுமே இந்த ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம். இது பண்ணும்பொழுது கர்ப்பப்பை வாய் திறக்காத ப்ரீடம் பேபிஸை டெலிவரியே கம்மி பண்ணுவோம். இது மட்டும் இல்லாமல் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாமே கொடுப்போம். அண்ட் ஒரு ஒரு இது இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட் பண்ணி ப்ரீடம் பேபி டெலிவரி எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம்.
0: ஒரு பெண்ணுக்கு குழந்தை பேரு 30 வயதுக்குள்ள இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்க, அது எதனால டாக்டர்?
1: இப்போ இந்த 30 வயசுக்கு மேல யூஎஸ்ல இல்ல யூகேல எல்லாம் வந்து 40 வயசுலதான் குழந்தைய பெற்றுக்கிறாங்க. பட் நம்ம மட்டும் ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது அவங்களோட ஜெனட்டிக் இது வந்து வேற மாதிரி இருக்கு, நம்மளோடது வேற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளோட இந்தியன்ஸ்க்குன்னு பார்க்கும்பொழுது 30-35 வயசுலயே ஃபீமேல்ஸ் கருமுட்டைகள் கம்மியாக ஆரம்பிக்குது. அண்ட் டியூ டு இந்த லைஃப் ஸ்டைல் இந்த ஒபிசிட்டி இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த சான்சஸ் ஆஃப் பிரெக்னன்சி வந்து கொஞ்சம் வந்து கம்பேர்ட் டு இந்த 20 வயசுல அப்படி பார்க்கும்பொழுது கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு. மேல்ஸ்க்குமே நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இருக்க ஆரம்பிக்குது. அவங்களுமே ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், இல்லை வேற ஏதாவது ட்ரக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கும் பொழுது நம்மளோட அந்த மோர்டிலிட்டி அந்த சீமனோட இது வந்துட்டு ரொம்ப கம்மியாயிடும். ஸ்பெர்மோட குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாகுது. அது வந்து ஊர்ற சக்தியா இருக்கட்டும், இல்லை நகர சக்தியா இருக்கட்டும், இல்லை உருவமைப்பா இருக்கட்டும், கவுண்ட்ஸா இருக்கட்டும். முன்னாடி தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 மில்லியன் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து 10 மில்லியன் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 10 மில்லியனே நிறைய பேருக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப கம்மியாக இருக்குது. இதெல்லாம் ஏஜ்னாலயா அப்படின்னு கேட்டால் இது வந்து ஈவன் ஒரு லைஃப் ஸ்டைல்னால கூட நமக்கு இதெல்லாம் கம்மியாகுது. அதே மாதிரி ஈவன் ஃபார் விமன் 30 வயசுல தான் வந்துட்டு இந்த கருமுட்டைகள்லாம் கம்மியாக இருக்குன்னா 22-23லையுமே வெயிட்னால ஒரு லைஃப் ஸ்டைல்னால நமக்கு வந்து இதெல்லாம் கம்மியாக பார்க்குறோம். அண்ட் சீக்கிரமாகவே முன்னாடி மெனோபாஸ் வந்து 50 வயசுல ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ 40-35ல கூட நிறைய பேருக்கு ப்ரீமெச்சராகவே மெனோபாஸ் நடக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் உங்கள் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை போயிட்டு எப்படி உங்களோட கவுன்ஸ் இருக்கு, அதோட கருமுட்டைகள்லாம் எப்படி இருக்கு, கர்ப்பப்பை நல்லா இருக்கா, தைராய்டு ஹார்மோன் நல்லா இருக்கா, ஹீமோக்ளோபின் நல்லா இருக்கா, விட்டமின் டி நல்லா இருக்கா, இதெல்லாம் ஃபீமேல்ஸா பாத்துக்கிறது. அண்ட் மேலுக்குமே தைராய்டு சுகர் வெயிட் அண்ட் ஸ்பெர்ம் டெஸ்ட் இதெல்லாம் பாத்துக்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடுது நம்ம ப்ராப்பரா இருக்குமா, இல்ல நமக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுமா, இல்ல கொஞ்சம் டிலே பண்ணிக்கலாமா, இல்ல இப்பவே ஸ்டார்ட் பண்றது பெட்டரா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிடும்.
0: நாளை மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் ஹர்ஷினி ஜெயக்குமார் அவர்கள்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 10 ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: மணி 44 நிமிடம் இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. இது காலை மலர். தங்கம் வெள்ளிய பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. சில பேர் பார்த்தோம்னா தன்னோட

பேர்லயே தங்கம் அப்படின்லாம் வச்சுப்பாங்க. தங்கம், தங்கப்பிரியா, தங்க மீனாட்சி, தங்க மீனாள் அப்படின்லாம் வச்சுப்பாங்க. அதே போல வெள்ளி நிலம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற ஒரு நாடு இருக்குங்க, வேற எதுவும் கிடையாது, அது அர்ஜென்டினா தான். இந்த நாட்டுக்கு லேண்ட் ஆஃப் சில்வர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் கேக்குறீங்களா? இங்க வெள்ளி அதிகமா கிடைக்குது. வெள்ளி மட்டும் இல்ல, தங்கம், தாமிரம், பொட்டாசியம் இது எல்லாமே நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாடு தான் அர்ஜென்டினா. தேசிய பாரம்பரியத்திலையும் சரி, நாட்டோட பேர்லையும், கலாச்சார அடையாளத்திலையும், வரலாற்றிலையும் வெள்ளியோட தொடர்புடையது அர்ஜென்டினா. இந்த ஒரு சின்ன தகவலோட தெரிந்து கொள்வோம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். ஒரு கிராம் ஆபரண தங்கம் 14,749 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 289 ரூபாய் 90 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது. அதே போல பெட்ரோல் டீசல் விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு லிட்டர் 104 ரூபாய் 26 பைசாவிற்கு பெட்ரோலும், டீசல் ஒரு லிட்டர் 95 ரூபாய் 90 பைசாவிற்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையோட நீர்மட்டம் 79.07 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 180 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல எல்லாத்திலயுமே ஏதோ ஒரு சத்து நிறைந்ததா இருக்கு. அதுவும் வெயில் காலத்துல நம்ம நிறைய மோர், இளநீர், வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அதே போல நுங்கு, இதுவுமே ரொம்பவே குளிர்ச்சி உடையதுங்க. ஆண் பனை, பெண் பனை, இதுல வந்து பெண் பனையில தான் இந்த நுங்கு நமக்கு கிடைக்குதான். உடல்ல நிறைய ஹைட்ரேட் செய்யக்கூடிய சக்தி இந்த நுங்குக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நாள் முழுக்க நம்மள சுறுசுறுப்பா வச்சுக்குமா. அது மட்டும் இல்ல, தோல் வியாதிகள் அதாவது அரிப்பு, வியர்க்கூறு இதுக்கெல்லாம் இந்த நுங்கோட அந்த தண்ணி வந்து ரொம்ப சிறந்த மருந்தா இருக்கு. அம்மை நோய் வராம தடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கா இந்த நுங்குல. இந்த ஒரு சின்ன தகவலோட தெரிந்து கொள்வோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கனிகளின் இன்றைய விலை நிலவரம். தக்காளி 1 கிலோ 42 ரூபாய், கத்தரிக்காய் 56, அவரைக்காய் 80 ரூபாய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய் 36 ரூபாயில் கிடைக்கிறது. சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 30 ரூபாய், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாயில் கிடைக்கிறது, சுரைக்காய் 26, சௌச்சௌ 1 கிலோ 46, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி 36 ரூபாய், நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 1 கிலோ 86 ரூபாய், சேனை 36, சேப்பங்கிழங்கு 1 கிலோ 60 ரூபாய், உருளை 34, கேரட் 64, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 1 கிலோ 50 ரூபாய், காலிஃபிளவர் பூ 1 50 ரூபாயில் கிடைக்கிறது, எலுமிச்சை பழம் 1 8 ரூபாய், 9 ரூபாய் என இரு ரகங்களில் கிடைக்கிறது, கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், பூசணிக்காய் 18, பரங்கிக்காய் 20, ஆப்பிள் 1 கிலோ 310 ரூபாய், ஆரஞ்சு 170, மாதுளை 1 கிலோ 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தைகளில் காய்கறிகளின் இன்றைய விலைநிலவரம் தெரிந்து கொண்டோம். கேட்டுட்டு இருக்கோம் FM Rainbow 102.1 காலை மலர்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலர். இனி வானிலை முன்னறிவிப்பு. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கரூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதேபோல மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை வங்கக்கடல் பகுதிகளுக்கானது. அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதேபோல் கேரளம், கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு.

0: ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ITI சொல்லக்கூடிய தொழிற்பயிற்சி படிப்புகள் நிறைய இருக்கு. பிளம்பர், ஃபிட்டர், ஏசி மெக்கானிக், ஒயர்மேன், டீசல் மெக்கானிக், இன்னும் எக்கச்சக்கமான படிப்புகள் இருக்கு. என்னென்ன படிப்புகள் இருக்கு, அது தரக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் என்ன அப்படின்னு இன்னைக்கு காலையில 9 மணி வசந்த் அழைப்புல தெரிஞ்சுக்கலாம். இது குறித்து சொல்ல வர்றாங்க திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல இணை இயக்குனர் பி. பரமேஸ்வரி அவர்கள். நேயர்களே, நேரலையில வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 4431 இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. வாழ்க்கையில இன்பம், துன்பம், கோபம், கவலை அப்படின்னு எல்லாமே வந்துட்டே இருக்குங்க, போயிட்டே இருக்குங்க. ஆனா சிறு புன்னகை மட்டும் இருந்தா எல்லாத்தையும் கடந்து போயிடலாம். சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்களுக்காக அடுத்ததா இதய ராகம் காத்துட்டே இருக்கு. 938-546-102-1 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த புதுப்பாடல், இடம்பெற்ற படம், மறக்காம உங்க பேரையும் முறையும் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க.

0: நேரம் இப்போ 8 மணி ஆச்சு, கேட்கலாமா? இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்வீடன் கோதன்பர்க் நகரில் அந்நாட்டு பிரதமர் உல்ஃப் கிறிஸ்டர்சனை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, விண்வெளி, பசுமை மாற்றம் உள்ளிட்டவைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். முன்னதாக பிரதமருக்கு அந்நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது. 2026 ஆண்டிற்கான பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 25 தேதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் வழங்க இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு 131 பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்கின்றனர். தமிழகத்தில் கிளாண்டர்ஸ் வைரஸால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் இதுகுறித்து அச்சப்பட தேவையில்லை என்றும் மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்டி ராபிஸ் மருந்து குறைவாக உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேவையான அளவு இருப்பு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகள் மத்திய அரசின் பால புரஸ்கார் விருது பெற வரும் ஜூலை 31 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்தனசாமி தெரிவித்துள்ளார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128 மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 1,000,000 கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உள்ளிட்ட 30 மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்குகின்றன. உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவிழந்திருப்பதாகவும் அம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. டெல்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை 5 வித்தியாசத்தில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

நேரம் இப்போ 8:04 ஆச்சு. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 அலைவரிசையை மாற்றும் விரல்களுக்கிடையே அகப்பட்டு கொண்டது அழகான ஒரு மௌனம். அலையலையாய் வந்து அறையெங்கும் நிறைகிறது யாரோ இசையமைத்து யாருக்காகவோ எவரோ எழுதிய பாடல். சில நேரம் வரிகள் புரியாவிட்டாலும் புரியும்படியான ராகங்கள் லயிக்க வைக்கும். காற்றலையில் மிதந்து வரும் முகமரியா அறிவிப்பாளரின் குரல் கேட்கும் அனைத்தும் எனக்கான வரிகளோ என என்னை ஈர்க்க வைக்கும் என் வானொலி. வானொலிக்கான பாராட்டுகளை ஒரு டீப் கவிதையா தொகுத்து இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்க போறோம் புதிய பாடல்கள் இதய ராகத்தில். நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், அதாவது 2018 அப்புறம் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண்ணுக்கு அனுப்பலாம், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரோட. எங்களோட வாட்ஸ்அப் எண்ணை குறிச்சுக்கோங்க, 938-546-102-1. மற்றொரு முறை சொல்கிறேன், 938-546-102-1. கேட்கலாம் இதய ராகத்தில் புதிய பாடல்கள். நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க வாரியங்காவல் கோ கதிரவன், வசந்தி, கொளிஞ்சிநாதன், மணிஷேகர். இவங்க கேட்டிருக்க பாட்டு தர்பார் படத்துலேருந்து இந்த சும்மா கிழி.

0: சும்மா
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிறு ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: சாரதாஸ் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ். கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
5: இதே ராகத்துல தனக்கு பிடிச்ச பாடலா கூலி படத்துல இருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க கச்சமங்கலம் ராஜேஷ், தீபா, யுகபாரதி, பிரசன்னா ஆகியோர்.

0: நேரம் இப்பொழுது 8:30 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களை இனி கேட்கலாம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடன் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகம். இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட்.
5: தொழில்நுட்ப
6: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: சம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
10: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: இதே ராகத்தில் புதிய பாடல்கள்லாம் நேர் விருப்பமாக கேட்டுகிட்டு இருக்காங்க. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு 2018 அப்புறம் வெளியான திரைப்படங்கள்லேருந்து இருக்கக்கூடிய பாட்டாக இருக்கணுங்கிறது கட்டாயம். நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் செயலி எண்ணை குறிச்சிக்கோங்க. 9385461 இந்த நம்பருக்கு தான் உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயரோடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை அனுப்பணும். இனி பைசன் காலமாடன் படத்துலேருந்து இந்த பாட்டில் போடுங்க, நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வடக்கு சாலைப்பட்டி, நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா இவங்க கேட்ட பாட்டை நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணலாமா?

0: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
4: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
3: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
4: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
5: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
6: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து

0: கொள்ள வேண்டிய பொக்கிஷம் ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேரம் இப்போ 8:40 ஆச்சு. இணைஞ்சிருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் இதே ராகத்தில் புதிய பாடல்கள். நேர்களே, உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு வசந்த அழைப்பு. இதுல ஐடிஐ படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும், இது குறித்து திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல இணை இயக்குனர் பி பரமேஸ்வரி அவங்க நேரலையில பங்கேற்கிறாங்க. நேர்களே, இது பத்தின உங்களுடைய சந்தேகங்களாக இருக்கட்டும், ஏதாவது கருத்துக்களாக இருக்கட்டும், நீங்க தொட்டு வர வேண்டிய தொலைபேசி 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு 240-102-1 ரெண்டு எண்ணுமே கிடைக்கலாம், கவலைப்படாதீங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் செயலி எண்ணை குறிச்சுக்கோங்க, 938-546-102-1 இந்த நம்பருக்கு நீங்களும் பங்கேற்றுக்கலாம் கலந்துக்கிட்டு. இனி இட்லி கடையில இருந்து எங்களுக்கு இந்த பாடலை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே ராகத்திற்காக குரல் பதிவா அமைச்சிருக்காங்க. கல்லுக்குழி கள்ளர் தெருவுல இருந்து இந்திராணி, ஷக்கீலா ராணி, நீதி தேவன், மல்லிகா, தன்ஷிகா குட்டி, இது மட்டும் இல்லாம புதுக்கோட்டையிலிருந்து கீரனூர்ல இருந்து பிரகாஷ், ரக்ஷனா, லிபிகா, கீர்த்தி, தவனேஷ், பைரவி, பிராணவி இவங்களும் கேட்டிருக்காங்க இட்லி கடை படத்துல இருந்து இந்த பாடலை. அவங்களோட சேர்ந்து நம்மளும் கேட்கலாமா?

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதே ராகத்தில் புதிய பாடல்கள். மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதய ராகமாய் இனி தனக்கான பாடலை கேட்டிருக்காங்க. புதுக்கோட்டை இலுப்பூர் கோலம்பட்டியிலேருந்து ஆர் ரோஜா இவங்க கேட்டிருக்கிற பாட்டு லப்பர் பந்து படத்துலேருந்து இந்த அழகான பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: முகத்தில் பருவார் சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால் சைபால்.
3: ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு மகன். வயசான காலத்தில் அம்மாவை காப்பாற்றணுமேங்கிறதுக்காக பொழைப்பு தேடி பட்டணத்துக்கு வந்தான் அந்த பையன். அங்கே இங்கே தேடினா வேலை கிடைக்கல. கடைசியாக ஒரு ஆள் இந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டார். முதல்ல சில நாள் எந்த வேலையும் கொடுக்கல. அப்புறம் ஒரு நாள் இந்த பையனை கூப்பிட்டு ஒரு எரும மாட்டு தோலை அவங்ககிட்ட கொடுத்தார். ஏன் எதுக்குன்னு கேட்காம இவன் அதை வாங்கிட்டான். அப்புறம் அவர் ஒரு நாலு கோணி பைகளை எடுத்துக்கிட்டார், சாக்கு பை. ஒரு ஒட்டகத்தை ஏற்பாடு பண்ணிட்டார், புறப்படு போகலாம்னார். இவனும் ஏன் எதுக்குன்னு கேட்கல, முதலாளி கூப்பிடுறார் அப்படின்னு சொல்லி சரின்னு புறப்பட்டான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டாங்க. பயணம் ஆரம்பமாச்சு, போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய செங்குத்தான மலை வந்தது. ஒட்டகத்தை நிறுத்தினார். பையன் இறங்கினான். அவர் சொன்னார், இதை பாருப்பா, அந்த மாட்டு தோலை கீழே விரிச்சு போடு, அதில் படுத்துக்கொண்டார். அவனுக்கு ஒன்றும் புரியல, இருந்தாலும் முதலாளி சொல்கிறார் அப்படின்னு படுத்துக்கிட்டான். உடனே அவர் என்ன செஞ்சார் தெரியுமா, அந்த எருமை தோலை நாலு பக்கமும் எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு கயத்தில் கட்டி விட்டார். உள்ளே அந்த பையன் மாட்டிட்டான். இவர் அவனை அப்படியே கட்டி போட்டுட்டு விலகி வந்தார். ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டார். இவர் அங்கே கட்டி போட்டது ஒரு எரும மாடு மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பெரிய கழுகு அந்த பக்கமாக பறந்து வந்து தான். அந்த எருமத்தோல் மூட்டையை அப்படியே தூக்கிட்டு உயர பறந்து போச்சு. அந்த செங்குத்தான மலை உச்சிக்கு போய் அதை வச்சு தான் அலகால கொத்தி கட்டை அழுத்துது. உள்ளேருந்து ஒரு பையன் வெளியில் வர்றதை பார்த்ததும் அந்த கழுகுகள் பயந்துட்டு ஓடி போச்சு. அந்த பையன் அங்கே பார்க்குறான், அவன் காலடியில் ஏராளமான நவரத்தனங்கள் கொட்டி கிடக்குது. கீழே நின்றுட்டு இருந்த முதலாளி கத்தினார், ஏன் சும்மா நிற்கிற, உன் காலடியில் கிடக்கிற அந்த நவரத்தன கற்களையெல்லாம் பொறுக்கி கீழே போடுன்னார். அவன் போட ஆரம்பித்தான். முதலாளி, நான் எப்படி கீழே இறங்கி வர்றதுன்னா, நீ முதல்ல போடு, அப்புறம் அதுக்கு வழி சொல்கிறேன்னார். நாலு சாக்கு நிரம்பிச்சு சேர்த்து கட்டி ஒட்டகத்தின் முதுகில் ஏற்றிக்கிட்டு அவர் புறப்பட்டார். அதை பார்த்ததும் முதலாளின்னு கத்தினான் பையன் இங்கே மலை உச்சியில் நின்றுக்கிட்டு. அப்போ அவர் சொன்னார், முட்டாளே, என்னுடைய வேலையாளர்களுக்கு எப்படி வேலை கொடுக்குறேங்கிறது புரியலையா, அங்கே மலை உச்சியில் பின்னாலே திரும்பி பார், எத்தனை பேர் இருக்காங்கங்கிறது புரியும் அப்படின்னார். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். பையன் திரும்பி பார்க்குறான், அங்கே ஏராளமான எலும்பு கூடுகள் கிடக்குது. ஆகா, ஏமாந்து போயிட்டோங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் ஒரு கழுகு தலைக்கு மேலே பறந்து வந்தது. இவன் ரொம்ப சாமர்த்தியமாக ஒரே தாவா தாவி அதோட காலை பிடிச்சிக்கிட்டான். கழுகு பயந்து போய் மேலே பறந்தது. கடைசியில் களைச்சி போய் ஒரு இடத்துல கீழே இறங்கிட்டது. பையன் தொப்புன்னு தரையில் குதித்து தப்பிச்சு வந்துட்டான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் பழைய முதலாளிகிட்டே போய் வேலை கேட்டான். அவருக்கு ஆச்சரியம், இவன் எப்படி தப்பிச்சான்னு. இருந்தாலும் இவன் வேற யாரோ, அவன் சாயலில் இருக்கிறான் போல இருக்குன்னு சொல்லி வேலையில் சேர்த்துக்கிட்டார். ரெண்டு நாள் கழித்து வழக்கம் போல் நாலு சாக்கு எருமத்தோல் சகிதம் இவனையும் அழைச்சிக்கிட்டு அந்த மலை பக்கம் போனார். எருமத்தோலை தரையில் விரித்து படுக்க சொன்னார். உடனே அவன் புத்திசாலித்தனமா, முதலாளி, எனக்கு இதில் எப்படி படுக்கிறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் படுத்து காட்டினா தேவையில்லைன்னா. அவரும் யதார்த்தமாக, இது கூட தெரியலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதில் படுத்தார். அவ்வளோதான், உடனே இவன் திடீர்னு அப்படியே

0: குட்டி கயத்தால் கட்டிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் வழக்கம் போல் ரெண்டு கழுகு வந்தது. தூக்கிட்டு போய் அந்த நவரத்தின மலை உச்சியில் போட்டுட்டுது. மூட்டையை பிரித்தது. முதலாளி வெளியில் வந்தார். கீழே இருந்து பையன் கத்தனான், நேரத்தை வீணாக்காதீங்க, ரத்தன கல்லையெல்லாம் பொறுக்கி கீழே போடுங்கன்னா. அவருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் பழைய ஆள் தான். அது சரி, மலை உச்சியிலேருந்து எப்படி கீழே இறங்கி வந்த அதை சொல்லு முதல்ல என்னார் முதலாளி. முதல்ல ரத்தனக்கல்லை பொறுக்கி கீழே போடுங்க, அதுக்கப்புறம் சொல்கிறேன்னா. வேறு வழி இல்லை, பொறுக்கி போட்டார். நாலு சாக்கலையும் கட்டிட்டு ஒட்டகத்தில் ஏறி புறப்பட்டான். முதலாளி கத்தினார், தப்பிக்கிற வழி என்ன, அதை சொல்லாமல் போறியேன்னார். தப்பிக்கிற வழி என்னங்கிறத உங்களுக்கு பின்னாடி இருக்கிற எலும்பு கூடுகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டான் இவன். இது வந்து ஒரு துருக்மேனிய நாட்டு கதை. நண்பர் ஒருத்தர் சொன்னார், அதிகமாக ஆசைப்பட்ட ஆபத்து வந்து சேருங்கிறத உணர்த்தறதுக்காக சொல்லப்பட்ட கதை இது. இது மாதிரி கதைகள் எல்லா நாடுகள்லேயும் உண்டு. ஒரு குரங்கு மரத்து மேலே இருந்தது. அந்த மரத்துக்கடியில் ஒரு சிங்கம் நின்றுக்கிட்டு இருக்கு. அது அந்த குரங்கை அண்ணாந்து பார்த்தது, ஏன் அங்கேயே உட்காந்துருக்கிற, இறங்கி வாயன் விளையாடலாம்னது. நான் இறங்கி வந்தால் என்னை தின்னுடுவேன், அதனால் ஒன்று செய், உன் வாயை மூடி நல்லா கட்டிக்கோ, அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கி வர்றேன்னு குரங்கு. சிங்கம் அதே மாதிரி ஒரு துணியால் வாயை இறுக்கி கட்டிக்கிட்டு பின்னால் முடிச்சு போட்டுக்கிட்டது. அப்புறம் காலையும் ஒரு கயத்தால் இறுக்கி கட்டிக்கிட்டது. அதுக்கப்புறம் அந்த குரங்கு கீழே இறங்கி வந்தது. சிங்கம் முன்னாடி நின்றுது. அது உடம்பு நடுங்குச்சு. ஏன் நடுங்குறேன்னு சிங்கம், நான் நடுங்கலை, உணர்ச்சி வசப்படுறேன், ஏன்னா இன்றைக்கி தான் முதல் தடவையாக ஒரு சிங்கத்தோட கறியை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு தான் அந்த குரங்கு. அதனால் வாழ்க்கையில் நல்ல விதமாக வாழ்வதற்கு சாமர்த்தியம் தேவை அப்படிங்கிறது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை.
1: கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: வான் வீதியில் ஒரு இசை நூலகம் அப்படின்னு திருச்சி வானொலிக்கு வாழ்த்துக்களை சொல்லி தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரித்தன் தாசன் இவங்க கேட்டிருக்காங்க. இதே ராகத்தின் நிறைவு பாடலாக ஒலிக்கிறது பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்கலன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதய ராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்து

0: வழங்கிக் கொண்டிருக்கும்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேரம் 9 மணி, இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே செல்கிறார். இந்தியா நார்டிக் மாநாட்டில் பங்கேற்கும் அவர் அந்நாட்டு அரசர் பிரதமர் ஆகியோரை சந்தித்து தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் திரு J.C.D. பிரபாகர் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள பூங்காவை பார்வையிட்டு பொதுமக்களின் கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். தமிழகத்தில் நடப்பாண்டு தேர்ச்சி பெறாத +1 +2 மாணாக்கர் துணைத் தேர்வு எழுத இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
3: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 239 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிலும் நீர்வரத்து 1500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சீர்காழி திருநாங்கூரில் 12 ஆலயங்களிலிருந்து எழுந்துருளிய சிவபெருமான் அம்பாள் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருமண கோலத்தில் சிவபெருமான் அம்பாள் வீதி உலாவை 1000கணக்கான பக்தர்கள் தரிசித்தனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினி கேட்கவிருப்பது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடி குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: ITI அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிற்பயிற்சி படிப்புகள் நிறைய இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான், ஃபிட்டர், பிளம்பர், ஏசி மெக்கானிக், டீசல் மெக்கானிக், டிராஃப்ட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்கச்சக்கமான படிப்புகள் இருக்கு. அது தரக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு வசந்த் அழைப்புல திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல இணை இயக்குநர் பி பரமேஸ்வரி அவர்கள் நேரலையில இருக்காங்க. நேர்களே, உங்களது சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் தொட்டு வரலாம் 4431 இந்த இணைப்பு எண்ணோடு, 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. எனக்கு போன்ல இணைப்பு கிடைக்கல அப்படின்னா உங்களுக்காக வாட்ஸ்அப் எண் கூட காத்துட்டு இருக்கு, 938-546-102-1. நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் சித்ரா திருவாளன்.
3: இனிய திங்கள் காலை வணக்கம் நேர்களே. நன்றி கமலம், ஒரு அழகாக

0: ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்க. எதெல்லாம் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நேயர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அது. இப்போது நம்மளோட பி பரமேஸ்வரி மேடம் அவங்க இருக்கிறாங்க, வணக்கங்க.
1: வணக்கம் மேடம்.
0: பொதுவாக இந்த பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் வந்துருச்சுனாலே, அது டென்த் ரிசல்ட்ஸ் வந்ததுலேருந்தே எல்லாருக்குமே ஒரு பரபரப்பான ஒரு சூழல். வீட்டில் குழந்தைகள் ஏற்கனவே தீர்மானிச்சிருப்பாங்க என்ன படிக்கணும் அப்படின்றதுல ஒரு தெளிவான பார்வை முக்கால்வாசி பேருக்கு இருக்குது. ஆனாலுமே சிலருக்கு இந்த கடைசி நிமிஷத்தில் தான் ஒரு முடிவெடுப்பாங்க என்ன படிக்கணும், எப்படி ஒரு ஸ்கோப் கிடைக்கும்.
1: ஆனால்
0: பெரும்பாலும் எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, ஒரு வேலைக்கு என்ன தேவையோ அதற்கான ஒரு படிப்பு இருந்தால் தான் நமக்கு நல்லது. ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள்ளறையே நம்ம நல்லா படித்து ஒரு வேலைக்கு போயிடணும் அப்படின்றது தான் பலருடைய கனவாகவும் இருக்குது. இப்போ உங்களுடைய மண்டலத்தில் என்னென்ன இந்த மாதிரி பயிற்சி நிறுவனங்கள் எத்தனை இருக்குது அப்படின்ற அந்த கேள்வியுடைய நிகழ்ச்சியை தொடங்குகிறேன்.
1: வணக்கம் மேடம், நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எப்பொழுதுமே கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து ஒரு கைத்தொழில் இருந்தால் நம்ம தன்னால் வந்து நம்ம வந்து நம்மளே வந்து ஒரு படிப்பை சுயமாவோ இல்லை வேலையில் சேர்ந்தோ நம்ம வந்து ஒரு திறமையை வளர்த்துக்கிட்டு நம்ம மென்மேலும் மேலே போகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து எங்களுடைய ஐடிஐ சார்ந்த படிப்புகள் வந்து வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அதை பற்றினதை வந்து உங்களுக்கு நான் நேயர்களுக்கு தர்றதுக்கு வந்திருக்கேன் மேடம்.
0: சரிங்க. அப்படின்னா உங்களோட மண்டலத்தில், அந்த மண்டலத்தினுடைய, அதாவது திருச்சிராப்பள்ளி மண்டலத்தினுடைய பயிற்சி மைய இணை இயக்குநராக இருக்கிறீங்க, உங்களுடைய மண்டலத்தில் எத்தனை பயிற்சி நிலையங்கள் இருக்கு?
1: எங்க திருச்சி மண்டலத்துல வந்து 6 மாவட்டம் இருக்கு. 6 மாவட்டத்துல மொத்தம் 20 தொழிற்பயிற்சி நிலையம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தனித்தனி ஐடிஐல தனித்தனி பிரிவுகள்ல இருக்கு மேடம்.
0: சரிங்க. அப்போ பொதுவாக சில படிப்புகள் இருக்கும், இந்த ஃபிட்டர், மெஷினிஸ்ட் இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தாண்டி சில புது விதமான படிப்புகளுக்கும் நீங்க வந்து வாய்ப்புகள் தர்றீங்களா, இல்ல அதுக்கான முயற்சிகளும் எடுத்திருக்கிறீங்களா? இப்ப சமீபத்துல சேர்ந்த புதிய கோர்சஸ் எல்லாம் என்ன
1: இருக்கு மேடம்? ஏற்கனவே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட்டர், டர்னர், மெஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்து இப்போ வந்து டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு, டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு டெக்னாலஜி சென்டர்னே இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்லிட்டு, அதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், அட்வான்ஸ் சிஎன்சி மிஷினிங், பேசிக் டிசைன், விர்ச்சுவல் வெரிஃபையர், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இந்த மாதிரியான கோர்ஸுகள்லாம் வந்து இப்போ சமீபத்தில் லாஸ்ட் இயர்லேருந்து எங்களுக்கு அட்மிஷன் போட்டு சேர்க்கை நடைபெற்று கொண்டு இருக்கிறது மேடம்.
0: சரிங்க. இப்போ 20 மையங்கள்னு சொன்னீங்க. இப்போ இந்த 20 மையங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய படிப்புகள், ஏன்னா அதில் குழந்தைகள் அதிகமாக ஆர்வம் காட்டுவாங்க, அதெல்லாம் எந்தெந்த இடத்துல குறிப்பாக இருக்குது? எந்த
1: திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், கோட்டூர், இந்த மாதிரி அரசு தொழிற்பயிற்சி நிலையம், எல்லா என்சிவிடி எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்துலேயுமே இருக்குது மேடம்.
0: சரிங்க. இப்போது விரிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வெப்சைட் உங்களது ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன், ஏன்னா அதுதானே ஈஸி.
1: எஸ் மேம், எங்களுடைய வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து சேர்க்கை நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சேர்க்கைன்னா அப்ளிகேஷன் போடுற ஸ்டேஜ் வந்து போர்ட்டல் ஓபன் ஆயிடுச்சு. www.skilltraining.tn.gov.in அந்த வெப்சைட்டுக்கு போனால் நம்ம எங்கள் டிபார்ட்மெண்ட், டைரக்டரேட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங், அனைத்து தகவல்களும் அதில் இருக்கு மேடம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேடம்.
0: சரிங்க. இப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, நிறைய புதிய புதிய கோர்சஸ் எல்லாம் இருக்கு, அது படிக்கணும், படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, மற்ற காலேஜஸ்லாம் போகும்போது நம்ம மார்க்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களுக்குன்னு பிரத்யேகமாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது கூட இருக்கும்.
1: ஆமா மேடம்.
0: உங்களுடைய தொழில் பயிற்சி மையங்கள்ல எப்படிங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா
1: இல்லைன்னா? என்ட்ரன்ஸ் எல்லாம் இல்லை மேடம், அப்ளிகேஷன் போட வேண்டியது. எங்களுக்கு வந்து ஸ்டேட் லெவல்ல வந்து ஸ்க்ரூட்டைஸ் பண்ணி ஐடி லெவல்ல வந்து எங்களுக்கு வந்து இமீடியட்டா சேர்க்கை இருக்கு. ஏகப்பட்ட இடம் இருக்கு மேடம்,
0: நிறைய இருக்கு,
1: நிறைய இருக்கு.
0: சரிங்க. இப்போ இந்த பயிற்சி மையங்கள்ல நீங்கள் சேர்க்கறதுக்கான அந்த ப்ரொசீஜர் என்ன? இப்போ நீங்கள் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் இப்போது இஷ்யூ பண்ணிட்டுருக்கிறீங்க, அதை ஆன்லைனில் தான் செலுத்தணுமா இல்லை நேராக வந்து வாங்கிக்கலாமா கொடுக்கலாமா, அந்த மாதிரியான தகவல்கள் என்னென்னலாம் கையில் கொண்டு வரணும்? நேராக வரணும், ஒரு அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு பேரண்ட்டோ உங்கள் ஐடிஐக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன மாதிரி ப்ரிப்பேர்டாக வரணும், என்னென்ன கையில் வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கணும்?
1: எங்களுக்கு வந்து மேடம் அவங்களுடைய 10th மார்க் ஷீட் வச்சுருக்கணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கணும், அவங்களுடைய ஆதார் வச்சுருக்கணும், அவங்களுடைய இமெயில் ஐடி வச்சுருக்கணும், அவங்களுடைய மொபைல் நம்பர், ஏன்னா மொபைல் நம்பர்லேயும் இமெயில்லையும் அவங்களுக்கு ஓடிபி வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணுவோம். அவங்களால கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டங்கிறனால எங்கள் டிபார்ட்மெண்ட்டே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனைத்து அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களையும் ஹெல்ப் டெஸ்க்குன்னு போட்டு அங்கேயே வந்து சிஸ்டம் வச்சு அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நாங்கள் அப்ளிகேஷன் நாங்களே வந்து போடுவோம் மேடம். போட்டு அவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு சிறப்பாக நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம் மேடம்.
0: சரிங்க, இப்போ சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் நீங்கள்

0: கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் உங்களுக்கு வந்து இந்த துறையில் அனுபவம் உண்டு. நம்ம திருச்சி தாண்டி சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் எந்த இடத்துல எல்லாம் இந்த பயிற்சி மையங்கள் இருக்குது? அருகாமையில் இருக்கா, இல்லைன்னா கொஞ்சம் தொலைவில் போக வேண்டியிருக்கா மாணவர்கள்? ஏன்னா ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கே போய் அவங்க தெரிஞ்சுக்கலாம்?
1: மேடம், இப்போ திருச்சி எடுத்துட்டோம்னா திருவரம்பூர் அரசு தொலைபேச்சி நிலையம், மணப்பாறை, மண்ணச்சநல்லூர் இந்த சைடு இருக்குது. இப்போ தஞ்சாவூர்னு எடுத்துட்டோம்னா தஞ்சாவூர் மணிமண்டபம் நியர்லேயே தஞ்சாவூர் ஐடிஐ இருக்குது. அது அதுக்கப்புறம் திருவையார், அந்த கிராமப்புற பக்கத்தில் திருவையாறில் இருக்குது. இங்கிட்டு ஒரத்தநாடு இருக்குது, அங்கிட்டு கோட்டூர். திருவாரூர் மாவட்டம் எடுத்துட்டோம்னா அங்கிட்டு கோட்டூர் இருக்கு, நீடாமங்கலம் இருக்கு. நாகப்பட்டினம் எடுத்துட்டோம்னாக்கா நாகப்பட்டினம், அதே மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மனார் கோயில், மயிலாடுதுறை தாண்டி அந்த சைடு போனா செம்மனார் கோயில் இருக்கு. இங்கிட்டு செம்போடை இருக்கு. இங்கிட்டு புதுக்கோட்டை எடுத்துட்டோம்னாக்கா புதுக்கோட்டை அரசு தொழிற்பயிற்சி நிலையம், இங்க மணிகண்டம் இருக்கு, விராலிமலை இருக்கு, கீரனூர் இருக்கு. இந்த மாதிரி சகல இடத்துலயும் இருக்கு. மேலும் இன்னும் ஒரு அரசு தொழிற்பயிற்சியெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு வந்து பிரிசன் ஒன்னு இருக்கு, அதுலயும் இருக்கு. மொத்தம் 20 அரசு தொழிற்பயிற்சி நிலையம் திருச்சி மண்டலத்துல 6 மாவட்டத்திலயும் இருக்கு மேடம்.
0: சரிங்க, சிறைச்சாலையிலயும் இருக்கு ஒரு ஐடிஐ.
1: ஆமா மேடம்.
0: சரிங்க, இப்போ 10th நம்ம வந்து பாஸ் ஆகி 11th 12th வந்து மேற்படிப்புக்கு போகிறதுன்றது வேற, பட் 10th இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஒரு பிரச்சனையாச்சு, அவங்க தேர்வு பெறலை அப்படின்னும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது ஐடிஐயில்?
1: அதற்கும் வாய்ப்பு இருக்குது மேடம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 விதமான பிரிவுகள் இருக்குது. அவங்க 8th பாஸ் பண்ணிவிட்டு 9th ஃபெயில் ஆகிட்டாங்க, இல்லை படிப்பை தொடர முடியல, இல்லை வீட்டு சூழ்நிலையில, இல்லை குடும்ப சூழ்நிலையால, இந்த மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து லேடிஸாக இருந்தாலும் சரி, மாணவிகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து பட்டறவைப்பர் பிரிவு வெல்டர் அது சேரலாம். அடுத்து வந்து ஒயர்மேன் ட்ரேடு, அது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக. பட்டறவைப்பர் வெல்டர்னு சொல்லிது என்ஜினியரிங் சைடு, ஒயர்மேன் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக உள்ளது, அது 8th முடித்தோடனே பண்ணலாம். அடுத்து வந்து அவங்களால அதெல்லாம் டெக்னிக்கலாக படிக்க முடியலை அப்படிங்கும்போது சர்ஃபேஸ் ஆர்னமெண்டேஷன், அதாவது 8th முடித்தவங்களுக்கு அந்த எம்ப்ராய்டு சம்மந்தமாக விமன் விங்கில் புள்ளம்பாடி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் இருக்குது. அது இல்லாமல் வந்து தையல்களை, ஒரு தையல் மிஷின் இலவசமாக நிறைய இடத்துல தர்றாங்க. அப்போ அதை வந்து சிவிங் டெக்னாலஜி, ட்ரெஸ் மேக்கிங் சொல்லுவாங்க, அந்த 8th முடித்த லேடி கேண்டிடேட்க்கு அதுவும் புள்ளம்பாடி அரசு தொழிற்பயிற்சி நிலையில் லேடிஸ்க்காகவே இருக்கு மேடம்.
0: ஓஹோ, சரிங்க. இப்போ பெண்களுக்காக பிரத்யேகமாக இது மட்டும்தான் இருக்கா, இல்லை இன்னும் இருக்கா, இல்லைன்னா பெண்களுக்கான பிரத்யேகமான ஐடிஐ மையங்கள் கூட இருக்குது?
1: இருக்கு மேடம். திருச்சியில் நம்ம டால்மியாபுரம் நியர் அருகில் புள்ளம்பாடி அரசு தொழிற்பயிற்சி நிலையம் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விமனுக்காகவே இருக்கு. அதுலேயும் பல பிரிவுகள், மல்டிமீடியா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, டைலரிங், துணி தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரியும், அதே மாதிரி என்ஜினியரிங் ட்ரேடும் இருக்கு. இந்த மாதிரி 3 வகையான இதில் வந்து அதுலேயும் இருக்கு மேடம்.
0: அதில் மல்டிமீடியா அனிமேஷன் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்?
1: எஸ் மேம், இருக்கு மேடம்.
0: ஓஹோஹோ, சரி. இதுக்கு சேரணும்னா கூட இதே தான் ப்ரொசீஜர், இதே மாதிரி தான் நேராக போகணும் பெண்களும்?
1: ஆமாம் மேடம், நேராக போகிறது வந்து வீட்டிலேருந்தே ஆன்லைனில் பண்ணலாம், நம்ம சொன்ன வெப்சைட்டில் அவங்க பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் கிராமப்புறத்தில் வந்து மாணவர்களால் போக முடியல, அந்த வெப்சைட் போய் அணுகி ப்ரௌசிங் சென்டர் போக முடியலனால நாங்கள் அந்த ஐடிஐக்கு வந்தாலே எல்லா ஐடிஐலையும் நாங்கள் ஹெல்ப் டெஸ்க் வச்சுருக்கோம், அங்கேயே நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டுருவோம் மேடம்.
0: சரிங்க, இப்போ இன்னொரு கேள்வியும் இதில் வருது. இப்போது நீங்கள் சொன்னீங்க, இப்போது படிப்பை தொடர முடியல, 8th வரைக்கும் படித்தாங்க, அதுக்கப்புறம் படிக்க முடியலை ஏதோ காரணங்களால, ஒரு 5-6 ஆண்டுகள் ஆயிடுச்சு, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, இனிமே அவங்களால படிக்க முடியுமா? ஒரு 5-6 வருஷங்கள்
1: படிக்கலாம் மேடம். மாணவர்களுக்கு வந்து 14-40 வயது வரையிலும் வயது வரம்பு உண்டு மேடம், 40 வயசு வரையிலும் படிக்கலாம். ஈவன் வந்து பெண்களுக்கு வந்து வயது வரம்பே கிடையாது மேடம்,
0: எப்போ வேணாலும்
1: படிக்கலாம். வாழ்வாதாரத்துக்கு பெண்களுக்கு வயது வரம்பே கிடையாது, வந்து படிக்கலாம் மேடம், படிச்சு நாங்கள் வேலை வாய்ப்பை தருவோம்.
0: இப்போ இன்னொரு கேள்வி வருதுங்க, ஒரு பேசிக்காக ஒரு விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துட்றீங்க, அதுக்கப்புறம் அவங்க அந்த படிப்பை தொடரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு மெஷின் லேர்னிங் ஏதோ ஒரு சின்ன, அவங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டியாக இருக்கோ அதை படித்து முடிச்சு அதில் தேர்ச்சி பெற்ற பிறகு அடுத்த லெவலில் போய் படிக்கணும், அடுத்தடுத்து படிக்கணும் அப்படின்னா இந்த 8th பாஸ் ஆனது இல்லை ஃபெயில் ஆனது ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குமா, இல்லைன்னா அவங்க அதுக்கப்புறம் ஒரு 10th எழுதுனா தான் அடுத்த லெவலுக்கு படிக்கும்?
1: அதுக்கும் வந்து எங்கள் நம்ம தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 8th முடிச்சுட்டாங்க, 8th முடிச்சுட்டு ஐடிஐயில் வெல்டர் படிக்கிறாங்கன்னா அவங்க என்டிசின்னு அதை சொல்லுவோம், நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், அதை முடிச்சுட்டு அவங்க வந்து அப்ரண்டிஷிப் போகணும், என்ஏசி படிக்கணும். அதை தாண்டி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த பள்ளிக்கூடத்துலேயே ஒரு ஜீவோ அரசாணை வாங்கி வச்சுருக்கோம், அவங்களுக்கு வந்து தமிழும் இங்கிலீஷும் படித்து பாஸ் பண்ணினா அந்த ஜீவோவின் அடிப்படையில் அவங்க அப்ரண்டிஷிப் முடித்து அவங்க 10th டைரெக்டாக எழுதலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டென்த்தில் வந்து அவங்க அந்த மாதிரி முடித்தவங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து டைரெக்டாக

0: தமிழ் இங்கிலீஷ் எழுதி அதை வந்து டைரெக்டாக ப்ளஸ் டூவுக்கு வந்து ஈக்குவலன்சி சர்டிஃபிகேட் நாங்கள் வந்து வாங்கி தந்துடுவோம் மேடம்.
1: ஏன்னா தொழிற்பயிற்சியில் நீங்கள் நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுனால இது மாதிரியான விஷயங்கள் முடித்தாலுமே அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகரலாம்.
0: ஆமாம் மேடம்.
1: சரி,
0: அதை தாண்டி டிப்ளமாவும் போகலாம். இந்த டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தாங்க, ஐடிஐ முடித்தாங்க லேட்டரல் என்ட்ரியில் டைரெக்டாக செகண்ட் இயரும் சேரலாம் மேடம். அந்த மாதிரி வாய்ப்பும் இருக்குது மேடம். அடிஷ்னலாக தன்னை வந்து உயர்த்தி கொள்றதுக்கு எல்லாமே எங்கள் கிட்ட அனைத்து வசதிகளும் இருக்கு மேடம்.
1: சரிங்க, அது தொழிற்பயிற்சி மையங்கள் தரும் வாய்ப்புகள் எவ்வளவு அப்படின்னு இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிஞ்சுக்கலாம். நேயர்களை இணைந்தீர்கள் வசந்த் அழைப்பு நிகழ்ச்சி. இது
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
6: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
5: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
10: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
11: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 9:22 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அழைப்புல ஐடிஐ படிப்புகளும் அது தரும் வேலை வாய்ப்புகளும் என்னென்ன இருக்குன்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களே, உங்களது சந்தேகங்களுக்கும் தொட்டு வரலாம். 4-3-1 இந்த இணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு 246-102-1.
4: ஆம் நேயர்களே, ஏபி பரமேஸ்வரி அவர்கள் நிறைய தகவல்களை நமக்கு அந்த நிகழ்ச்சியில் ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்தாங்க. 20 மையங்கள் இருக்குது, நிறைய படிப்புகள் இருக்குது, ஏற்கனவே இருக்கிற படிப்புகளோட புது புது படிப்புகளும் சேர்ந்துருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பயிற்சிகள்லாம் முடிஞ்ச உடனே சான்றிதழ்கள் எந்த அரசிலிருந்து வருது, அது எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்?
5: எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேட்ஸ், அதாவது அகில இந்திய தொழிற்தேர்வு நடத்தி அது வந்து நேஷ்னல் லெவல் சர்டிஃபிகேட், என்டிசி ப்ளஸ் அப்ரண்டிஷிப் முடித்தா என்ஏசின்னு சொல்லுவோம். நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டுங்கிறது ஐடிஐ முடித்தவொன்னே கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அடுத்த லெவல் வந்து தன்னுடைய ஸ்கில்லை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுறது தான் அப்ரண்டிஷிப்னு சொல்கிறது. அதில் கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து என்ஏசி, நேஷ்னல் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் சர்டிஃபிகேட். அது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கும் மேடம்.
4: சரிங்க, இப்போ அப்ரண்டிஸ்ஷிப் பண்ண வேண்டியது, அப்ரண்டிஷிப் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இல்லைன்னா அது பண்ணலைன்னா கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கா? இந்த சர்டிஃபிகேட்டே போதுமானதாக ஒரு நேராக ஒரு வேலையில் போய் சேர்றதுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்க?
5: அதாவது நம்ம வந்து பேசிக்காக வந்து நம்மளுடைய ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணோம், இண்டஸ்ட்ரியில் வந்து அப்ரண்டிஷிப்புங்கிறது வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன நீடோ அங்கே கொண்டு போய் ட்ரைனிங் கொடுக்கறது அப்ரண்டிஷிப் ட்ரைனிங். அதை முடிச்சுட்டு அங்கேயே வந்து கன்ஃபர்மேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு வந்து அது எலிஜிபிள் யூஸ் ஆகும், அது வந்து படிக்கலாம். அதை தாண்டி நாங்கள் அது அப்ரண்டிஷிப்பே போகலைன்னா கூட பிளேஸ்மெண்ட் கேட்டகரி நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் வரக்கூடிய மாணவர்கள் அனைத்து மாணவர்களுக்கும் 100% பிளேஸ்மெண்ட் வந்து நாங்கள் 25 நிறுவனங்களோட நிறைய நிறுவனங்களோட எம்ஓஇ போட்டிருக்கோம். எம்ஓஇ போட்டு அவங்கள பிளேஸ்மெண்ட் வர வச்சு டிரைவ் நடத்தி நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் உறுதி பண்ணிடுவோம்.
4: சரிங்க, இப்போ இணைப்புல நேயர் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
6: ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க நம்ம ரெயின்போ, அதுக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
4: நன்றி சார். சொல்லுங்க சார். சார் உங்க பேர்?
6: பிளஸ் டூ முடிச்சுட்டுங்க மேடம். என் பேர் ஒண்டிமுத்து. நான் போதா வருங்க. ஒரு நேயர், தொடர் நேயர்.
4: தெரியும்.
6: ஒரு வேளாண் பட்டதாரி, தொடர்ந்து மேடம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் மேடம், நீங்க இப்ப பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப ஐடிஐல பிட்டரு, வெல்டரு, எலக்ட்ரீஷியன் தவிர வேற இந்த இப்ப வந்துச்சு ஏஐ தொழில்நுட்பம், அப்புறம் விவசாயம் சார்ந்த இந்த நம்ம தொழில்நுட்பங்கள் சார்ந்த ஏதாச்சும் படிப்பு கொடுக்குறீங்களா மேடம்? இப்ப அதுதானே தேவைகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் ஐடிஐ முடிச்சிட்டுமே நாங்க வந்து டிஎன்பிசி இந்த குரூப் எல்லாம் எழுதுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் கிடைக்குங்களா? அந்த

0: மாதிரி படிப்புல இதை சேர்க்க முடியுங்களா? இந்த மாதிரி விவரங்கள்லாம் எங்களுக்கு தயவுசெய்து சொல்லுங்க.
1: சரிங்க சரிங்க, நன்றி. இப்போ விவசாயம் சார்ந்த படிப்புகள் இருக்கான்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு இந்த படிப்புகள் வந்து ஒரு எலிஜிபிலிட்டியாக இருக்குமா, ஒரு க்ரைட்டீரியாவாக வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க.
2: ஓகே மேடம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் டர்னர் மிஸ்னஸ் இது வந்து கன்வென்ஷனல் ட்ரேடுன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் டெக்னாலஜி 4.0, அதாவது லேட்டஸ்ட்டாக நமக்கு வந்து இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ரோபோட்டு, இப்போ ஆப்ரேஷன் கூட ரோபோட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அந்த டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் நமக்கு வந்து ஐஆர்டிஎம்னு சொல்லுவோம், அந்த ட்ரேட் ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங் நுணுக்கம், பிக் அண்ட் ப்ளேஸு, நம்ம லோடிங் அன்லோடிங் அந்த மாதிரி வந்து பண்ணுறது, வெல்டிங் அதில் பண்ணுறது, அதில் சம்மந்தமாக டெக்னிக்கல் எல்லா ஃபீச்சர்ஸும் வச்சு அந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் ட்ரேடு. அதே மாதிரி அட்வான்ஸ் சிஎன்சி மிஷினிங், சிஎன்சினா அது எதை பேசிக்காக இருக்குன்னா டர்னரில் கன்வெர்ட் பண்ணதான் அட்வான்ஸ் சிஎன்சி மிஷினிங் சொல்லுவோம். அந்த சிஎன்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஜாப் வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்சி மிஷினிங் ஆப்ரேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோடிங் அன்லோடிங் பண்ணலாம், ப்ரோக்ராம் பண்ணிட்டோம்னா அதுவாகவே ப்ரொடக்ஷன் பண்ணோம். அது வந்து லேட்டஸ்ட்டு சிஎன்சி மிஷினிங். அதை தாண்டி வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன், எம்பிசிஎன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக. அதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இப்போ வந்து ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 24 hours பிளான்ட் எல்லாம் ஓடும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்பிட்வீன் கேப்பில் வந்து பிளான்ட் வந்து நிற்கக்கூடாது, அந்த நிற்காமல் ஓடணும் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்பிசி ட்ரேடு அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி இருக்குது, 4 processும் ஓடிட்டே இருக்கும் 24 hours. அப்போ அந்த இடத்துல வந்து இடையில நம்ம வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணாமல் போகணும்னா ஆட்டோமேஷன் முக்கியம். அப்போ அந்த ஆட்டோமேஷன் முக்கியங்கும் போது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷன் அந்த ட்ரேடு படிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு இப்போ சாஃப்ட்வேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்னாலஜியில் வந்து டிராயிங்கு பிம் சர்வீஸ்னு வந்துருச்சு இன்ஜினியரிங்கில். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து டிசைன்லாம் வந்து சாஃப்ட்வேரில் வந்துருச்சு. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேரில் போட்டு நமக்கு வந்து டிசைன் டிராயிங்லாம் வந்து நம்ம மேனுவலாக கோடு போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். இப்போ அந்த டிசைன் எல்லாமே சாஃப்ட்வேரில் பேசிக் டிசைன் விர்ச்சுவல் வெரிஃபைர்னு அந்த ட்ரேடெல்லாம் வந்துருச்சு மேடம். அதே மாதிரி வெஹிக்கிள்லாம் வந்து ஆட்டோமொபைலில் நம்ம மெக்கானிக்கலாக இன்ஜினை கலட்டி பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின் போட்டோம். இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துருச்சு, இப்போ மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அந்த ட்ரேடும் வந்துருச்சு மேடம்.
1: சரி, அப்படின்னா எப்படியெல்லாம் சந்தை மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய படிப்புகளுக்கும் நிறைய வாய்ப்புகள் ஐடிஐ
2: கண்டிப்பாக வந்துருச்சு மேடம்.
1: சரிங்க, இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா ஐயா கேட்டது, இப்போ நம்ம ஒரு டிப்ளமா ஹோல்டராக இருக்கோம், ஐடிஐயில் ஒரு டிப்ளமா இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம மேலும் மேலும் படித்து அது ஒரு டிகிரியாக மாத்துறோம்னா டிகிரி ஆன பிறகு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா, இல்லை இவங்க இப்படி தான் வந்திருக்காங்க பேக்டோர் என்ட்ரி அப்படின்றதுனால நம்மளால் அப்ளை பண்ண முடியாமல் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி?
2: அப்படி இல்லை மேடம், இது வந்து நம்ம டிப்ளமா பண்ணியிருக்கலாம், பிஇ பண்ணியிருக்கலாம், எதை வேணும் பண்ணியிருக்கலாம். நமக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டிப்ளமோ என்ஐவி வச்சுக்கோங்க, நான் டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருந்தேன், பட் ஆனால் எனக்கு வேலை வாய்ப்பு எங்கே தேடி வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நான் கிராமத்து பொண்ணு கிடைக்கல. அப்போ நான் புள்ளம்பாடி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் போய் அதாவது கம்ப்யூட்டர் ட்ரேடு படித்தேன், கோப்பா ட்ரேடுன்னு இப்போ சொல்கிறாங்க, அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க டிபிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரேடில் படித்து நான் வந்து என்னை வந்து தரம் உயர்த்திக்கிறதுக்காக எதாவது ஒரு வகையில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிஷனல் குவாலிஃபிகேஷனாக வச்சுட்டு இன்னைக்கு நான் ஐடியில் வேலைக்கு வந்திருக்கேன் மேடம். அதனால நமக்கு வந்து இந்த இதுதானே இல்லை, அடிஷ்னலாக நம்மளோட அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு படிக்கலாம் மேடம், வேலையும் கிடைச்சிரும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
1: பரமேஸ்வரி அவர்களுடைய கதையே ஒரு வெற்றி கதை தான், இதையே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். நேயர்களே, இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம்.
3: வணக்கங்க. வணக்கம் இருவருக்கும். வணக்கம், அரசங்குடி இணைந்து தமிழரசன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: திருவண்ணாமலை கவர்மெண்ட் ஐடிஐ, அதில் வந்து ஒரு பையன் வந்து வெல்டர் எடுத்துட்டு ஒரு 7-8 months போனாப்புல அப்புறம் குடும்ப சூழ்நிலையில டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. அந்த பையன் வந்து பழையபடி ஐடிஐல அதே வெல்டர் எடுத்தோ இல்லை எனி ஒன் வேற ட்ரேட் எடுத்தோ படிக்க முடியுங்களா?
2: சரி, கண்டிப்பாக படிக்கலாம் சார். அந்த பையனோட டீட்டெயில் பேர் எனக்கு சொல்லுங்கள். நாங்கள் திருவரம்பூர் அரசு தொழிற்பயிற்சியில், இங்கே அரசங்குடி தானே சார், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து என்னுடைய நம்பர் வச்சுக்கோங்க, காண்டாக்ட் பண்ணுங்கள். திரும்பி அவனோட சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கலைனாலும் வாங்கியிருந்தாலும் திரும்பி படிப்பை தொடரலாம் சார்.
1: சரிங்க, மேடமோட நம்பர் ஒரு முறை இப்போ சொல்கிறேன், நிகழ்ச்சியினுடைய நிறைவிலையும் ஒரு தடவை சொல்கிறேன். 8667204376 8667204376 மேடமோட கைபேசி எண் இருக்குது, அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவல்கள் பெறலாம். சரி நேர்களே, ஐடிஐ படிப்புகளில் இவ்வளோ வாய்ப்புகளை அப்படின்னு நம்மளை வியக்க வைக்கக்கூடிய ஒரு வசந்தழைப்பு நிகழ்ச்சியாக இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, இணைந்துருங்க.

0: இவர் சின்ன இடைவெளி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை தாங்கிச் செல்லுங்கள்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
3: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
2: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
4: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமகூல்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
9: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
10: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
8: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
11: இருக்கு. குடும்பமா குழு குழு சாரதா சம்மர் ஷாப்பிங்,
12: திருச்சி சாரதாஸ்.
13: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
4: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
5: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இது. ITI படிப்புகளும் அது தரும் வாய்ப்புகளும் குறித்து நம்மகிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி மண்டலத்தினுடைய தொழிற்பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையத்தினுடைய இணை இயக்குனர் பரமேஸ்வரி அவர்கள். இப்போ வாட்ஸ்அப்ல சில கேள்விகள் வந்திருக்கு இல்லையா கமலம்?
6: ரெண்டு மூணு கேள்விகள் இருக்கு. அனந்தபுரம் நாகராஜ் கேட்டிருக்காரு, ஸ்டாட்டிலைட்ல சம்பந்தப்பட்ட படிப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டாவதா சரண்யா திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க, டெய்லரிங் பற்றி சொன்னீங்க, திருச்சியில் டெய்லரிங் கோர்ஸ் எங்கே இருக்குது அதை பற்றின டீட்டெயில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நங்கவரம்லேருந்து ராஜி ரமேஷ் அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, 8th, 10th, +2 இதை முடித்தா வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன படிப்பு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: சரிங்க, இப்போ இந்த கடைசி கேள்வியோட ஆரம்பிச்சிடலாம். 8th, 10th, +2 இது முடித்தாலுமே எதுவும் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒன்று யோசிக்கல, ஆனால் இப்போ ஐடியில் வந்து சேர்ந்தால் நல்ல வாய்ப்பு இருக்குங்க, நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியது என்ன மேடம், என்ன கோர்ஸ்?
7: இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பிரிவுக்கும் வந்து நம்ம வந்து இதுதான் அப்படின்லாம் இல்லை, எல்லா பிரிவுகளுக்குமே நாங்கள் வந்து வேலை வாய்ப்பை வாங்கி தர்றோம். அதனால் பார்த்தீங்கன்னாக்க எல்லா எந்த பிரிவு இப்போ அட்வான்ஸாக லேட்டஸ்ட்டு வந்து டெக்னாலஜி 4.0 நாங்கள் வந்து சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸு, சிஎன்சி மிஷினிங், பேசிக் டிசைன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு இருக்குது. கம்ப்யூட்டர் சம்மந்தமாக கோப்பா ட்ரேடு, மல்டிமீடியா, அனிமேஷன், இந்த மாதிரி ட்ரேடும் இருக்குது. அதே மாதிரி டைலரிங்கில் வேணும் அப்படின்னாலும் டைலரிங் சம்மந்தமாக
2: இருக்குது. கேள்விக்கான பதில்
7: எஸ் மேம், சிவிலுக்கு தகுந்த மாதிரி வேணும்னாக்க சிவில் சம்பந்தமாக ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட்டு, டிராஸ்மன் சிவில், இந்த மாதிரி பிரிவுகளும் இருக்குது. அதனால் சிவில் சம்மந்தமாகவும் இருக்குது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாகவும் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ட்ரேடாகவும் இருக்குது, இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் சம்மந்தமாக எந்த வித பிரிவுகள் கேட்டாலும் இருக்குது.
2: சொன்னீங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற டைம் அதெல்லாம் சொல்லுங்கள்.
7: ஜூன் 1st week வரையில் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க மேடம், இந்த வெஹிக்கிள்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க மேடம், அப்ளிகேஷன் போடலாம் மேடம்.
2: சரிங்க, இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
8: ஹலோ.

0: வணக்கங்க.
1: புரியுது புரியுது. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: நான் லால்குடி பக்கத்துல குமலூர் வில்லேஜ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லாமே.
1: என் பேர் தட்சிணாமூர்த்தி, நான் ஹோமியோ அக்குபஞ்சர் டாக்டர்.
0: ஓஹோ, சரிங்க சரிங்க.
1: நான் சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரிங்க சரிங்க, சொல்லுங்க சார்.
1: நான் ஒய்ஃப் வந்து ஏற்கனவே தையல் படிச்சாங்க, பட் வந்து இப்ப 53 வயசு ஆச்சு. இப்ப புல்லாமுடி ஐடி பத்தி சொன்னீங்களா, பக்கத்துல எல்லாம் புல்லாமுடி 10 கிலோமீட்டரு, அந்த ஐடியில திருப்பி படிக்கலாமா? அது இந்த ஐடி தையல் பத்தி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாமான்னு ஒரு ஐடியா மேடம்.
0: சரிங்க, கண்டிப்பா படிக்கலாம் சார். நம்ம வந்து அவங்கள வந்து என்ன படிச்சிருக்காங்க சார், ஏற்கனவே 8வது பாஸ் பண்ணிருக்காங்களா, தகுதி, கல்வி தகுதி?
2: ஆமா இருக்கிற அவங்க சார் லைன்ல இல்ல, நான் 8th அவர் அவங்க பாஸ் பண்ணதா தான் அவர் சார்.
0: 8th பாஸ் பண்ணிருக்கனால வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து கண்டிப்பா வந்து புள்ளம்பாடி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்துல வந்து டைலரிங் ஸ்டேடு, அதாவது ட்ரெஸ் மேக்கிங்னு இருக்கு, அது சேரலாம். எம்ப்ராய்டர் கோர்ஸ் இருக்கு. அதை தாண்டி வந்து 10வது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அடிஷனலாக வந்து கம்ப்யூட்டர் சம்பந்தமா ரிலேட்டட் கோர்ஸும் படிக்கலாம். இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. வயது வரம்பு கிடையாது,
2: பெண்களுக்கு
0: வயது வரம்பு கிடையாது.
2: சரிங்க, அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இத்தனை ஆண்டு ஆயிடுச்சே, இனிமே நான் வந்து தொடரலாமா, இனிமே என்னால் முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் பெண்களுக்கு இருக்கும். அதற்கான அழகான விடை கொடுத்துருக்குறீங்க மேடம். இப்போ பயிற்சி முடிச்ச பிறகு வேலை வாய்ப்பை நோக்கி தான் எல்லாருமே போவோம். இப்போ இந்த வேலை வாய்ப்புகள்ன்றது எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு, நம்ம அருகாமையிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு?
0: கண்டிப்பாக மேடம், நாங்கள் நமக்கு அருகாமையிலே பார்த்தீங்கன்னாக்க வந்து டெக்ஸ்டைல் சம்மந்தமாக டைலரிங் சம்மந்தமாக நாங்கள் வந்து கரூரில் வந்து டையப் பண்ணி கரூரில் வாங்கி தரோம். ஏன்னா அங்கே வந்து உங்களுக்கு டைலரிங் சம்மந்தமாக உள்ளது, எல்லாமே டெக்ஸ்டைல் சம்மந்தமாக உள்ளது, அந்த மாதிரி வாங்கி தந்துடும். அது கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள கம்பெனிஸில் நம்ம வந்து டையப் பண்ணுறோம். என்ஜினியரிங் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா திருவரம்பூர் பக்கத்தில் சிட்கோ ஆஃபீஸில் போட்டிருக்கோம். அது இல்லாமல் அப்ரண்டிஷிப்புங்கிறது வந்து கார்பரேட்டில் பண்ணியிருக்கோம். அது கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்ஐ பீப்பிள் எடுக்கிறாங்க, ஓஎஃப்டியில் எடுக்கிறாங்க, பொன்மலையில் ரயில்வேயில் எடுக்கிறாங்க, பிஹெச்எல்ல எடுக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்து அப்ரண்டிஷிப் எடுத்து அதுலேயும் வேலை வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி நாங்கள் வந்து கார்பரேட் நிறுவனம்லாம் கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் ட்ரைவ் வர வச்சு ஒரு நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் அவங்களோட காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கிட்டே நம்ம வந்து பிளேஸ்மெண்ட் வந்து 100% பிளேஸ்மெண்ட் நாங்கள் வந்து வாங்கி தந்தோம்.
2: ஏன்னா இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், ஏன்னா தனியார் நிறுவனங்களில் இல்லைன்னா தனியார் பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து வேலை வாய்ப்புகள் அவங்க ஐடிஐ நோக்கி வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கு.
0: இப்போ எங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர்றாங்க, ஹுண்டாய் வர்றாங்க, ஐடிசி வர்றாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்எஸ்டிசியில் அதுலேயும் அப்ரண்டிஷிப் வர்றாங்க, கவர்மெண்ட் செக்டார் வர்றாங்க, ப்ரைவேட் செக்டர்ஸில் ஹுண்டாய் ஃபோர்டு எல்லாருமே வர்றாங்க மேடம்.
2: சரிங்க, இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வானவில் பண்பலைக்கு சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
2: என்னோட
3: சந்தேகம் என்னன்னா, ஐடிஐ படித்தவர்களுக்கு அரசு துறையில வேலை வாய்ப்புகள் என்ன மாதிரி இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி வைக்கலாமா அப்படிங்கறது ஒரு கேள்வி. ஐடிஐ படிக்கிறப்ப காலேஜ் படிச்சு பிளஸ் டூ படிச்சவங்க ஐடிஐ படிக்கலாமா, அதுக்குன்னு தனியா ஏதாவது ஐடிஐ இருக்கா, அந்த டிகிரி முடிச்சவங்க இதை படிச்சா அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு, பிளஸ் டூ படிச்சிருந்தா இதை படிச்சா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குன்னு ஏதாவது இருந்தா அதை பத்தி சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.
2: சரி, இப்ப வந்து வேலை வாய்ப்பு அலுவலகத்துல பதியற வேண்டிய கட்டாயம் இருக்கா, இல்ல பதியணுமா, இல்ல தானாவே அது வந்து பதியறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு டிகிரியே முடிச்சுட்டாங்க ஆனாலும் வந்து ஒரு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வேணுன்றதுக்காக வந்து ஐடிஐயில் படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் அப்படின்னு கேட்குறாங்க
0: சார். இப்போ வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணலாம், ஒன்று அது வந்து பதிவு பண்ண வேண்டாங்கிற கண்டிஷன்ஸ் எங்கேயும் கிடையாது, பதிவு பண்ணிக்கலாம். அதே இல்லாமல் நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ ரெக்ரூட்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி ஓப்பன் காம்படிஷனில் வந்துருச்சு, அதனால் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம எழுதியும் வேலை வாய்ப்பை பெறலாம். அதை தாண்டி வந்து பிளஸ் டூ முடித்தவங்களுக்கு ஹையர் குவாலிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து போகிறது வந்து டிகிரி அந்த மாதிரி போகலாம். டிகிரி படித்தவங்களும் டெக்னிக்கலாக நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், அப்டேட் பண்ணிட்டு நம்ம வேலை வாய்ப்பு அதில் கிடைக்கலனாலும் நம்ம ஒரே ட்ராக்ல போய் அந்த வேலை தான் வேணும் அப்படின்னு இல்லாமல் நம்ம இந்த வேலையில் போயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலாக நம்மளை அப்டேட் பண்ணிட்டு நம்ம அதுலேயும் போய் வேலைக்கு போகலாம். உங்களுக்கு பரவாயில்ல, எல்லா சைடுமே நமக்கு வந்து எங்களுக்கு வந்து வழிவகுப்பு, நாங்கள் வந்து ஐடிஐயில் வச்சுருக்கோம்.
2: வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நம்ம கொஞ்சம் தேடி பார்க்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? சரிங்க, இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
4: மேம் வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: வணக்கம் சந்திரசேகர், சொல்லுங்க.
4: மேம் எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒண்ணு நம்ம கோர்ஸ்

0: மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த தொழில் வாய்ப்புகள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம். அந்த தொழில் வாய்ப்புகளுக்கு பண்ற கோர்ஸ யூஸ் பண்ணி நம்ம பிளட்ஜ் பண்ணி அரசாங்கத்துக்கிட்டே இருந்து ஹெல்ப் அப்படிங்கறது வாங்க முடியுமா, அது ஒண்ணு. ரெண்டாவது தொழில் தொழில் வகுப்புகள் அப்படிங்கறது நாங்க அட்டன் பண்றோம் இல்லையா, அந்த தொழில் வகுப்புகள்ல அட்டன் பண்றதுக்கு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த பயிற்சிகள் அப்படிங்கறது களத்துல எப்படி பண்ணப்படுகிறது, அந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கறது எங்கெங்கெல்லாம் போய் நம்ம எடுத்துக்கலாம், அதை பத்தியே சொல்லுங்க மேம்.
1: சரி, அவங்க அநேகமா கேட்க வர்றது என்னன்னா, இது முடிச்ச பிறகு எனக்கு வந்து ஒரு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி ஒரு லோனோ அந்த மாதிரி ஏதாவது எனக்கு கிடைக்குமான்றது அது முடியுங்களா?
2: கண்டிப்பாக வந்து முடியும் மேடம். இப்போ வந்து நீங்கள் ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வெல்டர் முடிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இல்லை டைலரிங் முடிச்சிருக்கீங்க, இல்லை என்ன மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, நீங்கள் அது சம்மந்தமாக முடிச்சுட்டு இப்போ வெல்டர் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பட்டறை சின்னதாக வைக்கலாம், ஒரு ஆண்டர்பிரனராக மாறலாம், அதாவது தொழில் முனைவோராக மாறலாம். தொழில் முனைவோராக மாறணுங்கும் போது அந்த ஒர்க் ஷாப்பை வச்சுட்டு இந்த பேசிக் குவாலிஃபிகேஷனுக்கு பேசிக் சர்டிஃபிகேட் ஐடிஐ சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் டிக்க தொழில் மாவட்ட மையத்தை அணுகி அங்கே வந்து உங்களுக்கு மானியத்திலையும் உண்டு, உங்களுக்கு ஆண்டர்பிரனராக மாறுறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்கள் சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட என்ன பேசிக் இருக்குது அப்படின்னு சொல்லி தொழில் மையத்தை அணுகும்போது அங்கேருந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து மானியம் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வைக்கலாம்.
1: ஐ திங்க் அந்த ரெண்டாவது கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, அதாவது களப்பணியாக செய்யும் பொழுது கூட அதை கூட ஒரு வாய்ப்பாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு
2: கண்டிப்பாக உண்டு மேடம்.
1: நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரியான ஒரு வேலையை தொடங்க முடியும்.
2: கண்டிப்பா.
1: சரிங்க, இணைப்புல நேயர் இல்லை, ஆனா இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ஐடிஐ படிப்புகள் படிச்சு சக்சஸ் ஸ்டோரிஸ் உங்களுக்கு நிறைய தெரியும், ஆனாலுமே உங்களுடைய அனுபவத்துல ஒரு படிப்புல சேர்ந்து அந்த படிப்பை தொடர முடியாம போய் திரும்ப வந்து அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய அளவுல ஷைன் ஆனவங்களை பத்தின சில வெற்றி கதைகளை சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுடைய அனுபவம் பெருசு, நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய மாணவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருப்பீங்க, அது மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்.
2: ஃபார் எக்ஸாம்பிள், 2021-22 படித்த மாணவர்கள் திருச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில்
1: கொரோனாக்கு அப்புறம், நீங்கள்
2: கொரோனாக்கு அப்புறம் மேடம், ஒரு கிராமத்து பொண்ணு மாணவி வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க திருச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்திலே படித்தவங்க. அந்த பொண்ணு கிராமத்தை விட்டே வெளியில் வராமல் இருந்தது, ஆனால் திருச்சி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் வந்து எலக்ட்ரீஷியன் படித்தாங்க. எலக்ட்ரீஷியன் படித்து ஜான்சன் லிஃப்டில் போயிட்டு அதில் அப்பாயின்மெண்ட் ஆகி போயிட்டு இருந்தாங்க. அதுலேருந்து தன்னை அப்கிரேட் பண்ணிவிட்டு வேறு கம்பெனி போனாங்க. அப்புறம் ஸ்கிளிண்டர் கம்பெனிக்கு போனாங்க. அங்கேருந்து இப்போ பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க துபாயில் 1.5 லாக் சேலரியில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு தான், ஆனால் அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் ஆகி இருக்காங்க. அவங்களோட வீடியோவும் இருக்குது, உங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் மேடம்.
1: சரி,
2: அடுத்து வந்து அதே ஒரு இன்னொரு பொண்ணு மெஷினிஸ்ட் மெக்கானிக்கல் ட்ரேடில் ராமாயின்னு ஒரு கேர்ள் படித்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க பேரண்ட்டு, சிங்கிள் பேரண்ட்டு, அந்த சிங்கிள் பேரண்ட்டும் அந்த பொண்ணுக்கு வந்து பராமரிக்க இல்லாமல் ஸ்டாஃபுங்களாக எடுத்து எங்கள் ஐடி ஸ்டாஃபை எடுத்து அந்த பொண்ணை வழி நடத்தி அவங்களே பராமரித்து இன்றைக்கி பிஹெச்எல்ல மேரேஜ் ஆகி செட்டில் ஆகி பிஹெச்எல்ல எம்ப்ளாயாக இருக்காங்க மேடம்.
1: சரிங்க, நிறைய வெற்றி கதைகள் இருக்குது, தொடர்ந்து உங்கள் நிலையத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கும் அதிகமான வெற்றி கதைகள் வந்து கேட்க கிடைக்கும் அப்படின்றது ஒரு அடிஷ்னலான ஒரு நியூஸ். இப்போ பயிற்சி காலத்தில் பயிற்சியாளர்களுக்கு இந்த மாதிரியான வகுப்புகள் நடத்துகிறீங்க, வெல்டர் ஃபிட்டர்லாம் நடத்துகிறீங்க, அதை தாண்டி திறன் பயிற்சி அப்படின்னு தனியாக நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களா? அதாவது ஒரு நல்ல ஒரு மொழியினுடைய ஆளுமையாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எப்படி அடிஷ்னலாக
2: இருக்கு மேடம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவங்க வந்து 10th மாணவர்கள் மாணவிகள் போவோம், அப்புறம் ஏஜ் வயசானவங்க 14-40 இல்லை ஏஜ் லிமிட் இல்லை அப்படிங்கிறவங்களும் இவங்களுக்கே இந்த தகுதிகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்எஸ்எம்இ கம்பெனிலையோ இல்லை வெளியில் ஆண்டர்பிரனராக இருப்பாங்க, அந்த ஸ்கில்ஸ் ஸ்பெஷலைஸ்டாக ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா நாங்கள் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், 23 ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வச்சுருக்கோம், அதில் வந்து சேர்ந்து பயன்பெறலாம் மேடம். அவங்க தன்னுடைய ஸ்கில்ல இது பண்ணி அவங்களுக்கு வந்து சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க.
1: சரிங்க, இப்போ நிறைய இருக்கு கேட்க கேட்க கேள்விகளுக்கு பல விஷயங்கள் பதில்களாக தரீங்க, இன்னும் கூட எங்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. நேர்களே வசந்த அழைப்பு நிகழ்ச்சி இதை இணைந்திருங்கள்.
3: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம கூல்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை

0: மாற்றங்கள் நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது. சாரதாஸ் வர ரைட் டைம் இது.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 வசந்த அழைப்பு நிகழ்ச்சி. இது ஐடிஐ படிப்புகளும் அது தரும் வாய்ப்புகளும் குறித்து பரமேஸ்வரி அவர்கள் நிறைய விளக்கங்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொன்னீங்க. அதாவது புதுவிதமான படிப்புகள், ஏன்னா இதை நோக்கி தான் மாணவர்கள் போகிறாங்க. பிளஸ் டூ முடித்த பிறகு கூட பிடெக் பிஇன்னு அவங்க தேர்வு பண்ணக்கூடிய எல்லா பாடங்களுமே இப்போ லேட்டஸ்டாக என்ன, அதனால நமக்கு என்ன பிரயோஜனம், நமக்கு உடனே வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள். ஐடிஐலையும் அதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இந்த இண்டஸ்ட்ரி 4.0 பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: இப்போ இண்டஸ்ட்ரி 4.0 வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 5 பிரிவுகள் வந்து இப்போ வந்து தற்போது ஆரம்பிச்சிருக்காங்க. 5 பிரிவுகள்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா மெக்கானிக்கல் சம்மந்தமாகவும் சாஃப்ட்வேர் சம்மந்தமாகவும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தாண்டி சிறப்பு பிரிவுகளும் இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். அதில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ்னு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வெல்டிங் சம்மந்தமாகவும் பிக் அண்ட் பிளேஸ் சம்மந்தமாகவும் அதில் வந்து சொல்லித்தர்றாங்க. அது எல்லாமே ப்ரோக்ராமிங் தான். நம்ம வந்து மேனுவலாக வெல்டிங் அடிக்கிறதுக்கு பதிலாக அதில் வந்து ரோபோட்டிக் மூலமாக வந்து பண்ணுறாங்க. அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக நமக்கு ரோபோட் தான் பண்ணுது. அதனுடைய தொழில் நுணுக்கங்களை சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்திட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் ஸ்டடி, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் சொல்லிட்டு, அடுத்து வந்து டர்னரை கன்வர்ஷன் பண்ணி வந்து சிஎன்சி மெஷினிங் ஆபரேஷன், அட்வான்ஸ் சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன் ஆரம்பிச்சிருக்கோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு ஜாப்பை வச்சோம்னா 100 பீஸ் டக்குன்னு 100 ஜாப்பை வந்து அட் டைமில் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வந்து அட்வான்ஸ் சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன் கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் டிசைன், விச்சுவல் வெரிஃபயர், டிராயிங்லாம் எப்படி வந்து ஆட்டோ கேட்ல போடுவோமோ அதில் சாஃப்ட்வேர் மூலமாக நமக்கு வந்து பண்ணுறதுக்காக அந்த ட்ரேட் ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து இப்போ எல்லாமே ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் வந்து நம்ம வந்து 2-wheeler, 3-wheeler எல்லாமே எலக்ட்ரிக்காக மாறிடுச்சு. அதனால மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அந்த ட்ரேடு ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடமுமே இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கம்பெனிஸ் எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. அப்போ ஆட்டோமேஷன்னா நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேஷன் கம்ப்ளீட்டாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டாக்க அது வந்து ஆட்டோமேஷனாக அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் ஆட்டோமேஷனுங்கிற 5 பிரிவு வந்து இப்போ வந்து டெக்னாலஜி சென்டரில் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரி 4.0 இப்போ வந்து தமிழ்நாட்டில் இயங்கிட்டுருக்கு மேடம். இந்த திருச்சி ரீஜன்லேயும் இயங்கிட்டுருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்னீஷியன் கேட்டிருந்தீங்க, ஸ்பின்னிங் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது மேடம். அந்த ட்ரேட் இருக்குது.
4: இப்போது நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாஸ்டலில் தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அங்க என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இருக்கு?
5: எல்லா அரசு தொழிற்பயிற்சி நிலையும் 3 நேரம் சாப்பாடு கொடுத்த ஹாஸ்டல் இருக்கு மேடம், பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கும் இருக்கு மேடம்.
4: சரி, அது தவிர என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் கொடுக்கப்படுது? ஸ்காலர்ஷிப்புக்கு அவங்க
5: கண்டிப்பாக மேடம் மாத உதவித்தொகை வந்து 750 ரூபாய் தர்றோம். இப்போ தமிழ் புதவன் புதுமை பெண் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து இலவச சலுகைகளும் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் மேடம்.
4: சரிங்க, இப்போ நிறைவாக ஐடிஐயை நோக்கி வரக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய நல்வார்த்தைகள், வழிகள் என்ன?
5: ஐடி மாணவர்கள் நான் திரும்பி சொன்னால், நம்பிக்கை நார் மட்டும் உன் கையில் என்றால் உதிர்ந்த பூக்கள் கூட ஒவ்வொன்றாக ஒற்றிக்கொள்ளும். நமக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்ததுன்னா நம்ம இதுதான் படித்து இந்த வேலைக்கு தான் போகணும்னு இல்லாமல் எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆகும்போது நம்ம அதில் அச்சீவ் பண்ணுவோம், 100% சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்பது நம்ம கைத்தொழிலை படித்து நம்ம மென்மேலும் வளர்ந்து வாழ்க வளமுடும். நம்ம வந்து கண்டிப்பாக சீர்தூக்கி நம்ம இளைஞர் சமுதாயம் முன்னேற்றலாம்.
4: நன்றி. நிறைய தகவல்களை இன்னைக்கு சொன்னீங்க. அதாவது நாம ஒரு வேலை வாய்ப்பை நோக்கி போகணும், நமக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படின்னா தேடல் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம். தேடுனா கிடைக்காதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்புகள் அவ்வளவு கொட்டி கிடக்குது. அதனால் நாம தான் கொஞ்சம் முயற்சி பண்ண அவசியம் நம்மளால முடியும். உங்களுடைய கைபேசி என்ன?

0: மீண்டும் நான் நேயர்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். 86 67 20 43 76 மீண்டும் சொல்கிறேன், 86 67 20 43 76 பரமேஸ்வரி மேடமுடைய மொபைல் நம்பர். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றிகள் பல, உங்களுக்கு வாழ்த்துக்களுமா.
1: நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம்.
2: வாய்ப்பு கிடைத்தவன் அதிர்ஷ்டசாலி, வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர் திறமைசாலி, வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்பவரே வெற்றியாளர். இன்னைக்கு ஐடிஐ படிப்புகளும் அது தரும் வேலை வாய்ப்புகளும் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் விளக்கமளித்தார் திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சி மைய மண்டல இணை இயக்குநர் பி. பரமேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் சித்ரா திருவாளன்.

0: நேயர்களே, அடுத்ததா நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல கேட்டு ரசிக்க இருக்கோம். போடு ஆட்டம் போடு. நேர்களை, நமது வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களின் விமர்சனங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதற்கான மின்னஞ்சல் முகவரி yartrichy@gmail.com. கடிதம் வழியே உங்களின் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இயக்குநர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. நேரம் காலை 10 மணி. கேட்கலாம் இனி
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4ஆம் கட்டமாக இன்று நார்வே செல்கிறார். இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் அவர் அந்நாட்டு அரசர்

0: பிரதமர் ஆகியோரை சந்தித்து வர்த்தகம், தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழகத்தில் தெரு நாய்களை கட்டுப்படுத்தி ராபிஸ் பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கே ஜி அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆன்டி ராபிஸ் மருந்து குறைவாக உள்ள அரசு மருத்துவமனைகளில் தேவையான அளவு இருப்பு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடப்பாண்டு தேர்ச்சி பெறாத பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணாக்கர் துணைத் தேர்வு எழுத இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை பள்ளிகள் மூலம் விண்ணப்பிக்கலாம். தனித்தேர்வர்கள் சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் இதுகுறித்த விவரங்களை இணையதளம் வாயிலாக மாணாக்கர் அறிந்து கொள்ளலாம் என அரசு அறிவித்துள்ளது. கடலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. 11 நாட்கள் நடைபெறும் இக்கண்காட்சியில் ரோஜா, கார்னேஷன் ஆகிய மலர்களை கொண்டு 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் சாரல் மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்யும் என இந்திய வானிலை மையம் அறிவித்ததை அடுத்து தற்போது அக்கினி நட்சத்திர காலத்திலும் குற்றாலம், தென்காசி, மேலகரம், சிந்தாமணி, நன்னகரம் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் அண்டை மாநிலமான கேரள எல்லைப்பகுதியாக இருப்பதால் தற்போது குழுகுழு தென்றல் காற்றும் இதமான சாரல் மழையும் பெய்து வருவதால் மாவட்ட மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 23 ரன் வித்தியாசத்தில் பஞ்சாப் கிங்ஸை வென்றதை அடுத்து முதல் அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு பெங்களூரு அணி தகுதி பெற்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

அதிர்ச்சி வானொலி அலைவரிசைகளில் இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அழகிய வணக்கங்களோடு அதிபதி. எஃப்எம் ரெயின்போ 102.1 மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் 927 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் போடு ஆட்டம் போடு. அக்னி நட்சத்திர காலத்துல அடமள காலம் மாதிரி சூழல் இருக்குது. வெயில்ல வெளியில போகாதுன்னு வீட்டுல சொன்னவங்க கூட இப்ப மழையில ஆட்டம் போட தோணுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பாக்கலாம். எங்களோட நீங்க தொடருங்க, உங்களோட நாங்க தொடர்றோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி வானொலி 936 கிலோ கட்சியிலும் போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் ஆட வைக்கும் தாளங்களும் அதற்கேற்ற ராகங்களும் இணைந்து வரும் இது போடு ஆட்டம் போடு.

நிகழ்ச்சி வானொலி அலைவரிசைகள்ல நம்ம போட ஆட்டம் போடும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து எஃப்எம் ரெயின்போ 102.1 11 மணிக்கு மங்களன் மங்கள் வழங்கக்கூடிய உங்களோடு நாங்க உங்க விருப்பத்துல பாடல்களை கேட்டு ரசிக்கதாங்க. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க 4431 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240 102.1 இந்த எண்ணில் அறிமுக நேயர்களும், 246 102.1 இந்த

அறிமுகமான நேயர்களும் பங்கேற்கலாம். அதை தொடர்ந்து 12:10 பாத்தீங்கன்னா மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில இன்னைக்கு தெளிந்த பயம் அப்படின்ற தலைப்புல தோழிகளை உங்களுடைய கருத்துக்களை வரவேற்கிறோம். முதல்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயந்துருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக இதுல நான் எக்ஸ்பர்ட் ஐட்டம்ப்பா, இதெல்லாம் எனக்கு சாதாரணப்பான்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த மாதிரியான கருத்துக்களை நீங்க நம்ம பண்பலையில பகிர்ந்துக்கலாம். பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி வரும் இல்லையா, இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில ட்ரைகோடெர்மாவோட பயன்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறாங்க கேத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். அதை தொடர்ந்து 2:30 திரைக்களஞ்சியம் கேட்க போறீங்க. இன்னைக்கு யாரோட தொகுப்புல வர இருக்கு அப்படின்னா வரகநேரி எஸ் விமலா அவர்களுடைய தொகுப்புல தான் திரைக்களஞ்சியம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில், இது போடு ஆட்டம் போடு.

இத்தோட முடியல நேயர்களே, ஏன்னா நாளைக்கு காலையில 10 மணிக்கும் தொடரும். நம்ம உயிரோட உடல் சேர்ந்திருக்கு, உடலோட உணர்வுகள் கலந்திருக்குது. உணர்வோட நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கு. நாம இப்போ நம்ம பண்பலையில கேட்க போறோம் இருபட பாடல்கள். முதல்ல உயிரை படத்திலிருந்து.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
6: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
7: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங் திருச்சி சரதாஸ்.
8: ஹும் ஹும்மா ஹும்மா ஹும்மா.

0: நேர்களே, அடுத்ததா எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க தாங்க. நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியே உங்களுடைய கருத்துக்களை எங்களோட தாராளமா பகிர்ந்துக்கோங்க. அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. கடிகாரம் காட்டும் நேரம் காலை 11 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் வகையில் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு தாம் இந்த பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட

0: ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாராஜன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
1: பெரம்பலூர் மாவட்டத்தில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் நில உடைமை விவரங்களை வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் சகோதர துறை அலுவலர்களால் கட்டணம் ஏதுமின்றி வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது பிரதமரின் கௌரவ நிதி உதவி ஊக்கத்தொகை பெற்றுக் கொண்டு வரும் விவசாயிகள் தங்களது நில உடைமை விவரங்களை உடனே பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை முதல் தொகை கிடைக்காது. எனவே விவசாயிகள் நில உடைமை பதிவு செய்யாதிருந்தால் உடனடியாக பதிவு செய்து பயன்பெறலாம் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. தமிழகத்தில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, சேலம், நாமக்கல், மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: நேரம் இப்போ 11:04 ஆச்சு. இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேர்களை நீ கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் உங்களோடு நாங்க. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
0: ஒரு ரீகேப் மாதிரி சில வருடங்கள் முன்னோக்கி போலாமா? தெருவுக்கு ஒரு டிவி இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு ரேடியோ இருக்கும். காலையிலேயே இசை ஒலிச்சதுமே வீடே சுறுசுறுப்பாயிடும். மாநில செய்திகள் கேட்கறதுக்கு நாட்டு நடப்பை தெரிஞ்சுவாங்க. அப்பப்போ செய்தி சுருக்கத்துல உலகம் விரியும். அறிவிப்பாளர்களுடைய காந்த குரல்ல மனசு மயங்கிதான் போகும். விவசாய அன்பர்களுக்கு ஆலோசனைகள்லாம் அறிவிப்பாங்க. நாடகங்கள் திரையரங்கையே பிரதிபலிக்கும். கிரிக்கெட் வர்ணனையை கேட்டு தெருவில் இருக்க நண்பர்கள்லாம் உற்சாகத்தோட எல்லைக்கே போவாங்க. கொஞ்சம் அந்த நாளைய வானொலி நாட்களை மனக்கள்னு தரிசிச்சோம் இல்லையா? வாழ்க்கையோடு பாடல்களை பொருத்தி பார்த்து பழகிய அந்த காலங்கள் அவை. கேட்கலாம் உங்களோடு நாங்க என நேயர்களே, உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய எண்ணை குறிச்சுக்கோங்க. 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. உங்களுக்கான பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள்.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சம கூல்
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி

0: ശ്രീനിവാസ എഞ്ചിനീയറിംഗ് കോളേജ് അറ്റോണമസ് കൗൺസിലിംഗ് കോഡ് 3805.
1: കല്യാണ പൊണ്ണ് കല്യാണത്തപ്പോ ഒരു മണപ്പെൺ അവ ഉലകമാ നനക്കിറ മണമകൻ പെട്രോർകൾ നട്പ് ഉറവുകൾന്ന് എല്ലാർക്കിട്ടെന്തും എന്ന എതിർപാർപ്പ അവങ്ങളുടെ അൻപ് ആശീർവാദം ഇതെല്ലാം താണ്ടി കാലത്തുക്കും ജോലിക്കിറ ഒരു പ്രോമിസ് അതാ എതിർപാർപ്പ ഏനാ അത് അവൾക്ക് ഇന്നും പൊക്കിഷമാണത് ഒരു മണപ്പെണ്ണ അലങ്കരിക്കിറ അഴകാന നടകളെ പോലെ പ്രകാശിക്കിറ ഒരു പൊക്കിഷംതാ പ്രോമിസ്
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ் உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம் GRT Brides The Bridal Jewelry Collection இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம் GRT Brides from GRT Jewelers சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்
3: திருச்சி சாரதாஸ்
4: காற்று திசை மாறலாம் ஆனால் ஒருபோதும் நிற்காது காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701 அட்மிஷன்ஸ் ஓபன்
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
7: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ் அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் நவீன ஆய்வகங்கள் இயற்கை சூழலில் விடுதி வசதி அட்மிஷன் ஓபன் தொடர்புக்கு 9942966606
8: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம் மிக மிக குறைந்த சேதாரம் செய்கூலி இல்லை
9: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி
10: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் உங்களோடு நாங்க என்ன இனி நிகழ்ச்சியின் முதல் நேயராக இணைகிறார் வணக்கம் எல்லாருமே நல்லா இருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கும் என்ன பாடல் வேணும் முதல் நேரா வந்திருக்கீங்க
11: காலையில 8 மணிக்கு கொடுத்தீங்க சூப்பர் ஹிட் பாடல் ரொம்ப நல்லா இருந்தது
10: நன்றி
11: 8 மணிக்கு அதிபர் சார்
10: சூப்பர் ஹிட் பாடல்களை வந்து கொடுத்தது நான் இல்ல சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டது நம்ம நேயர்கள் தான் என்ன பாடல் வேணும் சொல்லுங்கம்மா
11: எனக்கு வந்து முள்ளுமலர் படத்துல இருந்து அடி பெண்ணே பொண்ணுஞ்சலாட பாடல் கொடுங்க நீங்க லைன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்
10: இணைப்புல வந்ததுக்கும் பாடல் கேட்டதுக்கும் நன்றிகள்மா
11: நன்றிகள்
10: நேர் விரும்பி கேட்ட பாடல் முள்ளும் மலரும் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஜென்சியின் குரலில்

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: 11:20 ஆச்சு. கேட்டு இருக்கோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமில் உங்களோடு நாங்கள நேயர்களுடைய விருப்ப பாடல்கள். இனி நிகழ்ச்சியில் பாடல் கேட்கறதுக்கு நம்மளோட இணையறாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்.
4: ஐயப்பன் ஐயா, நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கோம் மேம். நீங்க நிகழ்ச்சி சூப்பரா பண்றீங்க.
4: நன்றி நன்றி. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: ரேடியோல பேசுற மாதிரி இல்ல, நேரா பேசுற மாதிரியே இருக்கு. நீங்க
4: நன்றி கேள்ப்பா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
5: செந்தூர பூவை படத்துல இருந்து செந்தூர பூவை சாங்கே கொடுத்துருங்க.
4: சரிப்பா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்.
5: நன்றி.
4: நேர் விரும்பி கேட்ட பாடல் செந்தூரப்பூவே. திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், சசிரேகா பாடிய இந்த பாடல்.

0: நேயர்களோட விருப்ப பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். உங்களோடு நாங்க என்ன இனி நிகழ்ச்சியில் நம்மோடு இணையவிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம், செல்வனர்ல இருந்து சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன் ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பூக்கள் தொகுதி படத்திலிருந்து மூங்கில் காட்டோரம் அப்படின்னு

0: ரொம்ப அருமையான பாடல் கேட்டிருக்கீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றிகள்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நேயர் விரும்பி கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், டி ராஜேந்திரன் இசையில் இந்த பாடல்.

0: கேட்டு ரசிச்சோம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மற்றும் இன்றைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பது
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். எஃப்எம்

0: நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்களை உங்களுக்கு பிடிச்ச பாடல் எதுவாக இருந்தாலும் நீங்க கேட்கறதுக்கு தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1.
1: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
3: பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிகாம், எம்எஸ்சி, எம்சிஏ, எம்காம்.
2: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
5: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3830, மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டானமஸ் கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்

0: எல்ஜில் சம்ம கோல்கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: உங்களோட நாங்க இனி நம்மோட இணையறாங்க. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்த? பேர் என்ன உங்க பேரு? பேரு ஜாஸா? ஓ, ஜாஸ் குட்டி பையன் போல இருக்கே. சரி, பாட்டு போடுறேன். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ஒன்பதாவது போறீங்களா? வெரி குட். ஒன்பதாவது போறீங்களா? ஒன்பதாவது போயிட்டீங்களா? போயிட்டீங்களா? வெரி குட், கங்கராச்சுலேஷன்ஸ். ப்ரமோஷன் எல்லாம் வந்தாச்சு. வெரி குட், வெரி குட். சரி, அதனால வீட்டுல லீவ்ல பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்கல்ல. சரி, என்ன பாடல் வேணும்? இல்ல இல்ல இல்ல, இல்லங்க நில்லுங்க. நீங்க கேட்ட பாடல நான் இப்ப உங்களுக்காக ஒலிபரப்புறேன். இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள் தம்பி. நேயர் விரும்பி கேட்ட பாடல் பிரசன்னா ஜானகி ஐயர் பாடிய பாடல், நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சம கூல்.
2: நேயர்களுக்கு பிடித்த பாடலாம் கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க என்ன இனி நம்மோட இணையறாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். எல்லாம் நலமா இருக்கிறாங்களா?
2: எல்லாரும் நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: கரூர் மாவட்டம் வாலியம்பட்டி இருந்து விஜயா பேசுறேன் மேடம். நாங்க நல்லா இருக்கிறோம்.
2: விஜயம்மா, என்ன கிளைமேட் எல்லாம், அதாவது அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் மாதிரியே இல்ல. வாழையூர்ல இருந்து பேசுறீங்க, என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ?
3: என்ன
2: பாடல் வேணுமா உங்களுக்கு சொல்லுங்க.
3: காசு படத்துல இருந்து ஏதோ ஒரு பாடல் கொடுக்கணும்.
2: சரிமா சரிமா, கேட்ட பாடல் வந்துட்டே இருக்குமா? இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள். இனி வரக்கூடிய பாடல் காசி திரைப்படத்திற்காக ஹரிஹரன் குரலில் இளையராஜாவின்

0: நேரம் இப்போ 11:47 ஆச்சு. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் உங்களோட நாங்க நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இருக்கிற குழந்தைங்க மாதிரிலாம் அந்த நாளில் இல்லை இல்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்க நம்மளுக்கே தைரியம் சொல்கிற அளவுக்கு ரொம்பவே தைரியமானவங்களாக இருக்காங்க. அப்போல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ரொம்ப ரொம்ப பயந்துட்டுருப்போம். அப்படி பயந்த விஷயங்கள்லாம் நாளடைவில் இதுக்கெல்லாமா பயந்தோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற அளவுக்கு இருக்கும் இல்லைங்களா. அப்படி உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு தோழிகள் இன்றைக்கி மங்கையர் உலகத்தில் தெளிந்த பயம் அப்படிங்கிற தலைப்பில் பேச வரலாம். தோழிகளே, நீங்கள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண் 0431 அப்படிங்கிற திருச்சி இணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு எண் 240-102-1. இனி உங்களோட நாங்க நிகழ்ச்சிக்காக நம்மோட இணைறாங்க. வணக்கம்.
1: வணக்கம். அம்மாப்பாளையம் முத்து டெய்லர், பெரம்பலூர் மாவட்டம் அம்மாப்பாளையம். முத்து டெய்லர் பேசுறேன்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: கஷ்டப்பட்டு நல்லா இருக்கேன்.
0: அப்பா, கடவுளோட அருள், எல்லாம் இனி நல்லதே நடக்கும். இனி எல்லாம் சுகமே
1: இருக்கிறது.
0: நல்லது நல்லது. என்ன அக்னி நட்சத்திரம், அக்னி நட்சத்திரம் மாதிரியே எல்லாம் மௌன ராகம் மாதிரி நல்லா ஓடிட்டு இருக்கு. அதுவே ஒரு சந்தோஷம் இல்லைங்களா? சரி, என்ன பாடல் வேணும் ஐயா உங்களுக்கு?
1: எஸ்பிபி சாங்கு, சிகரம் படத்துல இருந்து வண்ணம் கொண்ட வெண்ணிலவி.
0: சரிப்பா, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டே இருக்கு. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள். நேர் விரும்பி கேட்ட பாடல் சிகரம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் பி சைலஜா பாடிய இந்த பாடல்.

0: போத்தீசின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீசின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
4: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
6: திருச்சி சாரதாஸ்

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு ரசிச்சோம் உங்களோட நாங்க. இனி நிறைவு நேயரா நம்மளோட இணையரார், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பெரம்பலூர் தர்மராஜ்.
0: ஐயா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? நிறைவு நேயரா
1: வந்து மாங்குழி பொங்கிற பாடல்.
0: சரிப்பா, நீங்க கேட்ட பாட்டு வந்துட்டே இருக்குப்பா. இணைப்புல வந்ததுக்கு நன்றிகள்ப்பா.
1: நன்றி, நன்றி.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய இந்த பாடலை கேட்கலாமா இளையராஜாவின் இசையில்?

0: கேட்டு ரசிச்சோம் எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்க. நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே புறப்பட்டார். நார்வேயில் இந்திய நார்டிக் உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அரசர் பிரதமருடன் வர்த்தகம், தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு புறப்பட்ட பிரதமர், இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டுகளில் இருநாட்டு வர்த்தக நட்புறவும் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரிய நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் வகையில் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு இப்பயணத்தை தாம் மேற்கொண்டுள்ளதாக கூறினார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக

அமைச்சர் திரு விஜய், பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனுடன் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகளை திறப்பது குறித்தும் பள்ளிக் கல்வியின் செயல்பாடுகள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அவர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றார். இம்மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.

அஞ்ச வேண்டியவைகளுக்கு அஞ்சாமல் நடப்பது அறிவில்லாத தன்மையாகும். அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி விலகி நடப்பதே அறிவுடையவர் செயலாகும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: தமிழர்களோட கலாச்சாரமும் பண்பாடும் தான் உலகத்திலேயே தலை சிறந்தது அப்படின்னு சொன்னா யாரும் அதுக்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. பண்டைய தமிழர்கள் நமக்கு நிறைய பொக்கிஷங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அரிய வகையான சில பொருட்களை அருங்காட்சியகங்கள்ல காட்சிப்படுத்தி பத்திரப்படுத்தியும் வச்சிருக்காங்க நம்ம தமிழக அரசாங்கம். தமிழ்நாட்டுல மட்டும் 25 அருங்காட்சியகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இன்றைக்கு சர்வதேச அருங்காட்சியக தினம். தமிழர்களோட பண்பாடும் கலாச்சாரமும் தொழில் வாழ்க்கை முறை நாகரிக வளர்ச்சி எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சுக்க இந்த அருங்காட்சியகங்கள் நமக்கு உதவி செய்து இன்றைய காலத்து தமிழர்களுடைய வரலாறுகளையும் மரபுகளையும் அடுத்த தலைமுறைகள் தெரிஞ்சுக்க வைப்பதுதான் நம்மளுடைய கடமை. எப்படி அடுத்த தலைமுறைக்கு இது எல்லாற்றையும் கடத்துவது அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கிற பண்பாடு, மரபு, தொழில்முறை, வாழ்க்கை முறை, கண்டுபிடிப்புகள், புத்தகங்களும், மொழியும், இயற்கையும், அறிவியல் முறைகளும் தான் அடுத்த தலைமுறைக்கு அருங்காட்சியகமா இருக்க போகுது. இவற்றையெல்லாம் பாதுகாப்பதும் உயிருக்கு மேலாக நினைத்து சரித்திர பதிவுகளாக மாற்றுவதும் நம்முடைய வாழ்வை வரலாறாக மாற்றுவதும் நமது கடமை. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து நம் வாழ்வை வரலாறாக மாற்றுவோம், இயற்கை காப்போம், மனித வளர்ப்போம்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
4: பத்து ஆண்டுகளில் IAS, வேளாண் அலுவலர்கள், வங்கி அதிகாரிகள், மத்திய மாநில பணியாளர்கள் என பலரை உருவாக்கிய பெருமை. உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கும் மாணவர்கள் சென்றுள்ளனர். நம்பிக்கைக்குரிய RVS வேளாண்மை கல்லூரி, தஞ்சாவூர். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி

0: தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சம்ம சம்ம வெயில் அடிக்குது, சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
3: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி. கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி, துறையூர்.
4: நேர்களை, நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சி கேட்க போறோம். இதுல தெளிந்த பயம் அப்படின்ற கருப்பொருள்ல உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில பங்கேற்க 0431-240-1-246-1-206-1 இந்த எண்ணில் நீங்க தொட்டு வரலாம். 12:50 மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வர இருக்கிறது பாப்கார்னர். 1 மணிக்கு மதுரை கீதம், 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் ட்ரைகோடெர்மாவின் பயன்கள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். பிற்பகல் 2:30 திரைக்களஞ்சியம், இன்று வரகநேரி எஸ் விமலா அவர்களின் தொகுப்பிலிருந்து. பிற்பகல் 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவழங்கும் வண்ண கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் வண்ண கோலங்கள், 5 மணிக்கு இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கின்றது பொன் மாலை, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த புத்தகம் கல்லூரி மாணவர் பாலகணபதி அவர்கள் பங்கேற்பில். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கோடைகால பயிர் பராமரிப்பு குறித்து அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்களின் நேர்முகம். நேரம் நண்பர்கள் 12:10. உச்சிப்பொழுதின் உற்சாகம் கூட்ட திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இனி கேட்டு ரசிக்க இருக்கின்றோம் மங்கையர் உலகம். தோழிகளே, எங்களோட சேர்ந்து பயணிக்க நீங்களும் தயாரா இருக்கீங்களா? சுள்ளி 4-3-1 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ல அறிமுக தோழிகளை நீங்க பங்கேற்கலாம். 246-102-1 இந்த எண் வழியா அறிமுகமான தோழிகளை நீங்க பங்கேற்கலாம். உங்களை வரவேற்க காத்திருக்கோம் நாங்க. இன்னைக்கு பண்பலையில தெளிந்த பயம் அப்படின்ற கருப்பொருளோட உங்களுடைய கருத்துக்களை நீங்க முன்வைக்கலாம். சின்ன வயசுல இதுக்கெல்லாம் பார்த்து பயந்துருக்கேன்ப்பா. சின்ன வயசு மட்டும் இல்லைங்க, இப்போ கூட நான் இதுக்கெல்லாம் பார்த்து பயந்தேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு சாதாரணமா போச்சு, அதில் நான் எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துல நிச்சயமா சொல்லுவீங்க இல்லையா? அந்த கருத்துக்களை தான் நீங்க இன்னைக்கு பகிர்ந்துக்க போறீங்க. உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் உங்களோடு அதிபதி

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் மங்கையர் உலகம். மங்கையர் உலகம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில தோழிகளை உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களோட தாராளமா பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு தெளிந்த பயம். சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இணைப்பு எண்ணோட 240-102-1 இந்த எண்ல அறிமுக தோழிகளை நீங்க வாங்க. 246-102-1 இந்த எண்ல அறிமுகமான தோழிகளை நீங்க வரலாம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில முதல் தோழியா என்னோட பயம் தெளிஞ்சு போச்சு அப்படின்னு தைரியமா சொல்றதுக்காக யார் இருக்காங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ சார், வணக்கம்.
1: வணக்கம்.
2: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி சார்.
1: எப்படிமா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?

0: இருக்கம்மா, பயமே இல்ல. நீங்க எல்லாம் இருக்கும்போது நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு.
1: ரொம்ப நாளா பேசி இப்போதைக்கு பேசவே இல்லை.
0: ஆமா, நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு பேசிட்டு இருக்கோமா?
1: ஆமா சார்.
0: சரிங்கம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு தெளிந்த பயம். ஏன், நல்லா இருக்காங்கம்மா?
1: சரி சார்.
0: தெளிந்த பயம் உங்களுக்கு என்ன?
1: எனக்கு பாம்புனா பயம் சார், சின்ன வயசுல.
0: ஆனா உங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எல்லாருக்குமே பயம் இருந்து.
1: ஆமா, அந்த பாம்பு அப்ப வந்து அந்த மாதிரி பயம் இல்ல சார்.
0: தெளிஞ்சிருச்சு.
1: தெளிஞ்சிருச்சு. ஆமா,
0: திடீர்னு இப்ப வந்து
1: எல்லாம்
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது
0: நீங்க வந்து இந்த தெளிஞ்சு போன பயத்தை பழமொழியோட பரிசாற்றி இருக்கீங்க. சரி, இப்ப ஏதாவது அக்கம் பக்கத்துல எல்லாம் ஒருவேளை பாம்பு வந்துருச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
1: இன்னைக்கு
0: மங்கையர்லகம் நிகழ்ச்சியில தெளிந்த பயம் அப்படின்ற முதல் தோழியா முதல் கருத்தா நீங்க பாம்பை பார்த்து பயந்து அதுல இருந்து தெளிஞ்சிட்டேன்னு சொல்லிருக்கீங்க. அடுத்தடுத்து வர்றவங்க என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக நேயர்களே எங்களோடவே சேர்ந்து பயணம் செய்யுங்க. நாம கேட்டுக்கிட்டு இருக்கோம் FM Rainbow 102.1 மங்கையர் உலகம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: 12:25 திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மங்கையர் உலகம். அடுத்ததான் மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில எனக்கு தெளிந்த பயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்றதுக்காக யார் இருக்காங்க? வணக்கம் வாங்க. வணக்கம். யார் பேசுறீங்க?
6: திருச்சி கேகே நகர்ல இருந்து விவேகானா.
5: விவேகா, இப்ப அங்கெல்லாம் எப்படி இருக்குது சூழ்நிலை? மழை வருதா?
6: நேத்து கூட மழை பெஞ்சிச்சுனா.
5: ஆனா இப்ப இன்னைக்கு இல்லையா?
6: காலையில வெயில் அடிக்குது.
5: வெயில் அடிக்குதா? மாறி மாறி வருதா?
6: கண்டிப்பா மாறி மாறி வருது.
5: சரி, உங்களுக்கு வந்த பயமும் கூட இப்ப கொஞ்சம் மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க.
6: மாறி இருக்குண்ணா.
5: என்ன விஷயம்?
6: பழகணும்.
5: சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இந்த பயம்? விவேகா,
6: துணி எல்லாமே.
5: சரிங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தக்க பழகுனீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பயம் வந்தது உங்களுக்கு?
6: இப்பதான். நான் ஒரு 2 வருஷத்துக்கு
5: முன்னாடி. ஓ, இப்ப நல்லா தச்சிட்டீங்க.
6: ஆரம்பமா தக்கும் போது அப்ப தக்கும் போது ரொம்ப பயம் எனக்கு.
5: உங்களுக்கு மட்டும் இல்லங்க, அதாவது தச்சிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே பயமா தான் இருக்கும்.
6: கண்டிப்பா. அது வந்து பெடல் வந்து கரண்ட்ன்றதுனால கொஞ்சம் அமுக்குனா கூட வேகமா
5: போகுது.
6: எதுவும் சிக்கிருமோ இல்ல தையல் எதுவும் மாறிடுமோ ஒரு பயத்திலேயே தைக்கிறது.
5: அதுவும் தைக்கும் போது அடுத்தவங்க துணிகள்லாம் தச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏதாவது ஒரு குறைனா நம்ம என்ன பண்றது அப்படின்ற பயமும் கூட இருக்குமே.
6: கண்டிப்பா. அது ஏதாவது குறை வந்துருமோன்னு ஒரு பயத்திலேயே தைக்கிறது. அவங்க சொன்னாலும் மூச்சே வரும், அப்பா ஆட சரியா இருக்கா? அது போதும்.
5: சரிங்க சரிங்க.
6: இப்பவும்
5: உங்களுக்கு வந்து அந்த பயம் எல்லாம் தெளிஞ்சிருச்சு? இப்ப நிறைய நீங்க அதுல இருந்து அப்படியே எப்படி சொல்றதுனா அதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டேன், எப்படி வேணாலும் நான் தப்பேன் அப்படின்ற மாதிரி இப்ப பேசுறீங்க இல்லையா? நிச்சயமா. அதே மாதிரி இதே

சரி, எல்லா விஷயத்துலேயும் நிறைய நேயர்களுக்கு நிறைய தோழிகள் உங்களுக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அந்த அனுபவங்களை நீங்கள் இன்றைக்கி எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கை உலகம் நிகழ்ச்சி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது தெளிந்த பயம் அப்படிங்கிற தலைப்பில். இணைந்தே இருங்கள், இது மங்கையர் உலகம் உங்களோடு.

0: திருச்சி சாரதாஸ்.
1: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்குல்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
6: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
7: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
8: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
6: May 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்படுற 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு
9: இருக்கு. சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
10: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
11: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
12: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
11: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
13: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
14: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
15: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
17: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
18: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
19: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில பங்கேற்ற தோழிகள், உங்களுக்கு தெளிந்த பயம் பற்றி ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிறைய தோழிகளுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, இணைப்பு கடைசி இருக்காது. இருந்தாலும் இதோட நேரம் முடிஞ்சிடல. உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சிகள் நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல நீங்க தாராளமா பங்கேற்கலாம். பங்கேற்ற உங்களுக்கும் பங்கு பெற முயற்சி செஞ்ச உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பண்பலை மூலமா தெரிவிச்சுக்கிறோம். நேயர்களே, உங்களோட நினைவுக்கு இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில கோடைக்கால பயிர் பராமரிப்பு குறித்து அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்களுடைய நேர்முகம் காத்திருக்கு. நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களை நீங்க தாராளமா எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. கடிதம் வழியா உங்களுடைய கருத்துக்களை எங்களோட தாராளமா பகிர்ந்துக்கோங்க. அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குனர் ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி 1. இணைந்திருங்கள் நேயர்களை, எங்களோடு இனி நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம் தென்கொரிய நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடனின் கோத்தம்பர்கில் நடைபெற்ற ஐரோப்பிய தொழில்முறை கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அனைத்து தரப்பு தொழில் நிறுவனங்களுக்கும் இந்தியாவில் முதலீடு செய்ய வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவில் கடந்த 12 ஆண்டுகளாக பொருளாதார சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சியடைந்துள்ளதாக தெரிவித்தார். மின்னணு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், பசுமை எரிசக்தி கட்டமைப்பு, நகர்ப்புற கட்டமைப்பு, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஸ்வீடன் நாட்டு நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட வரவேற்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த கருத்தரங்கில் ஸ்வீடன் பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சன், ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி உர்சுலா ஒன்டர்லேன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்தியா ஸ்வீடன் இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு நார்வே செல்வதற்கு முன்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணம் மூலம் இருநாட்டு தொழில்நுட்பம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளின் ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் ஸ்வீடன் நாட்டு பயணத்தின்போது பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. ஸ்வீடன் நாட்டு பிரதமர் திரு வுல்ஃப் கிறிஸ்டர்சனுடன் பிரதமர் திரு

0: நரேந்திர மோடி பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் மேற்கொண்டார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 20 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி, கேரள முன்னாள் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், தெலங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு வி டி சதீசனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கேரள அரசுக்கு தேவையான அரசின் உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உறுதியளித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய், துணை முதலமைச்சர் திரு விஜய் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அம்மாநிலத்தின் 16 மாவட்டங்களில் செயல்பட்டு வரும் இந்த அவசரகால வாகனங்கள் 33 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய கடல்சார் துறையில் மகளிர் மாலுமிகளின் பங்களிப்பு போற்றத்தக்கது என்று மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சர்வதேச கடல்சார் மகளிர் மாலுமிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் கொள்கை முடிவுகளால் அதிக அளவில் மகளிர் மாலுமிகள் பணியாற்ற முன்வருவதாக தெரிவித்துள்ளார். இத்துறையில் அதிக அளவில் மகளிர் பணியாற்றி வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 2 அரசுமுறை பயணமாக இன்று வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு செல்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இரு நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் மேம்பட இந்த பயணம் வழிவகுக்கும் என்று கூறியுள்ளார். ராணுவ ஒத்துழைப்பு, ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பங்களிப்பு, கடல்சார் கூட்டு முயற்சிகள், இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வியட்நாமில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வாங் கியாங்குடன் இருநாட்டு உறவுகள் குறித்து அவர் பேச்சுகள் நடத்தவுள்ளார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் ஆங் கியூவுடன் பாதுகாப்புத்துறை மேம்பாடு குறித்து திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஆந்திரப்பிரதேசத்தில் புகையிலை விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் திரு பியூஷ் கோயல் ஆகியோருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சிகரெட் மீதான சரக்கு மற்றும் சேவை வரி 28%லிருந்து 40% அதிகரிக்கப்பட்டதன் மூலம் புகையிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கலால் வரி 1000 சிகரெட்டுகளுக்கு 2050 ரூபாயிலிருந்து 8500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் சிகரெட் தயாரிப்பு நிறுவனங்கள் புகையிலை கொள்முதல் செய்வதை குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். புகையிலை விவசாயிகளின் நலனுக்காக வரியை குறைக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு பணிகளில் சேர்வதற்கான அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். குரூப் ஏ பணியிடங்களுக்கு 41 குரூப் பி பணியிடங்களுக்கு 44 குரூப் சி மற்றும் குரூப் டி பணியிடங்களுக்கு 45 வயது உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பணி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தில்லி இந்திராகாந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தீவிரவாத தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிஐஎஸ்எஃப் துணைத் தலைவர், விமான நிலைய தலைமை பாதுகாப்பு அதிகாரி முன்னிலையில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கூறியுள்ளது. மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தில்லி காவல்துறை, தேசிய பாதுகாப்பு படை உள்ளிட்டோர் இந்த ஒத்திகையில் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிராவில் 16

0: சட்டப்பேரவை கவுன்சில் உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய ஜூன் 1ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 4ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். ட்ரக்கும் வேனும் நேருக்கு நேர் மோதியதில் வேனில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக லக்கிம்பூர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவருக்கு 50,000 ரூபாயும் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரளம் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. எர்ணாகுளத்தில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஸ்லோவேனியா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் பட்டம் வென்றார். மரிபோரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டான் கிங் வியை வென்று இப்பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் இலிஷா பால் பட்டம் வென்றார். நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் லியோ ஜாய் சியை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சதீஷ்குமார் கருணாகரன் ஜெனித் அபிகல் இணை பட்டம் வென்றது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்த இணை 21-19, 21-15 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அன்மத் ரெட்ஜியான் தேசி யான் இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரோமில் நடைபெற்ற இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் நார்வேயின் காஸ்பர் ரூடை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் வென்று பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கேரள மாநில முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் 400 அவசரகால வாகனங்களை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வியட்நாம், தென்கொரியா நாடுகளுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கேரளம் இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN நியூஸ் சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் பகல் 12:50. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்டேந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
5: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இல் பாப்கார்னர்.

0: நேரம் இப்பொழுது 1 மணி. கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே புறப்பட்டார். நார்வேயில் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்கும் அவர் அந்நாட்டு அரசர் மற்றும் பிரதமருடன் வர்த்தகம், தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர், ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல் மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் வகையில் கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த பயணத்தை தாம் மேற்கொள்ள இருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று கூறினார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு

பாபு தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைகிறது. மாநில செய்திகள் மணி 1:45.

நேரம் இப்பொழுது 1:03 இணைந்திருக்கிறோம் எஃப்எம் ரெயின்போ 102.1. வெள்ளை நிற திரையில் கருப்பு வெள்ளை பிம்பங்கள், காதுகளில் வந்து மோதியதோ வண்ணமயமான ராகங்கள், டிஜிட்டல் இறைச்சல் இல்லாத யுகத்தில் தேனாய் வந்து பாய்ந்த பாடல்கள், இலக்கண வரம்பை மீறாத வரிகள், இசைக்கு உயிர் கொடுத்த குரல்கள், இன்றும் இதய துடிப்பில் வளைய வரும் பழைய திரை இசை பாடல்கள், மதுர கீதமாய் நேயர் விருப்பமாய் கடித வழியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ரத்த திலகம். இந்த படத்திலிருந்து எங்களுக்கு பிடிச்ச பாடல் இதுதான் அப்படின்னு சொல்லி லெட்டர்ல எழுதி கேட்டிருக்காங்க. முத்தரசநல்லூர், நவீன் சுந்தர், சந்திரபிரபா, பிரபு, நிஷாந்தி, ஷைனி, சரண், வில்லிவாக்கம், குபேந்திரன், வாகையூர் ராமசாமி, வாரியங்காவல் கதிரவன், திட்டக்குடி செல்வராசு ஆகியோர் எல்லார் ஈஸ்வரியின் குரலில் இந்த பாடலை கேட்கலாமா? கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். ரத்த திலகம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இனிமையான பழைய திரையிசை பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். மதுரை கீதத்தில் FM ரெயின்போ 102.1. இனி எசனக்கரையிலேருந்து எஸ் ஆரோக்கியதாஸ் சக்கரம் படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டிருக்காரு TM சவுந்தரராஜன் குரலில்.

0: போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட் பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸ் இன் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண் அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
5: சூப்பர் கூல் ஸ்டைல் கிடைக்குது, சம்மர் கலெக்ஷன்ஸ் நிறைஞ்சிருக்குது.
6: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: தேனினும் இனிய திகட்டாத பழைய இசை திரை இசை பாடல்கள் மதுரை கீதமா கேட்டுட்டு இருக்கோம். நேயர் விருப்பமாய் இனி வரக்கூடிய பாடல் பி சுசீலா குரலில் குலமகள் ராதை திரைப்படத்திற்காக. இந்த பாடல் தான் எங்களுடைய விருப்ப பாடல் அப்படின்னு கடிதம் மூலமாக எழுதி கேட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ ஆகியோர்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: பூந்தண்டலம், புண்ணியகோடி, உமா இவங்க கேட்டிருக்காங்க இந்த பாடலை. இரு கோடுகள் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா, கே. ஜமுனா ராணி பாடியிருக்காங்க இந்த பாடலை.

மதுரை கீதத்தில் இனி வரக்கூடிய பாடல் இதயத்தில் ஓரிடம். இந்த படத்திற்காக இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் எழுதின இந்த பாடலை பாடியிருக்காங்க மலேசியா வாசுதேவன் அவர்கள். எஸ் ஜானகியுடன் சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாடல் தான் எங்களுடைய ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு பட்டீஸ்வரத்துலேருந்து சாமிநாதன், சாந்தி, அனு, விஷ்ணு, நிலாசினி கேட்டிருக்காங்க இந்த பாடலை.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஓட கிஃப்ட், பேரண்ட்ஸ்க்கு ஷாப்பிங் ஓட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிடல் வழங்கும் ரீல் போடுங்க, ரியல் ஹீரோ ஆகுங்க.
5: புகையிலை இல்லாத உலகத்தை உருவாக்குவோம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம்.
6: இப்படி புகையிலை எதிர்க்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்லி ஒரு ரீல்ஸ் எடுத்து 7373731007 நம்பருக்கு அனுப்புங்க.
4: மே 31 மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற உள்ள இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர் டைரக்டர் பிரபு சாலமன் கையால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 25 நபர்களுக்கு பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு.
7: காற்று திசை மாறலாம், ஆனால் ஒருபோதும் நிற்காது. காற்று போல் நகரும் வாழ்க்கையில் வெற்றியை புயலாக உருவாக்க உறுதியான கல்வியை பெறுங்கள். திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3830 மற்றும் திருச்சி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3701. அட்மிஷன்ஸ் ஓபன்.
8: திருச்சி சாரதாஸ்,
9: சுட சுட வெயில், சூப்பர் கூல் ஸ்டைல், சாரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்,
8: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
10: ஒரு மணி 30 நிமிடம். எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கோம் பழைய திரை இசை பாடல்கள். நேர் விருப்பமாய் மதுர கீதத்தில் வெண்கரம்பூர் நேரு, கொள்ளிடம் காமராஜ், லால்குடி ராஜேந்திரன், செங்கம் புனிதன் இவங்க கேட்டிருக்காங்க. பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய இந்த பாடலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர்.
2: புரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் இஎன்டி அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது இஎன்டி ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் திலே திருச்சி.

0: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
2: மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி
5: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம் உலகில் முதலிடம் பிடித்திடுவோம் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்
6: கரூர் தாந்தோன்றிமலை ஜீவாநகர் செல்வராசு பெரியநாயகி ஜோஷிகா ஸ்ரீ கிரீஷ் ஜெயதேவ் ரமேஷ் காயத்ரி ஷாகுல் ஹமீத் முகமது இப்ராஹிம் இவங்க கேட்டிருக்காங்க கருப்பு பணம் படத்திலிருந்து இந்த பாடலை எங்களுக்காக ஒலிபரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனின் வரிகளில் சீர்காழி கோவிந்தராஜன் அவரின் குரலில் இந்த பாடலை கேட்கலாமா

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள

0: லவ் இண்டிய பொக்கிஷம் ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நிகழ்ச்சியோட நிறைவு பாடலா கேட்க போறோம். பழனி படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசீலா பாடிய இந்த பாடலை தன்னோட விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. இளையான்குடி, இக்பால், சித்தி கதீஜா, அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது ஆசான், நூர் பாத்திமா ஆகியோர்.

நிறைவு பெற்றது மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் நமது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்திலிருந்து அஞ்சலாகவும் மாநில செய்திகளை கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்ட் மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் ககரியும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். தூய்மை, பசுமை தொழில்நுட்பம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்டவைகளை முக்கிய நோக்கமாக கொண்டு பிரதமரின் இந்த நார்வே பயணம் அமைந்துள்ளது. முன்னதாக தமது ஸ்வீடன் பயணத்தை முடித்துக்கொண்டு நார்வே புறப்பட்ட பிரதமர் இந்தியா ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகள் தமது பயணத்தின் மூலம் புதிய எழுச்சி பெற்றுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் இருநாட்டு வர்த்தகம் இருமடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இந்த இரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக வியட்நாம் அமைச்சர் ஜெனரல் வேன் ஜியாங் உடன் இருதரப்பு ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்கிறார். தென்கொரியாவில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சருடனும் பரஸ்பர நலன் சார்ந்த சந்திப்பை அவர் மேற்கொள்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் நடைபெறும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்கிறார். உலகின் சுகாதார சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு நடவடிக்கைகள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. 6 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் 165 நாடுகளைச் சேர்ந்த

0: சுகாதார அமைச்சர்களும் வல்லுநர்களும் பங்கேற்கின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரள மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் புதிய அரசுக்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தில் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இந்த கூட்டமைப்பின் பங்களிப்பை முதலமைச்சர் பாராட்டினார். சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பின் குழுவினரும் முதலமைச்சரை சந்தித்து பேசினர். இவர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் உறுதியளித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்த நிலையில் முதலமைச்சர் திரு விஜயுடன் பள்ளிக் கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியிருப்பதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், எந்த ஒரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்று தெரிவித்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. இதையடுத்து மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி இன்று துவங்குகிறது. இந்த மலர் கண்காட்சிக்காக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சுமார் 10 லட்சம் கிரைசாந்தியம், கார்னேஷன், ரோஜா ஆகிய மலர்களை கொண்டு தமிழ்நாடு வரைபடம், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம்,
3: திருவள்ளுவர் சிலை, பரதநாட்டிய நடன கலைஞர், திருவாரூர் தேர்
2: உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வடிவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க பூங்கா முழுவதும் 275 வகையான பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. உதகையிலிருந்து
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்டத்தில் மக்கள் நலப்பணிகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு நிலைமைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாகை மற்றும் கீழ்வேளூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் உளுந்து கொள்முதல் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
4: நாகப்பட்டினம் விற்பனை குழுவின் கீழ் இயங்கும் கீழ்வேளூர், திருப்பூண்டி மற்றும் நாகப்பட்டினம் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலம் 350 மெட்ரிக் டன் உளுந்து கொள்முதல் செய்ய அரசாணை வரப்பட்டுள்ளது. விவசாயிகள் நலன் கருதி மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திற்கு 1 கிலோ உளுந்து விலை ₹78 என்ற விலையில் கொள்முதல் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற நிலத்தின் கணினி மூலம் பெறப்பட்ட சிட்டாடங்கள், ஆதார் அட்டை நகல், வங்கி கணக்கின் புத்தக நகல் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட அலைபேசியுடன் சம்பந்தப்பட்ட விவசாயி நேரில் வந்து ஆதார் கைரேகை பதிவு செய்து அங்கீகரிக்கப்பட்ட பதிவு மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படும்.
0: பெரம்பலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் நில உடைமை விவரங்களை வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் திரு பாபு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார்.

0: தெரிவித்துள்ளார். தேனி கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து தொடங்கியிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கும்பக்கரை அருவியில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து இல்லாத காரணத்தால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறையினர் தடை உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்நிலையில் நீர்பிடிப்பு பகுதிகளான வட்டக்கானல், வெள்ளக்கவி, பாம்பார்புரம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் தற்போது அருவியில் நீர்வரத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கான விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெற இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டில் பிரதமர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் இப்பொழுது 1:55.

நேர்களை உங்கள் நினைவிற்கு 2:15 மணிக்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் ட்ரைகோடர்மா விரிடி பயன்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஏதாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் ராஜேஷ் அவர்கள். இதனைத் தொடர்ந்து திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் வரகநேரி எஸ் விமலா அவர்களின் தொகுப்பிலிருந்து பாடல்களை கேட்கலாம்.

0: Sunrisers Hyderabad are currently placed third with 14 points from 12 matches, having won 7 matches so far and remain firmly in the playoff race. Chennai Super Kings are fifth with 12 points from as many matches, having registered 6 wins this season. India finished the Asian Weightlifting Championships 2026 in Gandhinagar with 10 medals, including 1 silver and 9 bronze, marking a big improvement from the previous edition in Chiang Shan, where India returned without a medal. Commonwealth Games bronze medalist Lovepreet Singh delivered India's best performance on the final day by finishing 5th in the men's 110kg-plus category. The India Meteorological Department, IMD, has forecast heat wave to severe heat wave conditions over the plains of northwest India and central India during many days of the week. According to IMD, heat wave conditions are likely to prevail over Uttar Pradesh till Saturday. Rajasthan, Punjab, Haryana, Chandigarh and Delhi will also experience similar conditions. The weather agency predicted gradual rise in maximum temperatures by 3 to 5 degrees Celsius over northwest parts of the country. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi arrives in Oslo to hold bilateral talks with his Norwegian counterpart Jonas Gahr Støre this evening. Prime Minister Modi says his Sweden visit adds new momentum to bilateral relations as both countries agree to double trade in next 5 years. Congress leader V.D. Satheeshan takes oath as Keralam Chief Minister along with 20 cabinet ministers. West Bengal government approves 7th pay commission for state government employees. Union Home Minister Amit Shah flags off 400 emergency response vehicles in Raipur district of Chhattisgarh. And in IPL cricket, hosts Chennai Super Kings to take on Sunrisers Hyderabad this evening. With that, we end the midday news.
1: நேரம் பிற்பகல் 2:15. நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இனி கேட்கலாம்.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று ட்ரைகோடெர்மா விரிடியின் பயன்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். பொதுவா பயிர் சாகுபடியில நம்ம விவசாயிகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ஏராளம். அந்த சவால்கள்ல ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது நோய் தாக்கம். அது வேரல்கள் நோயா இருக்கலாம், இல்ல நாற்றல்கள் நோயா இருக்கலாம், இல்ல வாடல் நோயா இருக்கலாம். அது அந்தந்த பயிரை பொறுத்து நோய் தாக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான கட்டுப்பாட்டு முறைகளை செய்யறதை விட நோய் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா நாம முதல் செய்யறது என்னன்னா விதை நேர்த்தி. பொதுவான விதை நேர்த்திக்கு நம்ம விவசாயிகள் பயன்படுத்தக்கூடியது ட்ரைகோடெர்மா விரிடி. அது மட்டும்தானா, ட்ரைகோடெர்மா விரிடி பயன்படுத்துவதால் இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்கு, இத பத்தி விவரமா நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவங்க. இதோ
3: வணக்கம் நேயர்களே. இப்போ இயற்கை முறையில் விவசாயம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு அழுத்தம் அந்த இயற்கை முறை விவசாயத்தில் இருக்குது. நிறைய விவசாயிகள் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும், ரசாயனத்தை குறைக்கணும் அப்படின்ற சிந்தனையில் செயல்படுறதை பார்க்க முடியுது. அப்படி இயற்கை முறையில் செய்யணும் அப்படின் போது நுண்ணுயிரிகளுடைய பங்களிப்பு இயற்கை விவசாயத்தில் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து உடனே நினைவுக்கு வருது இந்த ட்ரைகோடெர்மா விரிடி, அப்புறம் பெசிலஸ், சூடோமோனாஸ், இதெல்லாம் நினைவுக்கு வரும். இன்றைக்கி வந்து இந்த ட்ரைகோடெர்மா விரிடி இந்த நுண்ணுயிரி பற்றி நிறைய தகவல்களை சொல்வதற்காக முனைவர் எம் ராஜேஷ் நமது நிலையத்தில் இருக்கிறார். டாக்டர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
3: ட்ரைகோடெர்மா விரிடி ஒரு அறிமுகம் கொடுங்களேன் இந்த நுண்ணுயிரி பற்றி.
4: ட்ரைகோடெர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து நுண்ணுயிர்கள். இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து பயிர்களில் வந்து இந்த நுண்ணுயிரிகள் பற்றி என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம முதல் விரிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இதுக்கு தலைப்புக்கு வருவோம் நம்ம.
3: சரி.
4: முதல்ல வந்து பயிரை தாக்கக்கூடியதில் முதல் பூச்சி, அதுக்கடுத்தது வந்து நோய்கள். இந்த பூச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது, பயிர்களை சேதாரங்கள் நேரடியாக விளைவிக்கக்கூடியது, அது பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்த நோய்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள். அதில் வந்து மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஞ்சான வகைகள், அதுக்கடுத்ததாக பாக்டீரியா, வைரஸ் அப்படின்ற நிறைய பயிர்களை தாக்கி சேதாரங்களை வந்து விளைவிக்கக்கூடியது. பூச்சிகளுக்கு அடுத்ததாக அதிக அளவு பயிர்களுக்கு சேதாரங்களை விளைவிக்கக்கூடியது வந்து இந்த நோய்கள். இதில் இந்த நுண்ணுயிர்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறப்ப வந்து விவசாயிகள் எல்லாருமே நேரடியாக

0: நம்ம வந்து மருந்துக்களை தான் வந்து பயன்படுத்துகிறோம். வேதியியல்
1: ம்
0: முறையில் வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்துகிறோம். அதனால் வந்து நமக்கு வந்து நிறைய தொந்தரவுகளை வந்து வர ஆரம்பிக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து சுற்றுப்புற சூழலில் அதோட நச்சுத்தன்மை அப்படிங்கிறது வந்து எல்லா உயிர்களையும் வந்து கொல்லக்கூடியதாக இருக்குது.
1: ஒரு தேனி கூட பறந்து ஓடி போகிற அளவுக்கு ஒரு
0: ஆமாம்,
1: பாதிப்பை ஏற்படுத்துது.
0: முக்கியமாக வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேனீக்களை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுப்புற சூழலில் இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளையும் எல்லா நுண்ணுயிர்களையும் இதோட நச்சுத்தன்மை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் விவசாயிகள் எல்லாருமே வந்து அதை நோக்கி செல்லாமல் அதுலேருந்து கொஞ்சம் மாற்றம், ஒரு சில மாற்றங்களை மட்டும் செஞ்சாலே போதும், நமக்கு வந்து இயற்கை வழி விவசாயம் அப்படிங்கிறத நோக்கி நமக்கு வந்து சுற்றுப்புற சூழலுக்கு எந்த பாதிப்புமே இல்லாமல் நம்ம வந்து பயிர்களை வந்து விளைவிச்சு அதோட லாபங்களை வந்து நம்ம ஈட்டலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிறது இதுவும் ஒரு பூஞ்சான உயிரி தான். இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து மண்ணிலிருந்து தான் வந்து இதையும் வந்து நம்ம தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து பயிர்களை தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த மண்ணில் தான் இருக்குது, நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களும் அந்த மண்ணில் தான் இருக்குது. அதை வந்து ஆய்வகத்தில் வந்து அந்த நுண்ணுயிரை வந்து தனியாக பிரித்து அதை வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி மறுபடியும் அதே மண்ணிலே வந்து அந்த தீமை செய்யக்கூடிய பூஞ்சானத்துக்கு எதிராக வந்து இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறது வந்து எந்தெந்த வழிகளில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து இது எந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும், எப்படி வந்து அந்த தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வந்து அழிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது முதலாவதாக நம்ம வந்து விதை நேர்த்தி அப்படிங்கிறத நம்ம பண்ணுவோம். பயிர் முத முத விதைக்கும் பொழுது விதை நேர்த்தி அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணும்பொழுது அந்த விதையை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும். மண்ணில் வந்து அந்த விதையை வந்து முளைக்கும் பொழுது அதில் வந்து நிறைய வேர் மற்றும் அதோட முளைப்பு வந்து வெளியில் வரும் பொழுது அது சுற்றிலும் நிறைய பூஞ்சானங்கள் வந்து அதை வந்து தாக்க ஆரம்பிக்கும். மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சானங்கள் வந்து அதை தாக்க ஆரம்பிக்கும். அதை சுற்றிலும் இது வந்து ஒரு கவச குண்டலம் மாதிரி இதோட ட்ரைக்கோடர்மா விடி அப்படிங்கிறது வந்து அதிக அளவில் மண்ணில் வந்து உற்பத்தியாகி அதை ஒரு கவசமாக இருக்கும். 20 முதல் 25 நாள் வரைக்கும் தான் வந்து அந்த பயிருக்கு வந்து பாதுகாப்பு கவசத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்ததாக ரெண்டாவது டோஸ் கொடுக்குற மாதிரி மண்ணில் வந்து ட்ரைக்கோடர்மா விடி அப்படிங்கிறது கலந்து போட்டோம் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய மற்ற பூஞ்சான உயிர்களை வந்து மறுபடியும் அதோட வேர்பகுதிகளை வந்து தாக்காமல் நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: ஓ, அப்போ முதல்ல விதை நேர்த்தி நேரத்தில் ட்ரைக்கோடர்மா விரிடி பயன்படுத்தணும். அது ஒரு 25 நாள் பாதுகாப்பு தருது. அதற்கு பிறகு மண்ணில் இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி அந்த பூஞ்சானை கொடுத்துட்டோன்னா அது அடுத்த கட்ட நடவடிக்கை அது பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம், கண்டிப்பாங்க. இதில் வந்து முதலாவது சொன்ன மாதிரி அந்த வேர்பகுதிகளை சுற்றிலும் வந்து இந்த பூஞ்சானங்கள் வந்து தொடர்ந்து அதை ஆக்குப்பை பண்ணிக்கிறதுனால மற்ற நுண்ணுயிர்கள் வந்து அந்த இடத்துக்கு வர முடியாது. இது வந்து ரெண்டுக்கும் உள்ள ஒரு போட்டி.
1: கெடுதல் செய்யக்கூடிய பூஞ்சான்கள் வருவதற்கான வாய்ப்பு இல்லாத
0: இல்லாமல்
1: போய்விடும்.
0: அதுக்கு அடுத்ததாக இதுலேருந்து சுரக்கக்கூடிய என்சைம்கள்லாம் வந்து அந்த பூஞ்சான மற்ற தீமை செய்யக்கூடிய பூஞ்சான உயிர்கள்லாம் வந்து வளர விடாமல் அதுக்கு வந்து தீமை செய்யக்கூடியதாக இது இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து சுரக்கக்கூடிய அந்த என்சைம்களை வந்து ரொம்ப முக்கியம். இந்த என்சைம்கள் வந்து இன்னொரு வேலையும் செய்யும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு வந்து ஊட்டச்சத்துக்களை வந்து அதிகமாக மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை வந்து உறிஞ்சி வந்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த என்சைம்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து பயிரில் வந்து தாக்கக்கூடிய அந்த பூஞ்சாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் வந்து பயிர்களுக்கு வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய.
1: இப்போ இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி நுண்ணுயிரி பற்றி நிறைய பூஞ்சான் பற்றி நிறைய விவரங்கள் சொல்லிட்டு வரீங்க. இது எல்லா பயிர்களுக்கும் பொருந்துமா இல்லை இந்தெந்த பயிர்களுக்கு ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படின்ற நுண்ணுயிரி பலன் தருமா?
0: இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்களுக்கு மட்டும்தான், அதிகமாக தண்ணி இருக்கக்கூடிய பயிர்களில் வந்து இதை வந்து பயன்படுத்த முடியாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சானத்துக்கு எதிராக மட்டும்தான் இதோட வீரியத்தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து சிறுதானிய பயிர்களுக்கு வந்து இது பயன்படுத்தலாம். தானிய பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா விதை நேர்த்தி பண்ணுறதுக்கும் அதோட நாற்றுக்கள் அந்த மாதிரி இதுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ப்பகுதியில் வந்து பூஞ்சான தாக்குதல் எதுவும் இல்லாமல் வந்து இதில் வந்து முக்கி நம்ம வந்து நடுற மாதிரி வைக்கிறது இதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து வந்து சிறுதானிய பயிர்கள், தானிய பயிர்கள், அதுக்கடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய அனைத்து பயிர்களுக்கும் வந்து இதை நம்ம வந்து விதை நேர்த்தி செய்கிறதுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: இப்போ நீங்கள் வந்து ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து வந்திருக்கிறீங்க. ஆமணக்கு பயிர் சாகுபடியும் போது எந்த காலகட்டத்தில் இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி பயனுள்ளதாக இருக்குங்க?
0: மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து விதைக்கிற காலங்களில் இருந்தே வந்து இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆமணக்கு பயிர்களில் வந்து வாடல் நோய் அப்படிங்கிறது வந்து மண்ணிலேருந்து வரக்கூடிய பூஞ்சானத்தோட தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த வாடல் நோய் தாக்குதலை வந்து குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிற விதை நேர்த்தி பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை விதைகளை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நோய் தாக்கத்திலேருந்து தவிர்த்துக்கலாம். இது இல்லாமல் மிக முக்கியமாக வந்து மானாவாரியாக விதைக்கக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களில் வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கிழக்கடலை பயிர்களுக்கு வந்து இந்த விதை நேர்த்திகளை வந்து ரொம்ப மிக முக்கியமாக நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரிங்க, இப்போ விதை நேர்த்தி அப்படின்னு வரும்போது எந்த அளவில் அதை பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அதை சொல்லுங்க.
0: பொதுவாக எல்லா பயிர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ விதைக்கு 4 கிராம் என்ற அளவில் வந்து இந்த ட்ரைக்கோடர்மா விரிடி அப்படிங்கிறத வந்து துகள்கள் வந்து பயன்படுத்தலாம். இது வந்து நமக்கு வந்து தூள் வடிவத்திலையும் கிடைக்கும், திரவ வடிவத்திலையும் கிடைக்கும். அதில் வந்து இது 1 ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதைத்தாலும் அது வந்து 1 கிலோ விதைக்கு 4 கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: சரிங்க, இதுக்கு ஏதாவது ஒட்டும் திரவம் எதுவும் தேவைப்படுமா?

0: இல்லைன்னா நீங்கள் அப்படி கலந்த உடனே அது போய் அதோட ஒட்டிக்குதா, ஏதாவது ஒரு ஊடகம் ஒன்று தேவைப்படுதா?
1: இதை வந்து நம்ம நேரடியாகவே ஒட்டும் திரவம் கொண்டு நம்ம பயன்படுத்தலாம், இல்லாட்டி வந்து நம்ம ஆரிய கஞ்சி அது ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது. நல்லா ஆறின கஞ்சியில் வந்து நம்ம அந்த 1 கிலோ விதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 200 மில்லி லிட்டர் ஆறின கஞ்சி, அதோட வந்து இது 4 கிராம் விதையை வந்து நல்லா கலக்கிட்டு அது சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா விதைகளை வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம கலக்கிட்டோம் அப்படின்னா அது சுற்றிலும் மேலே வந்து நல்லா வந்து ஒரு கோட்டிங்காக வந்து ஃபார்ம் ஆகும்.
0: காய வைக்கணுமா?
1: நிழலில் வந்து கண்டிப்பாக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்கிறதே சிறந்தது.
0: இப்போ வந்து திரவ நிலையிலையும் இருக்குது, தூள் வடிவிலும் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. தூள் வடிவில் 4 கிராம்னு சொல்லிடலாம், திரவ வடிவத்தில் இருக்கிறத எவ்வளோ அளவு பயன்படுத்தும்?
1: திரவ வடிவத்தில் இருக்கிறது வந்து 6 கிராம் வந்து ஒரு லிட்டர் இதுக்கு வந்து 6 கிராம் என்ற அளவில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து நம்ம இலைவழி தெளிப்புக்கும் வந்து இந்த திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய டைகோடோமா விடி அப்படிங்கிறத வந்து நம்ம பயன்படுத்தலாம்.
0: சரிங்க, இப்போ வந்து ஒரு 25 நாள் இதனுடைய செயல்பாடு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் ஒரு பயிருடைய வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா பயிர் வளருது, ஃபர்ஸ்ட் பூச்சி தாக்குதல் வருது, அதுக்கப்புறம் தான் நோய் தாக்குதல் வருது அப்படின்ற மாதிரி என்னோட புரிதல், அது சரிங்களா? அப்போ கடைசி காலகட்டத்தில் தானே அந்த பயிர் பலன் தரக்கூடிய காலகட்டத்தில் தானே அதுக்கு நோயின்னு ஒன்று வருது, அப்போ அந்த சமயத்தில் தான் அது அதிகம் பயன்படுத்தணுமா எப்படிங்க?
1: நீங்கள் சொன்னது வந்து பூச்சி தாக்கங்கள் நோய் தாக்கங்கள் அப்படிங்கிறது வந்து விதையை வந்து நம்ம மண்ணில் போட்டதுலேருந்து அந்த பயிரை வந்து நம்ம அறுவடை பண்ணுற வரைக்கும் எந்த காலங்களில் வேணாலும் வந்து இதோட ரெண்டோட தாக்குதலும் வந்து இருக்கும். அதனால் வந்து பயிர்களை வந்து நம்ம தாக்குதலேருந்து தவிர்க்கிறதுக்கு வந்து எப்பொழுதும் நம்ம வந்து பயிர்களை வந்து நம்ம வந்து தினமும் கவனிச்சிக்கிட்டே தான் வரணும். இதில் வந்து இந்த டிரைகோடோமா விடி அப்படிங்கிறது வந்து நான் விதை நேர்த்தி பண்ணின உடனே 25 நாட்களுக்கு வரைக்கும் தான் அதோட தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து தொடர்ந்து அதுக்கு வந்து பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா வந்து டிரைகோடோமா விடி அப்படிங்கிறது வந்து மண்ணில் வந்து நேரடியாக வந்து இதை இடாமல் நம்ம வந்து தொழுவுரம் 1 ஏக்கருக்கு 40 முதல் 50 கிலோ தொழுவுரத்தோட இதை வந்து நல்லா கலந்து
0: எவ்வளோ எவ்வளோ கொடுக்கணுங்க, இதோட அளவு எவ்வளோ இருக்கணும்?
1: 1 ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து இதை இடுறோம் அப்படின்னா 1 கிலோ
0: 40-50 கிலோ தொழுவுரத்தில் 1 கிலோ ட்ரைகோடர்மா
1: ட்ரைகோடர்மா
0: எவ்வளோங்க விலை இது?
1: இதோட விலை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து 168 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இன்க்ளூடிங் GST.
0: 1 ஏக்கருக்கு 168 ரூபா அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும்,
1: பண்ணால் போதும்.
0: அது 25வது நாள் ஒரு முறை கொடுக்கணுன்றீங்க, அதோட போதுமா இல்லை இன்னொரு முறை திருப்பி கொடுக்கணுமா அந்த பயிருடைய வளர்ச்சியில்?
1: மறுபடியும் ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம வந்து திருப்பி இன்னொரு டோஸ் வந்து நம்ம கொடுக்கணும்.
0: விதை நேர்த்திக்கு அப்புறம் ஒரு 25வது நாள், அப்புறம் திருப்பி அடுத்து ஒரு 15வது நாள், அப்போ கிட்டத்தட்ட அந்த பயிரோட ஒரு 40-50வது நாள் திருப்பி இன்னொரு முறை கொடுக்கணும்.
1: ஒரு 100 நாள்
0: பயிர் அதே மாதிரியா?
1: ஒரு 100 நாள் பயிர் இருக்குதுன்னா அதில் வந்து நம்ம 60 நாள் வரைக்கும் அந்த பயிர்களுக்கு வந்து எந்த வித சேதாரமும் இல்லாமல் வந்து
0: பார்த்துக்கிட்டோம்னா
1: நமக்கு வந்து
0: விளைச்சல் நல்லா,
1: விளைச்சலில் வந்து எந்த பாதிப்பும் இல்லாம வந்து முழு அளவு.
0: விதை நேர்த்தி அப்புறம் 2 முறை கொடுத்தால் போதுமா இல்ல இன்னொரு முறை கொடுக்கணுமா?
1: 2 முறை போதும்.
0: 2வது முறையும் அதே மாதிரி 1 ஏக்கருக்கு 40-50 கிலோ தொழுவுரம், அதுல 1 கிலோ ட்ரைகோடர்மா
1: விடி. இதை வந்து நிழல் பாங்கான இடத்துல ஒரு 7 to 10 நாள் வந்து வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை கொடுக்கணும். ஏன்னா அந்த 7 to 10 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரைகோடர்மா விடி அப்படிங்கிறது வந்து மண்ணுல வந்து எந்த அளவுக்கு வந்து வேகமா வந்து அதோட உற்பத்தி திறன் அதிகமா இருக்குதோ அதை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழுவுரத்துல வந்து இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா அதுக்கான சத்துக்கள் வந்து அந்த தொழுவுரத்துல இருந்து கிடைக்கிறனால அதோட வேகம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரங்களில் வந்து நம்ம வந்து இதை வந்து மலர் பாங்கான இடத்துலையும் ஒரு நிழல் பாங்கான இடத்துலையும் வந்து நம்ம வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மண்ணில் இட்டோம் அப்படின்னா இதோட வீரியத்தன்மை இன்னும் அதிகமாக கிடைக்கும் நமக்கு.
0: இன்னொரு ஒரு ஆவலை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அதாவது நம்ம மண்ணிலேருந்து அந்த ட்ரைகோடர்மா விரடி எடுக்கிறோம், அதை திருப்பி வந்து அதை பன்மடங்கு ஆக்கி விற்கிறோம் அப்படின்றீங்க. இந்த மண்ணிலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இது எங்கே அதிகமாக கிடைக்கும், அது மாதிரி எதுவும் செய்திகள் இருக்கா எப்படிங்க?
1: இது வந்து நம்ம எந்த பயிர்களிலிருந்து நம்ம வந்து இதை வந்து உற்பத்தி பண்ணணுமோ அந்த பயிரோட வேர்பகுதியிலிருந்தே வந்து நம்ம எடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம எடுக்கக்கூடியது வந்து வீரியம் மிகுந்த ட்ரைகோடர்மா இருக்குதா அப்படிங்கிறத வந்து சில ஆய்வகத்தில் வந்து நம்ம வந்து சில ஆய்வுகள் இருக்குது, அதை வந்து கொண்டு எது வந்து சிறந்த படை வீரன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதை கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம்.
0: எந்த மாதிரியான பயிர்கள் அதிகமாக அந்த ட்ரைகோடர்மா விருடி இருக்குங்க?
1: நமக்கு வந்து பொதுவாக வந்து வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய பயிர்கள்லையும் இருந்து நம்ம எடுக்கலாம், அதோட வேர்பகுதியிலிருந்தும் எடுக்கலாம், அதோட தண்டு பகுதி, அதோட இலைப்பகுதி, எந்த பகுதியிலேருந்து வேணாலும் அந்த டிரைகோடர்மா விடிங்கிறது வந்து நம்ம வந்து பிரித்து எடுக்கலாம். ஆனால் அதில் வந்து எந்த அளவுக்கு வந்து அது எதிர் உயிரி, அதாவது வந்து நமக்கு தீமை செய்யக்கூடிய உயிர்களை வந்து எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அதில் வந்து வீரியம் மிக்கது அப்படிங்கிறத நம்ம உற்பத்தி பண்ணுறோம்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. அந்த ட்ரைகோடர்மா விரடி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு நுண்ணு உயிரியாக இருக்குது. இது வந்து இயற்கையாகவே ஒரு பாதுகாப்பு அரணை நமது பயிர்களுக்கு கொடுக்குது. அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி வறட்சி நிலவக்கூடிய இடங்களில் பயிரிடக்கூடிய பயிர்களுக்கு மிக உதவிகரமான ஒரு நுண்ணுயிரி அப்படின்றத விளக்கமாக எடுத்து சொன்னீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கைபேசியில் நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் அவங்க உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். உங்களுடைய கைபேசி என்ன சொல்லுங்களேன் முனைவர் எம் ராஜேஷ் அவர்களே?
1: 95-66-94-83-19.
0: மீண்டும் ஒரு முறை முனைவர் எம் ராஜேஷ் அவங்களுடைய கைபேசி 95-66-94 எண்பத்தி

சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பான விவசாயம் நாம செய்யணும் அப்படிங்கறது தான் பெரும்பாலான விவசாயிகளோட எண்ணமா இருக்கு. அந்த வகையில நஞ்சில்லாத ஒரு இயற்கை வேளாண்மைக்கு மிகவும் அவசியமானதா இருக்கிறது ட்ரைக்கோடர்மா விருடி. தாவரங்களோட வேர் வளர்ச்சிக்கும் சரி பயிரின் ஊட்டச்சத்துக்கும் ஒரு வளர்ச்சி ஊக்கியா இருக்கிறது இந்த ட்ரைக்கோடர்மா விருடி. விவசாயிகள் இதை சரியான அளவுல சரியான நேரத்துல பயன்படுத்தினா நிச்சயமா அதிகப்படியான லாபத்தை எடுக்க முடியும் அப்படிங்கறத இதுவரைக்கும் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவங்க. நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். இன்று இரவு 7:25 உழவர் உலகத்தில் கோடைக்கால பயிர் பராமரிப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக் குமார் அவர்கள். நேர்களை நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேயர்களை நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் வரகனேரி எஸ் விமலாமேரி அவர்களின் தொகுப்பில். பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகை குமாரி சச்சு அவர்கள் நடித்த நாட்டிய பாடல்களோட அணியலங்காரமா வரகனேரி எஸ் விமலாமேரி அவர்கள் தொகுத்து வழங்கும் திரைக்களஞ்சிய பாடல்கள் அணிவகுப்பில் இணைந்திருப்போமா?

முதல் பாடல் காதலிக்க நேரமில்லை படத்திலிருந்து மலர் என்ற முகம். எல்ஆர் ஈஸ்வரி, எம் எஸ் ராஜு குழுவினரோடு பாடிய இந்த பாடல் 1964 வெளிவந்த இப்படத்தின் இயக்குனர் சி வி ஸ்ரீதர். கண்ணதாசனின் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் திரைக்களஞ்சியத்தோடு இணைந்திருக்கின்றோம். வரகநேரிய விமலா மேரி அவர்களின் தொகுப்பில் பல்வேறு மொழிகளில் 500 மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றவங்க குமாரி சச்சு. குணச்சித்திரம், நகைச்சுவை கதாநாயகி என பல கதாபாத்திரங்களில் தன்னோட நடிப்பு திறமையை கருப்பு வெள்ளை திரைப்படங்களில் தொடங்கி சின்ன திரை வரைக்குமே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திரைக்கலைஞ்சி நிகழ்ச்சியில தொடர்ந்து வரக்கூடிய பாடல் அவன் பித்தனா படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா இணைந்து பாடியிருக்காங்க. ஆர் பார்த்தசாரதி இசையில கண்ணதாசனுடைய வரிகள்ல

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வரகனேரி எஸ் விமலா மேரி அவர்களின் தொகுப்பில் இன்று நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் திரைக்களஞ்சியம். குமாரி சச்சு, சரஸ்வதி சுந்தரேஷன் அப்படின்ற தன்னோட பேரை சுருக்கமா சச்சு அப்படின்ற பேரா மாத்தி வச்சுக்கிட்டாங்க. 1967 வெளிவந்த நீரோட்டம் அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா அறிமுகமானவங்க. முதல் படத்திலேயே டி எஸ் பாலையாவோட நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தோன்றி நடிக்க தொடங்கி தமிழ் ரசிகர்கள் மனதில் நிலைச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் குமாரி சச்சு. இப்ப நாம திரைக்களஞ்சியத்துல வீர திருமகன் படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்க போறோம். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா பாடிய பாடல். 2020 கூட இந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கிறோம். 1000 ஆனாலும் கூட மறக்க முடியாது. பிரம்மாதமா ஆடிய சச்சு குமாரி, குமாரி சச்சு அவங்களுடைய நடனத்தையும் மறக்கவே முடியாது அப்படின்னு அவங்களுடைய தொகுப்புல எழுதியிருக்காங்க. அந்த பாடலோட நாமளும் இணைஞ்சு பயணிக்கலாம். திரைக்களஞ்சியம் எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும்

0: சில்லென்ற சாரல்,
1: கார்முகில் கூட்டங்கள்,
0: இதமான தென்றல்,
1: இனிமையான பாடல்கள் கேட்டு மகிழ
0: இரவு இசை இனிமை.
1: திருச்சி வானொலியில் தினந்தோறும் இரவு 8 மணிக்கு
2: ஒரு சந்தன காட்டுக்குள்ளே முழு சந்திரன் தாயிலே சிறு சிங்கார
0: 80-90களில் வந்த பாடல்கள் நேரலையில்
1: பங்கேற்க
0: 240-102-1
1: 246-102-1
0: மாவட்ட இணைப்பு எண் 0431
1: பண்பலை 102.1 நேயர்களுக்காக நேயர்களால்

திருச்சி எஃப்எம் ரெயின்போ ரூட் 2.1 936 கிலோஹெர்ட்ஸிலும் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியம் வரகனேரி எஸ் விமலா மேரி அவர்களின் தொகுப்பில். மோட்டார் சுந்தரம் பிள்ளை திரைப்படத்தில் ஜெயலலிதா, மணிமாலா, குமாரி, சச்சு இவங்க மூணு பேருமே நடனமாடி அசத்தி இருப்பாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசிலா, சூலமங்கலம், ராஜலட்சுமி இவங்கெல்லாம் சேர்ந்து பாடியிருக்கிறாங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கொத்தமங்கலம் சுப்பு வரிகளில் அந்த பாடலோடு இணைந்திருக்கலாம் திரைக்களஞ்சியம்.

0: நேரம் பிற்பகல் 2:50. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது திரைக்களஞ்சியம். பாமா விஜயம் 1967 வெளிவந்த இந்த திரைப்படத்துல குமாரி சச்சு இளம் வயதுல ஆடிய நடனம் மறக்க முடியுமா அப்படின்னு அவங்க தொகுப்புல எழுதியிருக்காங்க. வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, எல் ஆர் ஈஸ்வரி ஆகியோரின் குரல்களில்.
1: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

ரூபா 20 ரூபா விலைக்கு வாங்கினான்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திரைக்களஞ்சியம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். குமாரி சச்சு அவர்கள் 1953 பானுமதி அவர்கள் நடித்த ராணி படத்துல தன்னோட 10வது வயசுல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாயிருக்காங்க. அதுக்கு பிறகு 1960-70களில் நடிகர் திலகம், மக்கள் திலகம், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவங்களோட திரைப்படங்களில் அன்றைய திரையுலக நகைச்சுவை பிரபலங்களான நடிகர்கள் நாகேஷ், தேங்காய் சீனிவாசன், சோ, சுருளிராஜன், வெண்ணிராடை மூர்த்தி அப்படின்னு பல பேரோட நடிச்சிருக்கிறாங்க. திரைக்களஞ்சியம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் வரகநேரி எஸ் விமலாமேரி அவர்களின் தொகுப்பில்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சோம். திரைக்களஞ்சியம், இன்னைக்கு திரைக்களஞ்சியம் வரகனேரி எஸ் விமலாமேரி அவர்களின் தொகுப்பில் வளம் வந்தது. நேர்களை அடுத்ததா நாம கேட்டு ரசிக்க இருக்கிறோம் இசைத்தூர். நேரம் பிற்பகல் 3 மணி, கேட்கலாம் இனி
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்கும் பிரதமர் நாளை 3வது இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டிலும் பங்கேற்கிறார். தமது பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று அந்நாட்டு மன்னர் ஹரால்டு மற்றும் அந்நாட்டு பிரதமர் ஜோனஸ் ஹரையும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இந்தியா நார்வே வர்த்தக ஆராய்ச்சி உச்சிமாநாட்டிலும் அவர் உரையாற்றுகிறார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் 20 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதிதாக பதவியேற்றுள்ள கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இக்கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். சர்வதேச அருங்காட்சியகங்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கலாச்சார பரிவர்த்தனை, புரிந்துணர்வு, பரஸ்பர விருப்பங்கள் மேம்பாடு, ஒத்துழைப்பு, அமைதி உள்ளிட்டவற்றை மக்களிடையே கொண்டு செல்லும் கருவியாக திகழும் அருங்காட்சியகங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் மே 18 கொண்டாடப்படுகிறது. பிளவுபட்டுள்ள உலகை அருங்காட்சியகங்கள் இணைக்கின்றன என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இத்தினம் கொண்டாடப்படுகிறது. கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நெல்லை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 4 மணிக்கு.

0: 90.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 3:30 மேகக்கூட்டங்கள் குடையாக மாறிய இந்த வேளையில் இதமான பாடல்களோடும் இடையிடையே தகவல்களோடும் நேயர்களே உங்களின் எண்ண அலைகளோடும் இனி இசைந்தாடும் இசைத்தூரல் FM Rainbow 102.1 இணைந்திருங்கள் எங்களோடு, நாங்கள் உங்களோடு.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இலவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
1: 400 ஏக்கர் பசுமையான பண்ணை நிலங்களில் நேரடி பயிற்சியுடன் அனுபவ கல்வி வழங்கும் RVS வேளாண்மை கல்லூரி தஞ்சாவூர். விளையாட்டு, உடற்பயிற்சி கூடம், பேருந்து வசதி என முழுமையான வசதிகள். அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ச் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இசைத்தூரல். இசைத்தூரல்ல நேயர்கள் நம்ம நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நிறைய பேர் மின்னஞ்சல் வழியா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அந்த வரிசையில முதல் மின்னஞ்சல் வந்திருக்குது தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி அவர்களிடமிருந்து. இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம். வியாழக்கிழமை 12:10 ஒளிபரப்பான மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில மறுசுழற்சி பற்றி தோழிகளுடைய கருத்து சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய சமீனா மீரா மேடம் அவர்களுக்கு நன்றிகள். மதிய 3 மணிக்கு வந்த இசைத்தூரல் நிகழ்ச்சியில் தகவல்கள் நேயர்களின் வண்ணமடல்கள் என்று நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பான பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்களின் சங்கமும் இனிமையாக இருந்தது. 10:00 வந்த ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நேயர்களின் வாட்ஸ்அப் பாடல்கள் அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை வழங்கிய கோபால் சார் அவர்களுக்கும் திருச்சி வானொலிக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். 15 தேதி என்று வந்த வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் சொர்க்கத்தின் திறவுகோல் குடும்பம் அப்படின்ற தலைப்புல வழக்கறிஞர் எம் ஜெயமுருகன் ஐயா அவர்கள் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நிறைய தகவல்களை கூறியது சிறப்பு. மனம் விட்டு பேசுவோம், நிறை குறைகளை எடுத்துச் சொல்வோம், உண்மையான திறவுகோல் எது என்று நம் வாரிசுகளுக்கு எடுத்துச் சொல்வோம் என்று நிகழ்ச்சியை முடித்த கே கோகிலா மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். 16 தேதி சனிக்கிழமை என்று 87வது பிறந்தநாள் காணும் வானொலிக்கு குரல் பதிவு செய்து அனுப்பிய வாழ்த்து மடலை ஒளிபரப்பியதற்கு இயக்குநர் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அன்று அறிவிப்பாளர்கள் அனைவருக்குமே வணக்கம் மீண்டும் சொல்லியிருக்கிறாங்க. 87வது பிறந்தநாள் காணும் வானொலிக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களும் கூட. வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில வானொலியின் வசந்த காலம் அப்படின்ற தலைப்புல மேனாள் முதல்நிலை அறிவிப்பாளர் ரெங்கநாயகி மேடம் அவர்கள் வானொலியில தன்னுடைய அனுபவங்களையும் நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டது அந்த காலத்துக்கே போன ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. மேடம் அவர்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை நேர்காணல் செய்த விஜயலட்சுமி ராம்குமார் மேடம் அவர்களுக்கும் இயக்குநர் ஆர் வி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள்னு தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி இந்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க. இணைந்திருங்கள் நேயர்களை இதமான பாடல்களோடும் உங்களின் என்ன அலைகளோடும். இது இசைத்தூரல் எஃப் எம் ரெயின்போ 102.1.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மூன்று மணி 20 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சிக்கு அடுத்து வந்திருக்கக்கூடிய மின்னஞ்சல் 15 என்று அனுப்பியிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அவங்க, அதிகாலையில் 5 மணிக்கு சென்னை விவித் பாரதியிலிருந்து நமது பண்பலை வழியாக ஒளிபரப்பப்பட்ட தெய்வீக ராகங்களை பக்தி பரவசமடை செய்தது. அருமையான ஸ்லோகங்கள் என் மனதை நிறைக்கின்றது. வாழ்த்துக்கள். நமது பண்பலையில் யமுனா கல்யாணி ராகத்தில் அமைந்த கிருஷ்ணா நீ பேகனே அப்படின்ற பாடல் மங்கள இசையாக ஒழித்து எங்கள் இல்லத்தில் நல்ல அதிர்வலைகளை கொண்டு வந்தது. தொடர்ந்து மெய்யுணர்தல் அதிகாரத்திலிருந்து குரலோசை இசை வடிவில் ஒழிக்க கேட்டேன். காணி நிலம் வேண்டும் என்ற பாரதிப்பண் இனிமையாக இருந்தது. காளி மலரில் ஜான்சன் ஐயா அவர்கள் வழங்கிய காந்தி அஞ்சலியில் மகாத்மாவின் கருத்துக்கள் தனித்துவமாக இருந்தது. 1999 அமெரிக்காவின் டைம்ஸ் பத்திரிகை கடந்த 1000 வருடங்களில் முக்கியமான மனிதர்களில் நமது காந்திஜியை தேர்ந்தெடுத்தது நமக்கு பெரிய பெருமையான விஷயம்தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 17 என்று இதே ராகம் நிகழ்ச்சியை அழகிய குரலில் தொகுத்து வழங்கிய அப்பாஸ் கான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். புது பாடல்கள் கூட கேட்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. காதல் ஃபெயிலாக போச்சுடா பாடல் சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் ஜிவி பிரகாஷ் குரலில் செம்மையாக இருந்தது வைபலாம். வாழ்த்துக்கள் அப்பாஸ் கான். இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை அழகாக நெறிப்படுத்திய லோகநாதன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் மங்கப்பட்டி செல்லதுரை அவர்கள் கேட்ட மதுரையில் வாங்கி வந்த மரக்குதிரை பாடல் சூப்பராக இருந்தது. சகலகா வல்லவன் படத்திலிருந்து நிலா கைது பாடல் கேட்டு அப்படியே சொக்கி போயிட்டேன்னு சொல்லணும். ஜானகி மலேசியா வாசுதேவன் குரல்களில் சூப்பராக இருந்தது கேட்ட நீயே இருக்கு நன்றி. அதிகம் ஒழிக்காத இது போன்ற பாடல்களை தேடி கண்டுபிடிச்சு கேட்டால் கேட்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு வாழ்த்துக்கள் லோகநாதன் சொல்லி தன்னோட மின்னஞ்சலை முடிச்சிருக்கிறாங்க. குமரன் நகர்லேருந்து லக்ஷ்மி அவர்கள்

போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ் பவர்ஃபுல் கிஃப்ட் கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட் பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட் போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்குள்

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: சூப்பர் கூல் ஸ்டைல், சரதா சாடையோட சம்மர் ஃபுல்லா கூல்.
4: ஜில் ஜில் சம்மர் கூல் கூல் ஷாப்பிங், திருச்சி சாரதாஸ்.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். நேரம் 3:30. நிகழ்ச்சிகளை பற்றிய விமர்சனங்களை மின்னஞ்சல் வழியாக அடுக்கியிருக்கிறாங்க நேயர்கள். அடுத்து அணிவகுக்க இருக்கக்கூடியது கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி இவங்களுடைய மின்னஞ்சல். இது பண்பலைக்கு வணக்கம். அதாவது 15ஆம் தேதி என்று காலை 10 மணிக்கு பாடல்கள் அனைத்தும் கேட்டு மகிழ்ந்தோம். 11 மணிக்கு உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய நேயர்களுடைய குரல்களை கேட்க முடிந்தது. நண்பர்கள் கேட்ட பாடல்களும் வெகு சிறப்பு. மலை துளிகள் பொழிந்து கொண்ட நேரத்தில் இந்த பாடல்கள் கேட்டு புத்துணர்ச்சி பெற்றது போல உணர்ந்தோம். 12 மணிக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சி, மதுரை கீதம் நிகழ்ச்சி அனைத்தும் சிறப்பாக இருந்தது. சிறப்புடன் தொகுத்து வழங்கிய அன்பு நண்பர் அறிவிப்பாளர் நக்கீரன் அவர்களுக்கும் இயக்குநர் ஐயாவுக்கும் எங்களது நன்றிகள், பாராட்டுகள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து 15ஆம் தேதி என்று காலை மலர் இதயராகம் உங்களோடு நாங்கள் மங்கையர் உலகம் மதுரை கீதம் நிகழ்ச்சிகள் கேட்க நன்றாக இருந்தது. திருச்சி வானொலிக்கு 87வது ஆண்டு நாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற இந்த மின்னஞ்சலை நமக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அரியலூர்லிருந்து வாரியங்காவல் கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன் அவங்களை தொடர்ந்து அன்பு நிலையத்தாருக்கு எனது இனிய நண்பர்கள் வணக்கம் அப்படின்னு தொடங்கி ஒரு மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. கொள்ளிடத்திலிருந்து காமராஜ் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, 17ஆம் தேதி என்று சூரியகாந்தி, அதாவது நேற்று சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற மருமகள் தோல்வியின் சுமை அப்படின்ற இரு நாடகங்களை கேட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த நாடகங்களோட சாரத்தையும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நாடகத்தை எழுதியவங்களுக்கும் அதில் நடித்த கலைஞர்கள் அனைவருக்குமே எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க திருச்சிராப்பள்ளி கொள்ளிடம் காமராஜ் அவர்கள். அவங்களை தொடர்ந்து இயக்குநர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். என் வானொலி என் வாழ்க்கை. 1980களில் எங்கள் வீட்டில் மின்சாரம் இருந்தால் ஆச்சரியம், ஆனால் வீட்டு மூலையில் வானொலி பட்டி மட்டும் உயிரோடு இருக்கும். உலர் மின்கலம் போட்டு ஜன்னல் கம்பியில் மாட்டி நிகழ்ச்சிகளை கேட்பது தனி சுகமாக இருந்தது. அதுபோல நேற்று காலை 10 மணிக்கு மேல் எங்கள் பகுதியில் மின்தடை உலர் மின்கலமும் இல்லை. நம் நேயர்களின் பங்களிப்போடு வந்த நிகழ்வுகளை கேட்டு மகிழ முடியவில்லை. இருப்பினும் காலை 9 மணிக்கு மேனாள் முதுநிலை அறிவிப்பாளர் திருமதி ரங்கநாயகி அம்மா அவர்கள் பங்கேற்ற வசந்தலைப்பு நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்தோம். அந்த காலத்தின் நினைவுகளையும் 1939 வருடம் வானொலி துவக்கப்பட்ட நாள் ராஜாஜி அவர்கள் ஆற்றிய உரை மற்றும் பல எண்ணற்ற தகவல்களை அறிவிப்பாளர் திருமதி விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களோடு இணைந்து பயணித்து அந்த அருமையான நிகழ்வினை கேட்டு பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். பசுமை நிறைந்த நினைவுகளையும் பயணித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளையும் என் வானொலியோடு என் வாழ்க்கை பயணத்தையும் தொடரும் அன்னை வானொலியின் அன்பு நேயர் தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம் பொன்மலைப்பட்டியிலிருந்து இந்த ஒரு நெடிய மின்னஞ்சலை நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்திருங்கள் நேயர்களை இசைத்தூரல் எஃப்எம் ரெயின்போ 102.1.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்மோடு இசைந்து கொண்டிருக்கின்றது இசை தூரல். நேர்களே, அடுத்ததான் 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இன்னைக்கு கண்டுபிடி விளையாட இருக்கும். இந்த நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்களும் பங்கேற்கலாம். சுழி 431 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240 102.1 இந்த எண்ல அறிமுக நேர்களை, நீங்களும் 246 102.1 இந்த எண்ல அறிமுகமான நேர்களை நீங்களும் வாங்க. இடைக்கால ராகங்களோட இனிய வரவுல வர இருக்க 5 மணிக்கு பொன்மாலை இசைத்தூரல்ல இதமான பாடல்களோட நேயர்களோட என்ன அலைகளோடமும் நம்ம ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில 16ஆம் தேதி அன்னைக்கு மடல் மாணிக்கம் அவர்களின் வானொலி உதய நாள் தகவல் சிறப்பாக இருந்தது. வானொலியில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளால் மக்களுக்கு கிடைக்கும் பயன்களும் மத்திய அரசு திட்டங்கள் பற்றிய தகவல்களும் சிறப்பு அப்படின்ற இந்த மின்னஞ்சல தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து 17ஆம் தேதி இசைத்தூரல் நிகழ்ச்சியில அர்ச்சனா அவர்கள் வழங்கிய காலை மலரில் தங்கம் விலை நிலவரம் தகவலுக்கு முன் துபாயில் கிடைக்கும் தங்க முலாம் பூசப்பட்ட ஐஸ்கிரீம் தகவல் ஆச்சரியமாக இருந்தது அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க. வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன், மலர்விழி, தருண், சமிதா அவங்களை தொடர்ந்து திருச்சி பண்பலைக்கு வணக்கம். 16ஆம் தேதி என்று சனிக்கிழமை வசந்த அழைப்பு வானொலி வசந்த காலம் முதுநிலை அறிவிப்பாளர் எஸ் ரங்கநாயகி அம்மா அவர்கள் பங்கு பெற்றார்கள். அவர்கள் பணியாற்றிய வசந்த காலங்களை கூறினார்கள். நிகழ்ச்சியை கேட்டு தெரிந்து கொண்டோம். அவங்க நிகழ்ச்சியில நாங்களும் பங்கு பெற்றது ஞாபகத்துக்கு வந்தது. வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களை தொடர்ந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து ரங்கன், சுந்தரராஜன் இவங்களும் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி வானொலிக்கு 87ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா வாழ்த்துக்கள். அந்த நாளில் நிகழ்ச்சியை காலை முதல் இரவு வரை நாங்கள் தொடர்ந்து கேட்டோம், கேட்டுக்கொண்டே இருந்தோம். எதை பாராட்டுவது என்று எங்களுக்கே குழப்பமாக இருந்தது. திரைப்பட பாடல்களும் கேட்டு ரசித்தோம், அருமையாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் எனது வானொலி என் வாழ்க்கை அப்படின்ற பகுதியில் என்னோட வாய்ஸ் நோட்டும் இடம்பெற்றது. இது ஒரு பக்கம் பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. 17ஆம் தேதி என்று சூரியகாந்தி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நாடகங்களும் சிறப்பாக இருந்தது அப்படிங்கிற இந்த கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீரங்கம் எஸ் ரங்கன், சுந்தரராஜன் இணைந்திருங்கள். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இசைத்தூரல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 3:42 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறலோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பெட்டிகளில் பயணிக்க யூடி ஐடி அப்படின்ற இந்த யூனிக் டிசபிலிட்டி ஐடி இருக்கு இல்லையா, இந்த அட்டை மட்டுமே போதுமானதா இப்போ சொல்லி இருக்கிறாங்க. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இந்த பெட்டிகள் எல்லாம் பயணிக்கிறதுக்கு ரயில்வே வழங்கக்கூடிய சலுகை பாஸ் பெற்றவங்களுக்கு தான் அனுமதி இருந்துச்சு. புதிய விதிமுறையின் கீழே பாத்தீங்க அப்படின்னா, இந்த யூடி ஐடி அட்டை இருக்கிறவங்க அனைத்து மாற்றுத்திறனாளிகளுமே முன்பதிவு இல்லைனாலும் கூட பரவாயில்ல, இந்த சிறப்பு பெட்டிகள் இருக்கிற வசதிகளை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம சலுகை பாஸ் இருக்கிறவங்களுக்கு பழைய சலுகைகள் அப்படியே தொடரும். பாஸ் இல்லைனாலும் கூட சாதாரண டிக்கெட் எடுத்துட்டு இந்த அடையாள அட்டை இருந்தது அப்படின்னா நீங்க இதை வச்சு பயன்படுத்திக்கலாம். அதற்கான சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இந்த தகவலோட அடுத்ததான் நம்ம மின்னஞ்சலில் கருத்துக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, பண்பலைக்கு வணக்கம். 16 என்று வசந்த அழைப்பில் வானொலி வசந்த காலம் நிகழ்ச்சியில மேனாள் அறிவிப்பாளர் அவர்களின் உரையாடல் அப்போதைய காலகட்டத்து வானொலி நிகழ்ச்சிகள் எப்படி இருந்தது அப்படின்றத விளக்கியது. 17 என்று வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியில குறுக்கழுத்து போட்டி அருமையா சென்றது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு இரவு வந்த ஞாபகம் வருது நிகழ்ச்சியில இடம்பெற்ற பாடல்கள் சிறப்பா இருந்தது, அருமை, வாழ்த்துக்கள், பாராட்டுகள் அப்படின்னு சென்னையிலிருந்து அந்தோனிராஜ் அனுப்பியிருக்காங்க. பதினெட்டாம் தேதி, அதாவது இன்னைக்கு 6:30 வேளாண் தகவல்கள் நிகழ்ச்சியில ஆர் விஜயா அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களும் இணைந்து வழங்கிய மாடித்தோட்டம் பற்றிய தகவல்கள் நகைச்சுவையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது. நகர்ப்புற மாடி மக்கள் மாடித்தோட்டம் அமைக்க 50%

மானியத்தில் இடுபொருட்கள் பெற தமிழ்நாடு ஹார்டிகல்ச்சர் துறையில் பதிவு செஞ்சு பயன்பெறலாம் அப்படிங்கிற தகவல் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி. தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து இந்த மின்னஞ்சலை நம்மளோட பகிர்ந்திருக்கிறாங்க.

0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
4: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலை வாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை
7: வழங்கும்
6: கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: மூன்று மணி 52 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் கேட்டுக்கிட்டு இருக்கோம். துறையூர் மருவத்தூர்ல இருந்து அழகனாச்சியார் அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல்ல அழகிரிசாமியோட இருவர் கண்ட ஒரே கனவு கதைப்பகுதியின் முதல் பகுதியை கேட்டோம். கதைப்பகுதி கண்கலங்க வைத்தது. கதாபாத்திரங்கள் கண்முன்னே கொண்டு வந்தது போல இருந்தது. கதையினை வாசித்த திரு எஸ் ஜான்சன் அவர்களுக்கு நன்றி. அருமையிலும் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி துறையூர் மருவத்தூர் த அழகனாச்சியார் மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க. நேற்று காலை இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில பேசிய கிருஷ்ணவேணி அவர்கள் பெண்கள் நிதானம், பணிவு மற்றும் பொறுமை ஆகிய குணங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றத பாண்டிய மன்னனின் மனைவி மங்கையர்க்கரசியின் கதை மூலம் விளக்கியது சிறப்பாக இருந்தது. வாமா மின்னல் நிகழ்ச்சியில் கொசுக்களை ஒழிக்க சொன்ன ஆலோசனை எல்லாமே சூப்பரா இருந்தது. களத்திலிருந்து இல்லத்துக்கு நிகழ்ச்சியில கவிஞர் யுகபாரதியின் பாடல்கள் எழுதிய அனுபவங்களை கேட்டு மகிழ்ந்தோம். சூரியகாந்தி நிகழ்ச்சியில இரண்டு நாடகங்களும் நன்றாக இருந்தது. இரவு உழவர் உலகம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசிய திருச்சி போச்சம்படி ராமதுரை அவர்களின் ரோஜா மல்லிகை மலர் சாகுபடி பற்றிய உரையாடல் நன்றாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்ற இந்த மின்னஞ்சலோட இன்னைக்கு காலையில 6:30 மணிக்கு வேளாண் தகவல்கள் நிகழ்ச்சியில RBI அவர்களும் முருகானந்தம் தியாகராஜன் அவர்களும் இணைந்து வழங்கிய மாடித்தோட்டம் பற்றிய தகவல்கள் நகைச்சுவையாகவும் பயனுள்ளதாகவும் இருந்தது அப்படிங்கிற இந்த மின்னஞ்சலை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. திருச்சி திருவானைக்காவிலிருந்து மேலக்கொண்டையம்பேட்டை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம். இணைந்திருங்கள் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த நிகழ்ச்சியா வர இருக்குது வண்ண கோலங்கள். அதைத் தொடர்ந்து இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்கிறது பொன்மாலை. இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில கோடைக்கால பயிர் பராமரிப்பு அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்களின் நேர்முகம். இரவு 8 மணிக்கு இரவு இசை இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச விருப்ப பாடல்கள் 80-90களில் வெளிவந்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேரலையா. வர இருக்கும் நிகழ்ச்சிகளை

நிறைவு செய்ய வேண்டிய நேரம் இது. நேர்களை இன்னைக்கு இதமான பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய என்ன கருத்துக்களும் காற்றலைகள்ல உலா வந்தது. மீண்டும் நாளைக்கும் 3 மணிக்கு நம்ம இசைத்துறல் கேட்டு ரசிக்கலாம். நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை நீங்க எங்களோட பகிர்ந்துக்கோங்க. அதற்கான அஞ்சல் முகவரி இயக்குநர் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி 1. மின்னஞ்சல் வழியா உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்கான மின்னஞ்சல் முகவரி aartrichy@gmail.com. அடுத்ததா நாம கேட்டு ரசிக்க இருக்கோம் வண்ண கோலங்களில் இன்று கண்டுபிடி.

0: நேரம் மாலை 4 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அரசுமுறை பயணமாக வியட்நாம், தென்கொரியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டார். இவ்விரு நாடுகள் இடையிலான நட்புறவை விரிவுபடுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்குவதாக தமது சமூக வலைதளப்பதிவில் அவர் கூறியுள்ளார். மேலும் ராணுவ ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில்களை வலுப்படுத்துதல், கடல்சார் ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது ஆகியவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று கூறினார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். அஇஅதிமுகவின் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனது பதவி விலகல் கடிதத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கியுள்ளதாக கூறினார். வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை அஇஅதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த அவர், எந்தவொரு இயக்கத்திலும் இணையும் எண்ணம் தமக்கு இல்லை என்றார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சாலை வசதி, குடிநீர், மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை உள்ளிட்டவைகள் குறித்து அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க ஆட்சித்தலைவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நெல்லையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் 22ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகுமார் தெரிவித்துள்ளார். கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐ யில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோவ்.

0: 4:14:14 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு கண்டுபிடி, அவளை கண்டுபிடி.
1: நாம இப்ப கேட்க போற கேள்விக்கு பதில்களை கண்டுபிடிச்சாவே போதும் இல்லையா?
0: அதுக்கு எப்படி தெரியுமா பாடலாம்? கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன், கேட்ட கேள்விக்கு பதில கண்டுபிடிச்சேன் அப்படின்னு நம்ம பாடலாம்
1: அப்படின்னு பாட வேண்டியதுதான். அதாவது பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில வந்து ஆராய்ச்சியாளர்கள் எதையோ கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப எங்களை மாதிரி அல்ல, என்ன தெரியுமா, மீந்து போன சாப்பாட்டுல எதெல்லாம் புதுசா டிஷஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிட்டு இருப்போம்.
0: அநேகமா எனக்கு இன்னும் இந்த ஒரு வாரமா கொஞ்சம் மேகமூட்டமா இருக்கிறதுனால, வெயில் அதிகமா இருக்கிறதுனால இந்த ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சிருக்குமா அப்படின்னு தோணுது.
1: இல்லை, அதாவது என்னதான், அதான் நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அதை சொல்கிறோம்ல, மீது போனதில் இப்போ உப்புமா மீந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தோசைக்குள்ளே ஸ்டஃப்பாக வச்சு என்ன அதில் புதுசாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா அது அதே உப்புமாலாம் நம்ம எப்படி பஜ்ஜி சொல்லலாம், இல்லை போண்டா சொல்லலான்ற மாதிரி தான்.
0: இந்த நேரத்தில் என்ன திரும்ப பாட முடியும், இதெல்லாம் இந்த டெக்னிக்கெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியலையே.
1: இல்லை, ஏன்னா டேரெக்டாக யாரும் உப்புமா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: ஏன் இதை இந்த நேரத்தில் சொல்கிறேன்னா, 4 மணி ஆயிடுச்சு இல்லையா, அப்படி எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம், டீ அண்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்க. சரி, அவங்களுக்கு கொஞ்சம் சைடில் டிப்ஸ் கொடுப்போம் அப்படின்றதுனாலதான்.
0: டிப்ஸ்,
1: ஆமா டிப்ஸ்,
0: டிப்ஸ் வேற, இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது டிப்ஸ் வேற.
1: ஆமா, இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளை தாண்டி இப்ப நம்ம கேட்க போற கேள்விகளுக்கான பதில்களை நேர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, 4:31 என்ற முன்னிணைப்பினோடு 2:46:102 இந்த எண்களை தொட்டு வரலாம்.
0: அனைவரையும் வாழ்த்துக்களோடு வரவேற்று வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகின்றோம்.
1: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி,
0: அதிபதி

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: போத்தீசின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீசின் ஏப்ரல் மே தூல் பிளேஃபுல் ஷாப்பிங் சமக்கூல்.
6: உங்க பிள்ளைங்க அக்ரி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? தஞ்சாவூரில் 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணைப்புடன் செயல்படும் RVS வேளாண்மை கல்லூரி தான் உங்க பெஸ்ட் சாய்ஸ். அனுபவ மிக்க ஆசிரியர்கள், நவீன ஆய்வகங்கள், இயற்கை சூழலில் விடுதி வசதி. அட்மிஷன் ஓபன். தொடர்புக்கு 9942966606.
7: திருச்சி சாரதாஸ்
8: சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு பொன்னான வாய்ப்பு. உங்கள் எதிர்காலத்தை தொழில்நுட்ப கல்வியில் உயர்த்த விரும்புகிறீர்களா? அப்படியானால் பாலிடெக்னிக் கல்லூரி தான் சரியான தேர்வு. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர். செய்முறை பயிற்சியுடன் கூடிய கல்வி, கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் தனியார் முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு. இப்போதே சேருங்கள். இன்றைய சரியான முடிவு, நாளைய சிறந்த வாழ்க்கை. சுதர்சனா பாலிடெக்னிக் கல்லூரி, காளிப்பட்டி துறையூர்.
9: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
11: திருச்சி FM ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பு மாதிரி இன்னைக்கு வந்து இனி அழைப்பா தான் எல்லாமே இருக்கும் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா வெயில் காலத்துல வந்து நல்லா
12: குழுகுழுன்னு
11: எல்லாமே வசந்த காலத்துல வசந்த அழைப்புல நம்ம எல்லாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு கண்டுபிடி கண்டுபிடின்னு தான் வண்ண குளங்களை விளையாட போறோம்.
12: யார் அந்த நபர் அப்படின்றதுதான் கண்டுபிடிக்கணும். கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு 2 குறிப்புகள் தரும், அதை வச்சு வந்து விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க லைன் பிடிச்சு வரலாம். இல்ல இன்னொரு குறிப்புகள் கொடுத்தீங்கன்னா நாங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் கூட வரலாம். முதல் குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இவர் வந்து சினிமா துறையை சேர்ந்தவர், பிரபல கலை இயக்குனர் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பாளர். இவர் பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட கலை இயக்கத்திற்காக 4 முறை தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு.

0: யார் இந்த நபர்?
1: இதுதான் நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்.
0: ஆமா,
1: உங்களுக்காக இன்னொரு முறை அதை நாங்க சொல்றோம்.
0: இவர் வந்து பிரபல கலை இயக்குனர் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பாளர். சரிங்களா, நான்கு முறை கலை இயக்கத்திற்காக தேசிய விருதுகளை வாங்கியிருக்காரு. யார் இந்த நபர்?
1: இதுதான் உங்களுக்கான கேள்வி. கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா விடை தெரிஞ்சது அப்படின்னா சுழி 431 அப்படிங்கிற திருச்சியின் இனிப்பு எண்ணோட 240-102-1 மற்றும் 246-102-1 இந்த எண்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம், நம்பிக்கை. வசந்தன் கோவ்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: நான்கு மணி 20 நிமிடம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் இன்னைக்கு கண்டுபிடி
2: கண்டுபிடின்னு சொல்லியாச்சு. கேள்விகள் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கு பதில கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்றத இணைப்பில் வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இருந்தமா?
3: விஸ்வதாஸ் நகர்ல இருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா, ஏற்கனவே கேள்வி கேட்டிருந்தோம், நீங்க கவனிச்சிருந்தீங்களா இல்ல மீண்டும் ஒரு முறை சொல்லலாமா?
3: நீங்க கேட்டது கொஞ்சம் முடிஞ்ச அளவு முயற்சி பண்றேன்.
2: முடிஞ்ச அளவு முயற்சி பண்றீங்க. இவர் ஒரு ஆர்ட் டைரக்டர்னு சொல்லியாச்சு சரிங்களா. 4 தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க கலை இயக்கத்திற்காக, அதாவது பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷன். அதுக்காக 4 முறை தேசிய விருதுகள் வாங்கியிருக்காங்க. இன்னொரு க்ளூ கொடுக்கலாமா? என்னென்ன படத்துக்கெல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு தெரியுங்களா? லகான், தேவதாஸ், ஜோதா அக்பர், அந்த மாதிரி நிறைய ஃபேமஸான படங்களுக்கெல்லாம் வந்து இவர் செட்டு போட்டிருக்காரு. யார் இவர்? கண்டுபிடிக்க முடியுதா? இல்லையே, ஹிந்தி திரையுலகில் சொல்லியாச்சு இல்ல. ஆர்ட் டைரக்டர். இல்ல பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா முயற்சி பண்றீங்க. போதுமான வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஹிந்தி சைட்ல கொஞ்சம் யோசிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல சரிங்களா. இன்னும் நம்ம தமிழ்நாட்டு டைரக்டர்லயே சுத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானு. சரி பரவாயில்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சரிங்களா. நன்றி நன்றி நன்றிமா.
1: நல்லா முயற்சி பண்ணாங்க.
2: ஆமா,
1: நல்ல இரண்டு இயக்குநர்கள் பேரை கூட சொல்லிட்டு போயிருக்காங்க. முயற்சி பண்ணிருக்காங்க.
2: எனக்கு தெரிஞ்ச இயக்குநர்கள் இவங்க. இவங்களா இருந்தா ரொம்ப நல்லாதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி
1: நீங்க சொல்லும் போதே நமக்கு பிரமிப்பு ஏற்படுது. யாரா இருக்கும்
2: அப்படின்னு நம்ம இதுல பாத்தீங்கன்னாக்க, நம்ம தமிழ் திரையுலகில செட்டு பொருள்ல வந்து பெரிய ஆள் பாத்தீங்கன்னாக்க டி ராஜேந்திர அவர்கள் இல்லையா? 80-90 காலகட்டங்கள்ல நல்லா கலக்கிட்டு இருந்தாரு. நான் கேக்குற பாத்தீங்கன்னாக்க ஹிந்தி திரையுலகில அப்படின்னு சொல்லியாச்சு பாத்தீங்கன்னா, தேவதாஸ், லகான், ஜோதா அக்பர், இந்த படத்துங்களுக்கெல்லாம் பிரம்மாண்டமான செட்டு போட்டிருக்காரு. யார் இவரா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு தேடிட்டு சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பை நோடி 246-102-1 246-102-1 இந்த எங்களை தொட்டுவாங்க.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வணக்கோள்கள் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு கண்டுபிடி தான் விளையாடிட்டு இருக்கோம் வண்ணக்கோளங்கள்ல. அடுத்து நான் கேட்ட கேள்விக்கான பதில சொல்றதுக்கு யார் ரெடியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கிருதுமா?
1: ஹலோ மேடம் வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருது?
1: பல்லக்காட்டிலிருந்து ஞானாம்பாள் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் ஞானாம்பாள்.
1: அனைவருக்கும் எல்லா ரேடியோ ஸ்டேஷன் வந்து பிறந்த நாளோட வாழ்த்துக்கள் மேடம்.
0: ஓ, பிலேட்டட் விஷஸ் சொல்றீங்களா?
1: அன்னைக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன், எனக்கு லைன் கிடைக்கவே இல்லை மேடம்.
0: பரவாயில்ல, நம்மளுக்கு தினம் தினம் பிறந்த நாள் தான், அப்படி வச்சுக்க வேண்டிய
2: சமயத்துல 90வது ஆண்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம்.
0: ஆமா,
2: அதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க அது வரைக்கும் தாராளமா நீங்க எந்த நாள் வேணாலும் நம்ம வானொலிக்கு பிறந்த நாள் சொல்லிக்கிட்டே இருக்கலாமா?
1: அது சரிங்க மேடம், எனக்கு வானொலிக்கு
0: உங்களுக்கு வானொலிக்குமான உறவு பாலம் அப்படின்றது பிரிக்க முடியாதது.
1: ஆமா மேடம், எனக்கு சின்ன பிள்ளைல ஒரு குட்டி கதை சொல்றேன் மேடம்.
0: கதை சொல்றீங்களா?
1: நானும் எங்க அண்ணன் ரேடியோ போட்டு டான்ஸ் ஆடுவோம்.
0: மகிழ்ச்சிமா.
1: அப்ப எங்க அண்ணன் கேப்பேன், சின்ன சின்ன மனுஷங்களா இருப்பாங்களா நான் உள்ளுக்க அப்படின்னு கேப்பேங்க மேடம்.
0: அது நீங்க இல்ல, சின்ன வயசுல எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். இது கதை சொல்லும் நேரம் ஆகிவிட்டது, அதனால இப்ப நம்ம விளையாடுற நேரத்துக்கு வந்துடலாம். சரிங்களா? சரி, நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் இல்லீங்களா, இவர் வந்து ஒரு பிரபல கலை இயக்குனர், தயாரிப்பு வடிவமைப்பாளர், ஹிந்தி திரையுலகில பிரம்மாண்டமான அரங்குகளை கலை வடிவங்களை உருவாக்குறதுல ரொம்பவே புகழ் பெற்றவர். 4 முறை தேசிய விருதுகள் அந்த பெஸ்ட் ஆர்ட் டைரக்ஷனுக்காக வாங்கியிருக்காரு. யார் அவர் அப்படின்றத கேட்டிருந்தேன். உங்களுக்கு யாராவது தெரியுதுங்களா?
1: ராஜ்குமார்
0: அப்படின்றீங்களா? ராஜ் கபூர் மாதிரி ராஜ்குமார். பரவாயில்ல, கொஞ்சம் யோசிக்க முடியல.
3: புரியலங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த்.

0: ரத்தன் கோ.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: போத்தீஸின் ஏப்ரல் மே தூள் கிஃப்ட் அல்லுங்க. பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூள், பிளேஃபுல் ஷாப்பிங், சமகூல்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நம்ம நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வண்ணகோலங்கள் கேட்டிருக்கோம். கண்டுபிடி வந்து புதுசு புதுசா வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. யார் அந்த ஆர்ட் டைரக்டா இருப்பாங்க அப்படின்னு அவங்க பார்வையில இவங்களா இருக்கலாமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வந்து சரியான பதில சொல்றாங்களா, 4 முறை தேசிய விருது யார் வாங்கியிருப்பா அந்த ஆர்ட் டைரக்ஷனுக்காக அப்படின்னு யோசிச்சாவே வந்துடும். யார் என்ன சொல்றாங்க பாக்கலாம். வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
3: அனைவருக்கும் அன்புடன் இனிமையான மாலை வணக்கம்மா. நான் திருச்சி சந்தனி அப்புறம் ஆல்பர்ட் பேசுறேன். பிரியா வைரமணி அவர்களுக்கும் அதிபதி அவர்களுக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்லுங்க, என்ன உமா போண்டா சிட்டா சுட்டுறீங்களா?
3: சந்திரகாந்த் தேசாய்.
0: நிதின் சந்திரகாந்த் தேசாய், சிறப்பு. எப்படி வலவீசி தேடினீங்களா?
3: ஆமா,
4: கண்டுபிடிக்க உதவியா இருந்த அந்த ஒரு அவர்
0: நபர் யார் நாங்க கேட்ட நபர் நீங்க கேக்குற நபர் வேற.
4: எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு
0: அந்த நபர் சீக்கிரட் நீங்க வந்து ஆன்சர் தானே கேட்டீங்க, இதெல்லாமா கேட்டீங்க அப்படிதானே?
4: இருந்தாலும் பரவாயில்ல, சரியான பதில சொல்லிருக்கீங்க. பாராட்டு
3: வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. வாழ்த்து.
0: அதாவது நம்ம தமிழ் திரையுலகில் கேட்டாங்களே அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்ட் டைரக்டர்னா ரொம்ப வந்து ஃபேமஸ் வந்து தோட்டாதாரணி அவர்கள், சாபு சீரியல், பி கிருஷ்ணமூர்த்தி இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அந்த இம்சை அரசன் 23 புலிகேசி வந்து பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அதுக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு. தோட்டாதாரணி அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நாயகன், சந்திரமுகி, சிவாஜி இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் செட்டு போட்டிருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், நம்ம தமிழ்லையும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க வந்து ஹிந்தி பக்கமா கேட்டீங்க, அதனால நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்து வந்து கேள்வி பாத்தீங்கன்னாக்கா எந்த இடம் அப்படின்றதான் கொடுக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு கண்டுபிடிக்கணும். நேரில் கேட்டு எழுந்திருக்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது வண்ண கோளங்கள்.
5: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: 4:37 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம் வண்ண கோலங்கள்ல. இன்னைக்கு கண்டுபிடி
1: அடுத்து பாத்தீங்கன்னா, இது எந்த இடம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னதான் நம்ம சொல்லியிருந்தோம். குறிப்புகள் வந்து இப்ப நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா. இது இத்தாலியோட ரோம் நகரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பழங்கால நீள்வட்ட திறந்த வெளி அரங்கம் சரிங்களா. கிளாடியேட்டர் இந்த மாதிரி படங்கள் பார்த்திருந்தவங்களுக்கு இது ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா உலகோட மிகப்பெரிய ஆம்பி தியேட்டராக ரோமோட மிக முக்கிய சுற்றுலா தலமா விளங்குது. அது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு கிளாடியேட்டர் படம் பார்த்தவங்கலாம் நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. ஆமா, இன்னும் ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னாக்க பாத்தீங்கன்னாக்க, இதோட கட்டுமான பொருட்கள் பாத்தீங்கன்னாக்க, மரம், சுண்ணாம்புக்கள், எரிமலை பாறை ஓடுகள், பளிங்கு, நீர், இப்படி பல அடங்கும். இது எல்லாமே ரொம்பவே கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டிடத்தோட கீழ்ப்பகுதியில பாத்தீங்கன்னாக்க கனமான பொருட்கள் பயன்படுத்தி இது கிரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. எந்த இடமா இருக்கும், அதாவது 70-80களுக்கு இடைப்பட்ட காலத்துல ரோமானிய பேரரசுகளால கட்டப்பட்ட இந்த இடம்தான். ரொம்ப முக்கியமான குறிப்பு பாத்தீங்கன்னா கிளாடியேட்டர் அப்படின்னு தான் இதை வந்து சொல்லணும். அதாவது முக்கியமா சண்டைகள்லாம் போடுவாங்கல்ல, சண்டைகள் வந்து மனிதர்களுக்கும் மட்டும் இல்ல, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான சண்டைகள் கூட அங்க நடந்திருக்கான். இதையெல்லாம் வந்து அப்படியே வேடிக்கை பாக்குறதுக்காக வருவாங்க.
0: இதெல்லாம் இந்த குறிப்புகள்லாம் வச்சு நீங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து சுழி 4-3-1 அப்படிங்கிற திருச்சி நினைப்பு என்னோட 240-102-1 இந்த எண்ல அறிமுக நேயர்களே நீங்க வாங்க. 246-102-1 இந்த எண்ல அறிமுகமான நேயர்களே நீங்க வாங்க, இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள்.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
5: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.

0: ஜில்ஜில் சம்மா கோல் கோல் ஷாப்பிங் திருச்சி சாரதாஸ்
1: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: வணக்கங்கள், கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்து வந்து நான் இந்த கேள்விக்கான நான் பதில கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு நேர் வந்திருக்காங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னு காத்திருந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, இணைப்புல இருக்கீங்க?
3: இனிய மாலை வணக்கம்.
2: யார் இங்க இருந்தீங்க ஐயா?
3: திருச்சி கருமண்டபம் மேலாயுதம் திரவிய மலை.
2: சொல்லுங்க ஐயா, இது எந்த அரங்கமா இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நாங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, இது இடம் எங்க, இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்றதுக்கான குறிப்புகள் எல்லாம் கொடுத்திருந்தோம். நீங்க அதை கவனிச்சு கேட்டீங்களா இல்ல? இப்பதான் இணைப்ப புடிச்சு ஒரு நாள் கேக்கலையா? எந்த இடமா இருக்கும்?
3: ரோம் நகரம்.
2: பாத்தீங்களா, அந்த அந்த பேர் என்ன, அந்த அரங்கத்துக்கு பேர் என்னன்னு தான் நான் கேட்டேன். ரோம் நகரம் நான் சொல்லிட்டேனே. அந்த அரங்கத்துக்கு பெயர் என்னன்றது தான் நான் கேட்டிருந்தேன். பரவாயில்ல, நம்ம அடுத்த நேரங்களுக்கு வந்து வழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து வழி விட்டுட்டு போயிட்டாரு. அதாவது ரோம பேரரசரோட காலத்துல பாத்தீங்கன்னா கிளாடியேட்டர்னு சொன்னாரு பாத்தீங்களா, அப்படின்னா சண்டை, மிருக வேட்டைகள், பொது நிகழ்ச்சிகள், வாள் சண்டை அதெல்லாம் அங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாத்துக்கோங்க,
4: அவங்க கிட்டத்தட்ட பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா அந்த இடம் எந்த இடம்,
2: அந்த இடம் எந்த இடம்,
4: அத சொல்றதுதான்
2: எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடம்.
4: ஆமாங்க, வீடு இருக்குன்றது, வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்தோட பேரை சொல்லணும்ல, அதுதான் முக்கியம். இதை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க இனிப்புல வாங்க. சுழி 4-3-1 அப்படிங்கிற இனிப்பு என்னோட 240-102-1, 246-102-1, இந்த ரெண்டு எண்கள் உங்களுக்காக காத்திருக்குது.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள்.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான்கு மணி 46 நிமிஷம் ஆயிட்டு நேர்கள் கேட்டிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கண்டுபிடிதான் விளையாடிட்டு இருக்கோம் நிகழ்ச்சியில். நம்முடைய இணை கூடிய அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார்
4: பேசுறேன்?
3: நல்லதுங்க ஐயா, உங்க வானொலியோட ஒளி அளவை குறைச்சு வச்சுக்கோங்க. இல்ல
4: கொஞ்சம் பொன்மலைப்பட்டி தவமலை செல்வராஜ் பேசுறேங்க.
3: நல்லதுங்கய்யா.
4: தவமலை பெயர் குலோகியம்
3: சிறப்புங்கய்யா. அதாவது நீங்களும் இப்ப சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு க்ளூ குடுக்கலாம்னு பார்த்தேன். ஜீன்ஸ் திரைப்படத்துல வரக்கூடிய அதிசயம், அந்த பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்ட அதிசயம், அந்த பாடல்ல வருங்க அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தேன். நீங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க வேணாம், நானே பதில் சொல்றேன்னு சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள் ஐயா.
4: மிக்க நன்றி மேடம்,
0: உங்களுக்கு பாராட்டுகள். ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க.
3: ஆமா, கொலோசியம் அப்படின்றதுதான் அதற்கான பதில்.
0: 4:47 ஆயிடுச்சு. ஆனா இன்னும் நேயர்கள் வந்து இன்னும் குறிப்புகள் கொடுத்தாலும் நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அசராம முயற்சி பண்ணுவாங்க. ஆமா,
3: அடுத்து பாத்தீங்கன்னாக்க நிகழ்வு பத்தி தான் நம்ம வந்து சொல்ல போறோம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இதுவும் எந்த இடத்துல நடைபெற்ற நிகழ்வு அப்படின்றத நீங்க சொல்லணும். அதாவது கடலுக்கு அடியில, சரிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 220 பேரோட முயற்சியால கடலுக்கடியில தேசிய கொடிய வந்து அங்க வந்து அது மாதிரி தேசிய கொடிய வந்து பிடிச்சிட்டு சாதனை புரிஞ்சிருக்காங்க. அது வந்து புதிய கின்னஸ் சாதனையா இடம்பெற்றிருக்கு. அது எப்ப நினைக்கிறீங்க? இப்போ ரீசெண்டா,
0: இப்போ
3: இந்த மாசம், இந்த மாச தொடக்கத்துல May 2 அந்த இடம் எந்த இடம் அப்படின்றதுதான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும்.
0: அதுதான் உங்களுக்கான
3: நம்ம நாட்டோட தேசிய கொடிய 220 வீரர்கள் அப்படி வச்சுக்கலாம். அவங்க வந்து கடலுக்கடியில வந்து பிடிச்சு வந்து சாதனை
0: பெரிய சாதனை.
3: ஆமா, நிச்சயமா அது பெரிய சாதனை தான் சொல்லணும். அது இப்ப லேட்டஸ்டா நடந்த நிகழ்வு. இது எங்க நடந்தது அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பதில்களை எங்களுக்கு நேரலையில வந்து நீங்க உங்க குரல்லையே நீங்க சொல்லலாம். அதுக்கான ஒரு அழகான வாய்ப்பு, அவங்கள வாழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லி 4:31 அப்படிங்கிற இணைப்பு என்னோட 240 102 1. அது மட்டும் இல்லாம இன்னொரு எண்ணு இருக்கு, 246 102 1.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: போத்தீஸின் ஏப்ரல் மே தூல் கிஃப்ட் அல்லுங்க, பவர்ஃபுல் ஹிட்ஸ் கேட்ஸ், பவர்ஃபுல் கிஃப்ட்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸோட கிஃப்ட், பேரண்ட்ஸுக்கு ஷாப்பிங்கோட கிஃப்ட். போத்தீஸின் ஏப்ரல் மே தூல், பிளேஃபுல் ஷாப்பிங், சமக்கூல்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
6: நியூ லட்சுமி.

0: ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
1: திருச்சி சாரதாஸ்.
2: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
3: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
2: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: கிட்டத்தட்ட வண்ணக்கோளங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டுபிடியோட நிறைவு நேயர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் பிரியா வைரமணி அம்மாவுக்கு. வணக்கம், எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
5: அனைவரும் நலமா இருக்கோங்க. யார் எங்க இருந்துங்கய்யா?
6: நான் பி தாமஸ், லூப்ரா பிளைண்ட் ரூம் ஏர்போர்ட்மா.
5: மகிழ்ச்சிங்கய்யா, பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது பிரியா வைரமணி வணக்கம் சொல்லும்போது மேக்ஸிமம் ஒரு 2 மாசம் ஒரு சொன்னாலும் ஜனங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் ஒரு 30 பேர் குரல் ஞாபகம் இருக்கு, பேரும் தெரிய மாட்டேங்குது.
7: அதுவே பெரிய விஷயம்.
5: நன்றிங்க ஐயா, எல்லாரும் பேரும் தெரிஞ்சு
6: மேல குரல் வச்சிருக்கோம்.
5: சிறப்பு சிறப்புங்க ஐயா. சரி, இதற்கான பதில சொல்லிடுறீங்களா?
6: அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுல வந்து ராதா நகர்.
5: சிறப்புங்க ஐயா,
7: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: பாருங்க, அட்டகாசமா பதில கண்டுபிடிச்சிட்டாரு. நிறைவு நேரம் வந்து
7: நிச்சயமாங்க.
5: அதாவது ஸ்கூபா டைவர்ஸ் வந்து 200க்கு மேற்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கடலுக்கடியில ஒருங்கிணைந்து இந்த மாதிரி நம்மளோட தேசிய கொடியை வந்து வெற்றிகரமா காட்சிப்படுத்திருக்காங்க. அதற்கான கின்னஸ் சாதனையிலையும் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது எதுக்கு செய்யறாங்க அப்படின்னாக்க, கடல்வாழ் உயிரினங்கள் இயற்கை அழகிற்கு புகழ்பெற்ற அந்தமான் லட்சத்தீவு போன்ற பகுதிகளில் இந்திய அரசு நீருக்கடியில மேற்கொள்ளக்கூடிய இத்தகைய சாகச சுற்றுலாவை சர்வதேச அளவில் பிரபலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் இதை செஞ்சிருக்காங்க.
7: நிச்சயமா இந்த நேரத்துல அவங்களையும் நம்ம நேயர்களையும் பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்களை அவங்க வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு செய்யறாங்க. நம்ம நேயர்கள் எல்லாருமே நம்ம பண்பலைக்கு பலமா இருக்கிறாங்க.
5: நிச்சயமா
7: எல்லாரும் நிகழ்ச்சியிலையும் பங்கெடுத்துக்கிட்டு விமர்சனங்கள் அனுப்பி எந்த அளவுக்கு நம்ம கூட சேர்ந்து பலப்படுத்த முடியுமோ, நம்ம கூட சேர்ந்து பயணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலயே எல்லாருக்குமே மீண்டும் ஒரு முறை நம்ம
5: பாராட்டுகளை
7: தெரிவிச்சுக்கலாம். நம்ம திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை நீங்களும் தாராளமா எங்களோட பகிர்ந்துக்கலாம் நேயர்களே. அதற்கான அஞ்சல் முகவரி
5: இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1.
7: அதே மாதிரி மின்னஞ்சல் வழியாவும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.
5: @trichy@gmail.com.
7: சிறப்பு, ரெண்டு முகவரியுமே சிறப்பா சொல்லிட்டீங்க. அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் வந்து அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு வர காத்து இருக்குது நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1ல. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இடைக்கால ராகங்களின் இனிய வரவில் வர இருக்குது பொன்மாலை. மாலை 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 உணவே மருந்து வழங்குகிறார் திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள். 6:30 மாநில செய்திகள், 7:00 நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.1ல் உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில இதுல எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்ற கல்லூரி மாணவர் ஐ பாலகணபதி அவர்கள் பங்கேற்புல வர இருக்குதுங்க. நேர்களே, உங்களுடைய நினைவிற்கு இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில கோடைகால பயிர் பராமரிப்பு அரியலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள் நேர்முகம்.
5: அது மட்டுமில்ல, இன்னைக்கு 8:00 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல 80-90களின் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இரவு இசை இனிமையில் அதற்கு நேர்கள் பங்கேற்க சொல்லி 4-3-1 என்ற முன்னிணைப்பை நோடி 246-102-1
7: இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நேயர்களே உங்களுக்கு பிடித்த விருப்ப பாடல்களை, அதாவது கருப்பு வெள்ளை கானங்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம் காற்றலைகள்ல நம்ம பண்பலை 102.1.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் அதிரடி தள்ளுபடி
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் மாலை 5 மணி. கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலகளாவிய சுகாதார சமத்துவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா அதிக கவனம் செலுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்றுள்ள அவர், செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பொது சுகாதார கண்டுபிடிப்புகள் காசநோய் ஒழிப்பிற்கான இந்தியாவின் தொடர் முயற்சிகளை எடுத்துரைத்ததாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இக்கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தொழில்துறை வளர்ச்சியில் இக்கூட்டமைப்பின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். தமிழ்நாடு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், அரங்கின் உள்கட்டமைப்புகள், விடுதி, விளையாட்டு வீரர்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பசுமை வீடு, தொழில் கடன், இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 299 மனுக்களை ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி பெற்றுக் கொண்டதோடு மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி பள்ளி மாணாக்கர் கோரிக்கை மனுக்களை ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜிடம் வழங்கினர். ராமநாதபுரம் மதுரை 4 வழிச்சாலையில் டாடா ஏசி வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பலத்த காயமடைந்த 20 பேர் மதுரை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து பரமக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஹாம்பர்கில் நடைபெறும் ஏடிபி டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் தகுதிச் சுற்று இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை பிரேசிலின் பெர்னாண்டோ அமெரிக்காவின் ரேயான் இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

மீண்டும் பூங்காற்றில் தேடி வரும் நினைவுகள், மௌனமான இதயத்தை கொள்ளை கொள்ளும் இனிசை கீதங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

இளைப்பாருமினிய மாலை வேளையில் உங்கள் மனம் மிரடி கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப் ரெயின்போ 102.1. காற்றோடு கலந்து வரும் உன் நினைவுச் சாரலில் நனைகின்றேன் நானும் நாளும்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். இதய கோயில் திரைப்படத்திலிருந்து.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.

0: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: இளைப்பாரம்பரிய மாலை வேளையில் உங்கள் மனம் மறடி கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஒரு மெல்லிய நெருக்கம் சத்தமில்லா பூகம்பம் போல மனதில் பரவிவிடும்.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் கேட்டீர்கள். புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காற்றளிகளில் கவிதை தென்றலாய். இது பொன்மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. உன் இதய துடிப்போடு என் பெயரும் கலந்திட நம் காதலும் அழகாக மலர்ந்தது.

கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகுடி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. காற்றலைகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.

0: ஒன்றில்
1: மொத்த கவலைகளும் கலைந்து போகின்றது, உன் நினைவு தென்றலாய் தீண்ட.

கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்க ஊரு ராசாத்தி. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா. நேர்களை இன்று மாலை 6:15 நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் உணவே மருந்து திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள் தரும் நல்ல ஆலோசனைகள் கேட்டு பயன்பெறலாம். 5:40 நேர்கள் கேட்டு நினைந்திருப்பது காற்றொலைகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை.

காற்றலைகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீ இருந்தாலும் இல்லை என்றாலும் என் காதல் உனக்காகவே வாழும்.

0: கேட்டு பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாத்தியார் வீட்டுப்பிள்ளை. பாடலுக்கு இசை இளையராஜா, பாடலுக்கு வரிகள் முத்துலிங்கம், பாடியவர்கள் SP பாலசுப்ரமணியம், கே சித்ரா.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: कानूनी सहायता टेलीलॉ के ऐप वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: காற்றலிகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நீ கவனிக்காமலே கடந்து செல்வதால் உன் மீது காதலும் வளர்கிறது.

0: கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். இளையராஜாவின் இசையமைப்பில் மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திற்காக. இளந்தென்றலில் இதமான கானங்களாய் வளம் வந்தது பொன் மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கு. நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்
1: வணக்கம் திருச்சிராப்பள்ளி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்ஸ்ரீ.

ஸ்ரீ துரைசாமி. கிழக்கு மண்டல வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. வேளாண் துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்துவது, விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவது, மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது குறித்து ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்படவுள்ளன. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 620 அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சென்னை மாநகராட்சியில் 383 உணவகங்களும், இதர மாநகராட்சிகள் நகராட்சிகளில் செயல்படும் 237 உணவகங்களும் மறுசீரமைக்கப்படவுள்ளன. இதற்கான செலவினங்களை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு மானிய திட்டங்களை பெற அனைத்து விவசாயிகளும் தனித்துவ அடையாள அட்டை எண் பெறுவது அவசியம் என்று மாவட்ட வேளாண்துறை இணை இயக்குநர் திரு சுந்தரம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வேளாண் பெருமக்கள் தங்கள் கிராமங்களில் நடத்தப்படும் சிறப்பு முகாம்களில் ஆதார் எண், தொலைபேசி எண், நிலப்பட்டா, சர்வே எண்ணுடன் பதிவு செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 515 மனுக்கள் மீது உரிய தீர்வு காணுமாறு ஆட்சித்தலைவர் திரு சி வி ஆதித்ய செந்தில்குமார் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் ஏரியில் 5 டன் அளவிற்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரிவான விசாரணை நடத்தி பாதிப்பை ஏற்படுத்திய மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இன்று உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோவை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, பெரம்பலூர், கரூர், நாமக்கல், தென்காசி, திருச்சி, கள்ளக்குறிச்சி, விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கொடைக்கானல் மலைப்பகுதியில் சுமார் 1 மணி நேரமாக பெய்த கனமழையையும் பொருட்படுத்தாமல் நட்சத்திர ஏரியில் சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். ஜெனீவாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வெனஸ் இணை முன்னேறியுள்ளது. இந்த இணை இன்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் மெக்சிகோவின் மிகில் ஏஞ்சல் இங்கிலாந்தின் மார்க்கஸ் இணையை 6-2, 6-4 என்ற செட்களில் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

உலகத்திலேயே மிகவும் மலிவான பொருளும் மிக விலை உயர்ந்த பொருளும் அன்பு ஒன்றுதான். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா மின்தடை பற்றிய அறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தாப்பேட்டை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பிள்ளாதுரை, மேட்டுப்பாளையம், தேவானூர், ஆராய்ச்சி, வளையடுப்பு, பெத்தம்பாறை, மகாதேவி, ஜம்புமடை, கரிகாலி, காரக்குடி, ஆங்கியம், முருகரை, பெருகனூர், கலிங்கப்பட்டி, வாலசிராமணி, கஞ்சம்பட்டி, வெள்ளாளப்பட்டி, தேவனூர் புதூர், மாணிக்கபுரம், கோணப்பம்பட்டி, ஆண்டிப்பட்டி, முத்துராஜபாளையம், லட்சுமணபுரம், பிள்ளாபாளையம், கண்ணனூர், பேரூர், உள்ளூர் மங்கலம், ஜம்புநாதபுரம், திருத்தலையூர், ஆதனூர், அதனை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல கந்தரக்கோட்டை ஒன்றியத்திலிருந்து மின் விநியோகம் பெறக்கூடிய பகுதிகளில் மங்களாகோவில், மின்னத்தூர், கணபதிபுரம், பெருங்கலூர், தொண்டைமான், ஊரணி, வாராப்பூர், அண்டக்குளம், மணவிடுதி, சோத்துப்பாளை, சொக்கநாதப்பட்டி, மந்தான்குடி, காட்டுநாவல், மட்டையன்பட்டி, மங்களத்துப்பட்டி, அக்கட்சிப்பட்டி, வளவம்பட்டி, கல்லாக்கோட்டை, சங்கம்விடுதி, மாட்டாங்காள், வேப்பன்பட்டி, சிவந்தான்பட்டி, வீரடிப்பட்டி, நம்புரான்பட்டி, மோகனூர், பகட்டுவான்பட்டி, பல்லவராயன்பட்டி, அரவம்பட்டி, மங்கனூர், வடுகப்பட்டி, பி சாத்தனூர், துருசுப்பட்டி, மெய்க்குடிப்பட்டி, ஆந்தியடிப்பட்டி, வெள்ளாள விடுதி, சுந்தம்பட்டி ஆகிய பகுதிகளில் நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

0: சத்தான உணவு நம்ம ஆரோக்கியத்தோட அடிப்படைங்க. உணவுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரமோ ஆரோக்கியம் அவ்வளவு மேம்படுங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல்ல ஆலோசனைகளை தர இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.
1: இந்த காலகட்டத்துல நம்ம ஒரு அவசரமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் போது நிறைய உணவு மாற்றங்கள் ஏற்படுது, நிறைய உடல் மாற்றங்கள் ஏற்படுது. அதுவும் குறிப்பா பெண்கள் நலன்ல நிறைய பெண்களுக்கு நம்ம மருத்துவமனையில பாக்குறோம். PCOS வந்தவங்க, உடல் எதை அதிகமாகி வந்தவங்க, இரெகுலர் பீரியட்ஸ்னால அவதிக்குள்ளாகிறவங்க, ஹேர் லாஸ்னால, அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு ஃபேஸில் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ஹேர்னால ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே பயன்தரக்கூடிய நம்ம உடல்ல இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸை சரி பண்ணுற மாதிரியான பெண்கள் நலனில் சிறந்த உணவுன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் சேர்ந்த வெந்தய கஞ்சி, அதுக்கடுத்து உளுந்தங்கஞ்சி, இந்த இரண்டுமே வந்து வாரத்தில் மினிமம் ஒரு 2 நாளாவது எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஜென்ரலாகவே உளுந்தங்கஞ்சி வீட்டில் வந்து எடுத்திருப்போம், அதே மாதிரியே வெந்தயத்தையும் நீங்கள் வெந்தய கஞ்சியை எடுக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குதுங்க. யாருக்கெல்லாம் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கோ இந்த 2 கஞ்சியுமே எடுக்கும்போது உடலில் நல்லாவே அந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வெயிட் அதிகமாகி உடல் எடை ரொம்ப அதிகமாக இருந்து ஒரு சில பெண்கள் வந்து தங்களோட அன்றாட வாழ்வியல் நிகழ்வுகளை செய்ய முடியாத அளவுக்கு தொந்தரவு இருக்கும். அந்த மாதிரி உடல் எடை ரொம்ப அதிகமானவங்கள்லாம் உங்களோட தினசரி உணவுல இந்த வெந்தயத்தையும் இந்த உளுந்தையும் சேர்ந்த கஞ்சி வகைகள் தைரியமா நீங்க பயன்படுத்தலாம். இதை ரெடிமேட் கஞ்சியை எடுத்துக்காம நீங்க வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த கஞ்சி வடிவமா எடுக்கும்போது நல்லாவே உடல் எடை குறையிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இரெகுலர் பீரியட்ஸ் வந்தவங்க உங்களோட ஒவ்வொரு சைக்கிள்லையுமே தாராளமா நீங்க இந்த வெந்தய கஞ்சி உளுந்த கஞ்சியை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. PCOSனால ஏகப்பட்ட பெண்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் பாதிப்பு வருது. அவங்க எல்லாமே தங்களோட டயட்ல கண்டிப்பா இது இருக்கணும். நம்ம வந்து எந்த மாதிரியான உணவு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம உடல் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். அது மாதிரி தான் இந்த உணவுகளை நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இந்த PCOSனால பெண்கள்ல திருமணம் ஆன பின்னாடி இந்த குழந்தையின்மை பிரச்சனை எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க எல்லாமே நீங்க பியூபர்ட்டி அட்டன் பண்ண பின்னாடி உங்களோட உடல் நலன்ல ஒவ்வொரு முறையுமே கவனம் செலுத்தினாலே இந்த தொந்தரவுலேருந்து மீண்டு வர முடியுங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்டிலிட்டினால பாதிக்கப்பட்ட பெண்களோட மனநிலையை வந்து ஒரு டாக்டர் என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பெண் திருமணமாகி 1 வருடம் முடிக்க அவங்க வீட்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க, 1 வருடம் 1.5 வருடம் அப்படியே வருடங்கள் ஆக ஆக அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மன சுமையை உண்டாக்கிடுவாங்க. அவங்க சுற்றி உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே அந்த பெண்ணை வந்து ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களோட அன்றாட வேலை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியத்தை டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாமே சரி பண்றதுக்கு நீங்க உங்களோட உடல் அளவுலையும் மனநிலையிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்ப உடல் அளவுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், இந்த PCOS தொந்தரவுலாம் சரியாகணும்னா உங்களோட உணவை நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணும். அப்படி ஸ்ட்ரென்தன் பண்றதுல முதன்மையான உணவுன்னு பாத்தீங்கன்னா இந்த வெந்தய கஞ்சி உளுந்த கஞ்சி தான். இது எளிமையா நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட முடியும். கல்லூரியில படிக்கிற மாணவிகள் இந்த வெந்தயம் உளுந்து இது எல்லாமே எப்படி நீங்க உங்களோட விடுதிகளில் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க முயற்சி பண்ணி இங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக PCOS தொந்தரவுலேருந்து மீண்டு வர்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு டயட் ரெஜிமெண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அன்றாட உணவில் கற்றாழை சேர்ந்த மருந்துகளாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம். கற்றாழை சித்த மருத்துவத்தில் குமரி லேகியம் அப்படின்னு ஒரு மருந்தாகவே கிடைக்குங்க, அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். கற்றாழை வந்து எளிமையாக நம்மளுக்கு கிடைக்கும், அதை நீங்கள் உணவை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரி குமரி லேகியங்கிற மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இந்த பீரியட்ஸ் டயத்தில் வரக்கூடிய பெயின்லேருந்து, இரெகுலர் பீரியட்ஸு, அதுக்கடுத்து

0: பிசிஓஎஸ்னால வரக்கூடிய அத்தனை தொந்தரவுகளுக்குமே ஒரு சிறந்ததா இந்த கற்றாழை பயன் தரும். இதெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம்.
1: மகளிர் நலன் காக்கும் உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில ஆலோசனைகளை தந்தாங்க திருச்சி சித்த மருத்துவர் கே மகாலிங்கம் அவர்கள்.

கிருஷ்ணா பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் நேர்களை. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மைய நூலகம் பாசகர் வட்டம் சார்பில் கோடைக்கால பயிற்சி முகாம் நாளைக்கு கைவினை கலை பயிற்சி ஆசிரியை கண்மணி அவர்கள் வழங்க இருக்காங்க. இதில் மாணவர்கள் பங்கேற்று பயன்பெறலாம்.

0: ஒரு மாசத்துக்குள்ள தீர்க்கலனா நீங்க ஆர்பிஐ ஓட கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல ஆன்லைன்லயே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது உங்க கம்ப்ளைண்ட தீர்க்க ஆர்பிஐ சுலபமான வழி, அதுவும் ஃப்ரீயா.
1: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: சீக்கிரம் ஆகட்டும் பிளீஸ். சீக்கிரம்
3: வேற ஏதாவது மேட்ச் இருக்கா என்ன?
2: அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, தாத்தாவை கூட்டிட்டு பேங்க் போகணும்.
3: ஆமாப்பா, வயசாயிட்டாலே கூட ஒரு ரன்னர் தேவைப்படுது.
2: ஆனா பேங்க்கு வேண்டாம்.
4: ஆமா, ஆர்பிஐ என்ன சொல்றதுன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு முன்னுரிமை, 70 வயசுக்கு அதிகமானவங்களோ மாற்றுத்திறனாளிகளாகவோ இருந்தா பேங்க் போக முடியலன்னா அவசியமான சேவைகளுக்காக பேங்க் உங்களை தேடி வரும், அதுவும் மலிவான கட்டணத்துல.
1: சீனியர்ஸ்க்கு முன்னுரிமை. ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.
6: வாசிப்பவர் ஷியாமலா.

0: தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவைத் தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சத்தீஸ்கரின் ஜக்தால்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சரணடைந்த நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்தார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மின் தேவை குறித்தும் மின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பிக்கவும் தரமான உணவு வகைகளை தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மாநில அரசின் மற்றொரு செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் 80 கோடி ரூபாய் செலவில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் திரு ராஜ்மோகன் இதற்கான கோப்பில் கையெழுத்திட்டதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வகுப்பறைகள், அறிவியல் ஆய்வகங்கள், கழிவறைகள், குடிநீர் வசதி, சுற்றுச்சூழல் போன்ற கட்டமைப்பு வசதிகள் இந்த நிதியை பயன்படுத்தி ஏற்படுத்தப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மாதிரி பள்ளியில் 56 கோடி ரூபாய் செலவில் வகுப்பறைகள் மற்றும் விடுதிகள் கட்டுவதற்கும் அமைச்சர் ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான செயல் திட்டங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 234 தொகுதிகளிலும் இந்த குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் சென்னை அருகே 6 பேர் கொண்ட கும்பலால் இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளார். காவல்துறை உரிய தலைமையின்றி செயல்படுகிறதா என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அதில் குறிப்பிட்டுள்ளார். உரங்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உரங்களின் விலை 20% அளவிற்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விலையேற்றத்தை ஈடு செய்யும் வகையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக எண்ணெய் நிறுவனங்களுக்கான மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அசோகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்கள் தேவையின்றி பதற்றமடைய வேண்டாம் என்றும் எரிபொருளை அதிக அளவில் இருப்பில் வைக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டின் பாரம்பரிய செல்வங்களை மீட்டெடுப்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆனைமங்கல செப்பேடுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இந்த வரலாற்று சாதனை தமிழகத்திற்கு மட்டுமன்றி நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் நிகழ்வாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இளைய தலைமுறையினர் நாட்டின் செழுமையான நாகரீக பாரம்பரியத்தை பாதுகாக்க உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அருங்காட்சியக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் மாணவிகளுக்கான பயிற்சி முகாம் இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: வேலூர் கோட்டையில் உள்ள அரசு அருங்காட்சியகத்தில் 1400 ஆண்டுகள் பழமையான கற்சிற்ப கூடம்,

பழமையான பொருட்களின் வரலாற்று கூடம், 1000 ஆண்டுகள் பழமையான பொருட்கள் அடங்கிய படிமக்கூடம், 200 ஆண்டுகள் பழமையான போர்வாள்கள், சிப்பாய் புரட்சியின் போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட வீரக்கற்களும் கல்வெட்டுகளும் என சுமார் 3000க்கும் மேற்பட்ட பொருட்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அருங்காட்சியகத்தில் AI தொழில்நுட்பத்துடன் அமைக்கப்பட்டுள்ள பேசு மரம் பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்துள்ளது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட

0: இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். அருங்காட்சியக தினத்தையொட்டி கல்லூரி மாணவிகளுக்கு உள்ளிடை பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவிகள் பங்கேற்றனர். வேலூரில் இருந்து மோகன்.
1: இந்த பயிற்சி முகாம் தங்களுக்கு மிகவும் பயனளிக்கும் வகையில் அமைந்ததாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்தனர்.
2: இது வந்து எங்க கல்விக்கு மட்டும் இல்லாம தனியா ஒரு கலையை கத்துக்கவும் வந்து மிகவும் உதவியா வந்து இருக்குது. வேற எதுனா பண்ணணும் அப்படின்னா இந்த ஓவியம் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். பயிற்சி மூலமா எங்களோட கல்லூரி படிப்புகளுக்கு அதுக்கப்புறமும் எங்களோட வாழ்க்கையில ஒரு பாதையை வந்து உருவாக்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பா இதை நாங்க பயன்படுத்தி அது எங்களோட எதிர்காலத்தை வந்து பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் இருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மேல் உள்ள மேலடுக்கு சுழற்சி வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 20 முதல் 24 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டக்குளத்தூரில் உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூட வேண்டும் என்ற மாணவர்களின் கோரிக்கை குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு தர்பகராஜ் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் வரும் 21 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டெட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உட்பட 21 இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26 இரண்டாவது போட்டி 27 மூன்றாவது போட்டி 29 நான்காவது மற்றும் இறுதிப் போட்டி 30 பெர்த்தில் நடைபெறுகின்றன. உலகக்கோப்பை செபக் டக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய கோப்பை பிரிட்ஜ் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21 தொடங்கி 27 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்படவுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. ஜெனீவா ஒபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யுகி பாம்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நக்சலைட் பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைத்ததில் மத்திய ஆயுதப்படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மின்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா
5: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
6: ரசீத், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
4: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
9: கண்ணு,
8: ஞாபகம் இருக்கா போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே?
9: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல இல்ல. ஒருவேளை இன்னொபரேட்டிவ்

0: அதனால இப்போ பேங்க்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
0: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல் நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆரவாரம்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உரிமம் பெறாம அனுமதி இல்லாம செயல்படக்கூடிய தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் இ சேவை மூலமா ஒரு மாதத்திற்குள், அதாவது ஜூன் மாதம் 15 தேதிக்குள்ள பதிவு செய்து உரிமம் பெற்று செயல்படுமாறு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் & கோ.
3: ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவரோட முன்னெடுப்பில் செயல்பட்டு வரக்கூடிய மாவட்ட கல்வி தன்முனைப்பு திட்டத்தின் கீழே செயல்படக்கூடிய பொன்னி சித்திர கடல் ஓவிய பயிற்சி மையத்தில் இலவசமாக ஓவிய பயிற்சி பெறுவதற்கான நுழைவுத் தேர்வு நடைபெற இருக்குது. நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியம் கத்துக்க ஆர்வமுள்ள அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஓவியத்தில் ஆர்வம் இருக்கக்கூடிய 13 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும். வார இறுதி நாட்கள் விடுமுறை தினங்களில் பயிற்சிகள் நடைபெறும். 6 மாதம் நடைபெறக்கூடிய இந்த பயிற்சிக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக பயிற்சி மற்றும் பயிற்சி முடியும் வரைக்கும் ஓவிய பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும். பயிற்சியோட முடிவில் சான்றிதழும் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நுழைவுத் தேர்வு 3 மணி நேரம் நடைபெறும். காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் நடைபெறும். பென்சில் டிராயிங், வண்ண கலவை ஓவியம் வரையணும். தலைப்பு தேர்வு கூடத்தில் கொடுக்கப்படும். இம்மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள முதன்மை மாநாட்டு கூட்டத்தில் நுழைவுத் தேர்வு நடைபெறும். நுழைவுத் தேர்வு எழுத வரும் மாணவர்கள் உரிய வரைபொருட்கள் கொண்டு வர வேண்டும். நுழைவுத் தேர்வு எழுத விரும்புவோர் இம்மாதம் 23ஆம் தேதி மாலைக்குள் தங்களோட விவரத்தை 9003757531 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் வழியாக பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் 9003757531 மற்றும் 9894695282 ஆகிய எண்களை அழைத்து தெளிவுபடுத்திக் கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க.

0: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: அர்ப்பணித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததா வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். கேரள தெற்கு, உள் கர்நாடகம் மற்றும் ராயலசீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் உள் தமிழக மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலேயும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நிறைவேறுகிறது இன்றைய ஆரவாரம். அடுத்த நிகழ்ச்சியாக உற்சாக உச்சத்தில் எனக்கு பிடித்த புத்தகம் பேசும் கலை புத்தகம் குறித்து கல்லூரி மாணவர் ஐ பாலகணபதி அவர்கள் பங்கேற்பில். இனி கேட்கலாம்.
5: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 4வது கட்டமாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோ சென்றடைந்தார். எரிசக்தி, நீல பொருளாதாரம், பசுமை மாற்றம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளன. நார்வே உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற பிரதமர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை மற்றும் உலகளாவிய போராட்டத்திற்கு அந்நாட்டு பிரதமர் திரு ஜோனஸ் கார் ஆதரவு அளித்துள்ளதாக கூறினார். பிராந்திய மற்றும்

0: உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னணி பொருளாதார சக்தியாக தமிழகம் உருவெடுக்க இந்திய வர்த்தக தொழில்துறை கூட்டமைப்பின் வழிகாட்டுதல்கள் தொடர வேண்டும் என முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இக்கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்து மாநிலத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் முதலீடுகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்தனர். தமிழ்நாடு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விளையாட்டுத் துறையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், அரங்கின் உள்கட்டமைப்புகள், விடுதி, விளையாட்டு வீரர்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் பசுமை வீடு, தொழில் கடன், இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய 299 மனுக்களை ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி பெற்றுக் கொண்டதோடு மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் மண்டகொளத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி பள்ளி மாணாக்கர் கோரிக்கை மனுக்களை ஆட்சித்தலைவர் திரு தர்பகராஜிடம் வழங்கினர். நாமக்கல் மாவட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வை ரத்து செய்யக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்ட புதிய ஆட்சித்தலைவராக திரு இளம் பகவத் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று 7:30 சென்னை சூப்பர் கிங்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 8:00.
1: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டிருக்கிறது FM ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம். இன்னைக்கு உற்சாகம் உச்சத்துல எனக்கு பிடித்த புத்தகம்ன்ற தலைப்புல உருமூதன் லட்சுமி காலேஜ்ல இருந்து ஐ பாலகணபதி அவருக்கு பிடித்த புத்தகத்தை பத்தி பேசுறாரு.
2: முனைவர் கு ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் எழுதிய பேசும் கலை என்ற புத்தகத்தை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு புலனாய்வு நான் செய்கிறேன். இப்போது உள்ள காலகட்டத்தில் பல இளைஞர்கள் மேடை ஏறுவதே கழுவேறுகிறது மாதிரி நினைக்கிறாங்க. ஐயோ மேடையா, நான் ஏறமாட்டேன்ப்பா. 6 சிறுவன் முதல் 60 பெரியவர்கள் வரை அந்த மேடைக்கான பயம் என்பது அனைவருக்கும் இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி தவிர்த்து ஒரு நல்ல பேச்சாளனாக இந்த இடத்திலே உலாவரலாம் என்பதை பற்றி மிக அற்புதமாக தன்னுடைய சிந்தனைகளை கு ஞான சம்பந்தன் ஐயா அவர்கள் பதிய வைக்கிறார். அவர் அணிந்துரையில் மிக அற்புதமாக ஒன்று சொல்லுகிறார். தளர்ந்து கிடக்கின்ற உள்ளங்களை சக்தி மிக்க பேச்சாளரின் பேச்சு நிமிர்ந்து நிற்க செய்யும். இனிமையான பேச்சு எதிரொலியையும் தன்பால் ஈர்க்கும். நகைச்சுவையான நல்ல பேச்சு சிரிக்க வைக்கும், சிந்திக்க தூண்டும். கற்பதை விடமும் கேட்டறிதலில் நன்று. உண்மையை பேச்சாளன் உணர்ந்து பேச வேண்டும். மேடையில் ஒரு மனிதன், நடைமுறையில் வேறு மனிதன் இருக்கக்கூடாது. பேச்சாளர்கள் எப்போதுமே நம் மேடையில் எப்படி ஒழுக்கத்தோடும் விழுமியங்களோடும் நாம் பேசுகிறோமோ அதே போல்தான் நீங்கள் வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். ஏனென்றால் காற்றில் தமிழ் ஒளியின் தொடர்ச்சி இலை அறுந்து போகாமல் தொடர இதுபோன்ற வல்லவர்கள் பேச்சினால் தன்னுடைய செய்திகளையும் சிந்தனைகளையும் இந்த மன்றத்திலே பதிய வைக்க வேண்டும் என்கிறார்கள். வாசகர்கள் எல்லோரும் இந்நூலை படிக்கலாம், வளரும் பேச்சாளர்களும் இந்த நூலை படிக்கலாம் என்று வாழ்த்துக்களோடு நம்முடைய வைரமுத்தவர்களும் இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். இதில் அவர் பேச்சாளனாக, இதான் ஒரு தலைப்பு, ஃபர்ஸ்ட் தலைப்பு இதுதான். இதுல அவர் ஒரே ஒரு வரியை ஃபர்ஸ்ட் பதிய வைக்கிறார், அதுதான் நம்முடைய அவ்வை வரார்கள். அது என்னன்னா, ஆர்த்த சபை 101, 1001 புலவர், வார்த்தை 16001 என்று சொல்லுகிறார்கள். ஆக ஆர்த்த சபை 101 என்ன தெரியுமா? நல்ல ஒரு சபை நடந்துட்டு இருக்கு, நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு, ஒரு பட்டிமன்றமோ கலை நிகழ்ச்சியோ நடந்துகிட்டு இருக்குன்னா அதுல 100 ஒரு பேரா இருந்தா கூட நீங்க போய் அங்க உட்கார்ந்துடலாமா? அதுக்கப்புறம் 1001 புலவர் அப்படின்னா ஒரு கவிதை தொகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றது, கவிதையை வாசிக்க சொல்லுகிறார்கள், கவிதை எழுத சொல்லுகிறார்கள். 1000 ஒருத்தங்களா இருந்தா கவிதையை எழுதிடலாமா? ஆனால் வார்த்தை 16001, நீங்க ஒரு நல்ல பேச்சாளனாக பேசுறீங்கன்னா 16000 பேர்ல நீங்க ஒருத்தனா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. முதல் 4 நிலைகளை பட்டியலிடுகிறார்கள். முதல் நிலையாக அவர்கள் எழுதுகிறது என்னவென்றால், ஒரு பேச்சாளன் மேடையில் நிற்கிறான் என்றால் செய்திகளை மறந்து சொற்கள் வராமல் தவிப்பான் என்று. இதுதான் தான் முதல் நிலை என்று வகுத்து காட்டுகிறார்கள். இரண்டாம் நிலை என்று என்னவென்றால், குறிப்புகளை வைத்து அதற்கு ஏற்ப கொஞ்சம் திக்கி திணறி பேசுவது இரண்டாம் நிலையாம். மூன்றாம் நிலை எந்த குறிப்பும் இல்லாமல், கையில் எந்த குறிப்பும் இல்லாமல் இயல்பாக பேசுவது மூன்றாம் நிலை. நான்காம் நிலைனா என்னன்னா, தயாரித்த செய்திகளை விடவும் அரங்கிற்கும் அமர்ந்து இருப்போருக்கு ஏற்ப புதிய நிலையை சிந்தித்து சமயோஜித புத்தியோடு

சொல்லுதல் நான்காம் நிலை. அப்போது இந்த மூன்று நிலைகளை கடந்துதான் ஒரு பேச்சாளர் இந்த நான்காவது நிலைக்கு வர வேண்டும் என்று நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக அவருடைய புத்தகத்திலே எடுத்துரைக்கிறார். அது மட்டுமல்லாது தொடுப்பும் முடிப்பும் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நல்ல தொடக்கம் தான் அந்த பேச்சாளனுடைய பேச்சில் இருக்க வேண்டும். ஆரம்பமே சரியில்லைனா எப்படிப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல தொடக்கம் ஒரு பேச்சாளனுக்கு அவசியம். எப்படி நல்ல தொடக்கத்தோடு பேசுகிறானோ அது போல நல்ல முடிப்பும் ஒரு பேச்சாளனுக்கு முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். வேற ஒண்ணும் இல்லைங்க, முன்னாடி வணக்கம் சொல்றது, பின்னாடி முறைப்படி நன்றி சொல்வது, இது போன்ற சில சில கருத்துக்களை பேச்சுலகத்தில் நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக எடுத்து காட்டுகிறார்கள். இதில் குறள் ஒன்றையும் பதிவு செய்கிறார்கள். இரண்டாவது தலைப்பாக இருக்கக்கூடிய இலக்கிய அடிப்படை பழந்தமிழ் இலக்கியங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதுல அரங்கின்றி வட்டாரியற்றே நிரம்பிய நூலின்றி கோடி குழல் பேச்சாளர்களுக்கு மேடையில் தைரியத்தையும் மன உறுதியும் தருவது எதுவெனில் பேச போகின்ற தலைப்பையினுடைய பொருளை ஆழமாக தெரிதல் வேண்டும். இதனாலதான் தொல்காப்பியத்துல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்லுகிறார்கள். பேசுகின்ற பொருள் நமக்கு தெரிந்தால்தான் அதை அமர்ந்திருக்கிறவர்களுக்கு மிக அழகாக கடத்த முடியும். அதுமல்லாமல் மனநம் என்பது பேச்சாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமாக இருக்கிறது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு தமிழ் மனப்பழக்கம் என்று சொல்வதை போல ஒரு பேச்சாளன் ஆகப்பட்டவன் ஒரு கருத்தை ஒரு அவையில் முன்வைக்கிறான் என்றால் அவனுக்கு மனநம் செய்த செய்திகள் எந்த அளவிற்கு தெல்ல தெளிவாக டெலிவர்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்துல, அதை எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறான், அது ஒரு பேச்சாளனுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதைதான் சக்திமுத்தி புலவர் அப்படிங்கிற ஒருவர் நாராய் நாராய் செங்கால் நாராய் பவள பழம்படு பனையின் கிழங்கு பழத்தன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் என்ற ஒரு வரிகளை வைக்கிறார். ஆக இந்த வரிகளை ஒரு பேச்சாளன் நா பிறழாமல் பேசும் பொழுது அவன் இப்படிப்பட்ட ஒரு கடினமான வார்த்தைகளை இந்த பேச்சாளன் இலகுவாக பேசுகிறான் என்றால் இவன் தான் ஒரு நல்ல பேச்சாளன் என்று அடையாளப்படுத்தப்படுவதை மிக அற்புதமாக இந்த இடத்திலே நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது ஒருவருக்கு நம் உணவு கொடுப்பதை விடவும் இறை யாவருக்குமோ இறைவனுக்கு ஒரு பச்சிலை என்று சொன்னார்கள். அதன் பிறகு இன்சொல் சொல்வதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல செயல் என்று நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் எழுத்துடுக்கிறார்கள். இதைதான் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்கவந்தற்று இனிய செய்திகளை ஒரு பேச்சாளன் பேச வேண்டும். அது இல்லாம அதேதான் இனிய செய்தியை பேசலன்னா அந்த அவை எப்படி இருக்குங்கிறதையும் நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக நகைச்சுவை என்னும் தலைப்பிலே எடுத்துரைக்கிறார்கள். அதன் பிறகு ஒரே ஒரு செய்தியை பேச வேண்டும், இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவோம்ல, சமயோஜித புத்தியோட ஒரு பேச்சாளன் எப்படி தன்னுடைய பேச்சை செயல்படுத்த வேண்டும்ங்கிறதுக்கு திருவி கல்யாண சுந்தரம் அவர்களை வைத்து அந்த கருத்தை பதிய வைக்கிறார். என்னன்னா இப்ப தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்கறாங்க, தொழிற்சங்கங்கள்ல வேலை பார்க்கறாங்கன்னா சில வார்த்தையை மட்டும் தான் பழைப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு கூப்பிடுறேன், இப்ப எல்லாம் வார்த்தைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு, என்னன்னா ப்ரோங்கிறோம். அண்ணனை கூட வாங்க ப்ரோ போங்க ப்ரோ, சில பேர் அப்பாவுக்கு ப்ரோங்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல்ல திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் காம்ரேட் என்னும் சொல்லுக்கு இணையாக சொல்லை தேர்றாரு. காம்ரேட் என்ற ஒரு வார்த்தைக்கு தோழன் என்று வார்த்தையை மாத்தலாம் என்று திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் அந்த நேரத்தில் யோசித்து சொன்னார் என்றால் அவருடைய சமயோஜித புத்தி ஒரு பேச்சாளனாக எப்படி இருந்திருக்கிறது என்பதை நம்முடைய ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக பதிய வைக்கிறார். இது மட்டுமல்லாது மூன்று வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு பேச்சாளனுக்கு எது தேவை என்பதை. நம்முடைய வள்ளலார் அவர்கள் தான் மிக அற்புதமாக இந்த மூன்று வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னார். பதவி, அந்த முதல் எழுத்து பா இருக்குல்ல, அது வந்து பசித்திராம். இரண்டாவது எடுத்து தா இருக்குல்ல, அது தனித்திறான். மூன்றாவது எடுத்து வி இருக்குல்ல, அது விழித்திறான். அப்போ ஒரு பேச்சாளன் பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த இடத்துல வேலை செய்யுது, அது எப்படியெல்லாம் பல பேருக்கு இருந்திருக்குங்கிறதையும் நம்முடைய ஞானசம்பந்தனை அவர்கள் பதிய வைக்கிறார். சுப்பிரமணிய சிவா உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஐயா அவர்கள் விடுதலை போராட்ட வீரர்களாக இருந்தார். அவர் ஒரு பொழுது ஒரு மேடையில் முழங்கி கொண்டு பேசிக் கொண்டு அமர்ந்த பொழுது அங்குள்ள தோழர் ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார். இந்த ஆங்கில மூட்ட முடிச்சோடு இந்த பயல்கள் அனுப்ப வேணும்ட்டு ரொம்ப ஆவேசமா பேசினாரு. இதுல எதுவுமே தப்பு இல்லாத மாதிரி இருக்கு. ஆமா, நம்மள வந்து அடிமையா நடத்தின ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கணும், அது மூட்டை முடிச்சோட விரட்டி அடிக்கணும்னு அவர் சொன்னாரா? அவர் சொன்னதுக்கு அப்புறம் சுப்பிரமணிய சிவா அவர்கள் இந்த பேச்சாளர் பேசுவது தவறு, நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் ஏன் வன்மையா கண்டிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார்னா இந்த இடத்துலதான் நீங்க பாக்கணும். என்னன்னா தோழர் பேசினார்ல அந்த பேச்சாளர் மூட்டை முடிச்சோடு ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும்ட்டு ஆங்கிலேயர்களை மட்டும்தான் விரட்டடிக்கணுமே தவிர மூட்டை முடிச்சோலாம் நம்மளோட நாட்டை விட்டு அப்படின்ட்டு ஒரு சிரிப்பலையும் சிந்தனையும் ஏற்படுத்திய
பேச்சாளர்களாக நம்முடைய தமிழ் சார்ந்த பேச்சாளர்கள் இருந்திருக்கிறார்கள்.

0: என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும். இன்னொரு என்னவென்றால், சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை சொல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. நம் ஒரு சொல் சொல்லுகிறோம் என்றால் அந்த சொல் இன்னொருவரால் வெல்ல முடியாத சொல்லாக பேச்சாளன் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது எங்கு பயன்படும்? இது பட்டிமன்றங்களில் பயன்படும். ஒரு பேச்சாளன் பட்டிமன்ற பேச்சாளனாக பேசுகிறான் என்றால் அவன் சில கருத்துக்களை முன்வைக்கும் பொழுது எதிரணியினரே திணறுகிற அளவிற்கு, இந்த கருத்துக்கு மேல நம்மோட கருத்தை சொல்ல முடியாதடா அப்படிங்கிற அளவுக்கு அவனுடைய கருத்தை வைக்கணும். அதனால்தான் வள்ளுவர் சொல்லுகிறாரு, சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அப்படின்ட்டு. இதையும் நம்முடைய கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் எடுத்துரைக்கிறாரு. இன்றைக்கு நாம் சொல்லுகிறோமா பட்டிமன்றம், இது பட்டிமன்றத்திற்கான உண்மைய வார்த்தை கிடையாது. ஏன்னா மணிமேகலை சொல்லுகிறது, ஒட்டிய சமயத்தின் உருபொருள் வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து எருமின். 9ஆம் நூற்றாண்டுல மாணிக்க வாசகர் சொல்றாரு, எட்டும் இரண்டும் அறியா தென்னை பட்டிமன்றம் ஏற்றினை ஏற்றினை என்று, பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்று கம்பர் சொல்றாரு 12ஆம் நூற்றாண்டுல. பன்னரும் கலை நெறி பட்டி மண்டபம் என்று, உண்மையான சொல் என்பது பேச்சாளர்களுக்கு புலப்பட வேண்டும் என்றால் அது பட்டி மண்டபம் தான் என்று சொல்லுகிறார். இது போல பல்வகை செய்திகள், பல்சுவை செய்திகள் நம்முடைய கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய புத்தகத்திலே பதிவு செய்கிறார். அவர் எல்லா இடத்திலும் பதிவு செய்வது என்னவென்றால், ஒரு பேச்சாளன் பல நபர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அது இலக்கிய ரீதியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த ரீதியாக இருந்தாலும் சரி, ஒரு பேச்சாளன் வளர்ந்து வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பணிவு மிக மிக அவசியம். ஏனென்றால் அந்த பணிவுதான் அந்த பேச்சாளனை மிகப்பெரிய இடத்திற்கு அழைத்து செல்லும் கருவியாக இருக்கும். அப்போது பேச்சாளனுக்கு பணிவு வேண்டும் என்று சொல்கிறார்கள். இன்னொரு இடத்தில், பல இடங்களில் குறிப்பிட்டு நம்முடைய கு ஞானசம்பந்தனை அவர்கள் பதிவு வைக்கிற செய்தி என்னவென்றால், மனநம். ஒரு பேச்சாளன் ஒரு கருத்தை இடத்திலே முன்வைக்கிறான் என்றால், ஒரு கவிதையை சொல்லுகிறான் என்றால், அந்த கவிதையை பார்த்து சொல்லும் பொழுது அவனுக்கு அந்த இடத்தில் பெருமை வராது. இதுவே அந்த 1.5 பக்க நூற்பாவையோ 1.5 பக்க கவிதையோ அவன் பார்க்காம சொன்னான் அப்படின்ட்டுனா அது மிகப்பெரிய ஒரு செயலாகும். கவிதைகளை ஒரு குறிப்பு இல்லாமல் நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் தான் அந்த இடத்துல ஆகச்சிறந்த பேச்சாளனாக இருப்பீங்கன்னு நம்முடைய கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுகிறார். இதுபோல பல தரவுகளை நம்முடைய பேச்சாளர்கள் புரிந்து கொண்டால் பட்டொலி வீசிய பேச்சாளர்களாக மிகப்பெரிய அளவில் நம்முடைய பேச்சாளர்கள் வருவார்கள். அதுபோல என்னுடைய பேச்சிலும் ஒரு கவிதையை வைத்து நான் நிறைவு செய்கிறேன். உண்மை எப்படி நம்பிக்கையை கொடுக்கின்றதோ, உழைப்பு எப்படி நமக்கு வசதியை கொடுக்குமோ, திறமை எப்படி நமக்கு வெற்றியை ஈட்டுக் கொடுக்குமோ, அதுபோல ஒரு பேச்சாளனாக நாம் மாறுகிறோம் என்றால் அதற்கு சுவாசிப்பை விட வாசிப்பு மிக மிக முக்கியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாகம் உச்சம். இன்றைய நிகழ்ச்சியில் உருமுதலட்சுமி கல்லூரி மாணவன் ஐ பாலகணபதி அவருக்கு பிடித்த புத்தகத்தை பத்தி பேசினாங்க. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் சிவசக்திவேல்.
2: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
3: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: இனி தொடர்வது தமிழில் செய்திகள்.
5: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியா

இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று வழங்கப்பட்டது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக நார்வே சென்றுள்ள பிரதமருக்கு ஆஸ்லோவில் அந்நாட்டு அரசர் ஹரால்ட் இந்த விருதை வழங்கினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் திரு யோனஸ் கர்ஸ்டருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தினார். பின்னர் நார்வே பிரதமருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு நரேந்திர மோடி, தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு நார்வே தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். இதற்காக நார்வேக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாக அவர் கூறினார். எந்த ஒரு பிரச்சினைக்கும் ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்ற நிலைப்பாட்டிலும் தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலும் இரு நாடுகளும் உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்லோ சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நாட்டியாலயா நடனப்பள்ளி மாணவர்களின் நடனம் பற்றி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், அது தொடர்பான காணொலியையும் பகிர்ந்துள்ளாா்.

0: மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜெனீவா சென்றுள்ள அவர், அதன் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸுடன் நடத்திய பேச்சுகளின் போது இதனை தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத், பாரம்பரிய மருத்துவ முறை, நலவாழ்வு மையங்கள் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சுகாதார சேவைகளை மத்திய அரசு வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார். சுகாதார சேவைகளை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுவதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். சுகாதாரத்துறையில் இந்தியா மேற்கொண்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு டாக்டர் டெட்ரோஸ் அதனம் கேப்ரியசஸ் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்றுவதில் உலக சுகாதார அமைப்பு உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் கூறினார். வேளாண், ஊரக மேம்பாடு ஆகிய துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் ஓராண்டிற்கு தங்கம் வாங்கப் போவதில்லை என்ற முடிவை எடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, பெட்ரோலிய பொருட்கள் தடையின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இயற்கை எரிவாயு மற்றும் மின் அடுப்புகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் திருமதி சுஜாதா சர்மா கேட்டுக் கொண்டார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த திரு தீபக் சிங்லாவை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. தில்லி மற்றும் கோவாவில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உயர்நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணைகளை திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காணொலி வாயிலாக மேற்கொள்ளுமாறு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் அறிவுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு தேவையற்ற செலவினங்களை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு

0: அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்திலும் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வழக்கு விசாரணைகள் காணொலி வாயிலாக மேற்கொள்ளப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் அம்மாநில அரசு ஊழியர்களுக்கான 7வது ஊதிய குழுவை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. மகளிர் இலவச பேருந்து திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அடுத்த மாதம் முதல் செயல்படுத்துவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கான புதிய பட்டியலை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழலை ஒழிப்பதற்கும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்கான வழிமுறைகளை பரிந்துரைப்பதற்கென 2 குழுக்களை ஏற்படுத்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியத்தை 3000 ரூபாய் உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது தலைமையில் நடைபெற்ற 1வது அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். இதன்படி ஆஷா பணியாளர்களுக்கான ஊதியம் 9000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அவர் தெரிவித்தார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மகளிருக்கான இலவச பேருந்து சேவை அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருவதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். குவெட்டா நகரத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின்போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 20 பேர் காயமடைந்தனர். மும்பை அகமதாபாத் தேசிய நெடுஞ்சாலையில் பால்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேன் மீது லாரி மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ், மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் ஒரேலா இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை ஹைதராபாத் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் 1வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ டெமாலினர் இணை வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை பிரிட் சாம்பியன் போட்டி கோவாவில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி நாளை அறிவிக்கப்பட உள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை செபாக் டாக்ரா போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 15-7, 15-9 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயை வென்றது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சலிமா டிட்டே தலைமையிலான இந்த அணியில் சவிதா, ஜோதி உள்பட 21 பேர் இடம்பெற்றுள்ளனர். முதல் போட்டி வரும் 26ஆம் தேதியும், 2வது போட்டி 27ஆம் தேதியும், 3வது போட்டி 29ஆம் தேதியும், 4வது மற்றும் இறுதிப் போட்டி 30ஆம் தேதியும் பெர்த்தில் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நார்வேயின் உயரிய விருது பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மருந்து உற்பத்தி முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 35 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, நியூசிலாந்தின் மிக்கேல் வீனஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
2: உழவர் உலகம்
3: இன்னைக்கு
2: நிகழ்ச்சியில கோடைக்கால பயிர் பராமரிப்பு குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற்றது.

0: யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி தான் விவசாயத்தில் அதிக வளர்ச்சியை கண்ட நம்ம நாடு கடும் பஞ்சம் பட்டினினால இந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு பாரம்பரியத்தை விட்டு ரசாயனத்தை நோக்கி போனோம். ஆனால் அதன் மூலம் ஏற்பட்ட விளைவுகளையும் நம்ம சந்திச்சிட்டோம். சென்றதினி மீளாது மூடரே அப்படிங்கிற பாரதி வரிக்கு ஏற்ப செஞ்ச தவற திருத்த மறுபடியும் பழமையை நோக்கி போகணும். அதாவது இயற்கை வழி விவசாயம்தான் மண்ணுக்கும் மனுஷனுக்கும் நல்லது அப்படிங்கறத புரிஞ்சு பலர் இயற்கை விவசாயம் செய்ய முன் வராங்க. ஆனா அதன் மூலம் எல்லாருக்கான தேவையையும் பூர்த்தி செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில செயற்கையும் இயற்கையும் கலந்த விவசாய முறையதான் இப்ப பெரும்பான்மையானோர் பின்பற்றிட்டு வராங்க.
1: தன்னை புரட்சியத்தனை வளர்ச்சி தரை மீதினிலே.
0: சரி, நம்ம முன்னோர்களின் விவசாய முறைய பின்பற்றணும், உற்பத்தியையும் பெருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன மாற்று வழி அப்படின்னு யோசிக்கும் போது புதுமைய கையில் எடுக்கணும், நவீனத்தை கையில எடுக்கணும், அதன் மூலம் உற்பத்திய பெருக்க முயற்சி செய்யணும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு பல புதிய தொழில்நுட்பங்களை வேளாண் துறை மூலம் விவசாயிகளுக்கு கொண்டு சேர்த்துட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு பகுதியா பயிர்களை பராமரிக்க விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர்கள நிகழ்ச்சியில் கோடைக்கால பயிர் பராமரிப்பு குறித்து தான் பேச போகிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம மூலம் வந்திருக்காங்க அரியலூர் மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் எம் அசோக்குமார் அவர்கள். வணக்கம் ஐயா.
3: வணக்கம். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். அதுவும் முக்கியமாக வந்து இந்த ரேடியோ கேட்குற வாசகர்களும் சொல்லலாம், இல்லை வானிலை தொடர்ந்து கேட்கறவங்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
2: இப்போ இந்த கோடைக்கால பயிர் பராமரிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம், விவசாய தொழில்நுட்பம்னா என்னங்கிறத சொல்லுங்கய்யா.
3: தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம காலங்காலமாக பயிர் செஞ்சுட்டு வரோம், அதில் புதிய தொழில்நுட்பங்கள் புதுசாக நாம் என்ன பண்ணணும், ஒரு சின்ன மாறுதலாக தான் இருக்கும். இப்போ விதை அப்படியே போடுறோம் அப்படின்னா அந்த விதையை விதை நேர்த்தி பண்ணி போடுறது, இது மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப வேலைகளை தான் சேர்க்கறத தான் வந்து தொழில்நுட்பம் சொல்கிறோம். முக்கியமாக விவசாயமும் தொழில்நுட்பமும் இணைஞ்சாதான் விவசாயத்தில் நம்ம லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய கூற்று. இன்னும் முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் அதிகமாகலாம் நம்மளுக்கு நிறைய சவால்கள் வரும். தண்ணி பற்றாக்குறையாக இருக்கும், தண்ணி இருக்கும் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும். வெயிலோட தாக்கத்திலேருந்து நம்ம பயிர்களையோ இல்லை நம்ம விலங்குகளையோ எப்படி பாதுகாக்கிறோம், என்ன மாதிரியான முறைகள்லாம் அதுக்கு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விவாதிக்க போகிறோம்.
2: சரிங்க, இப்போ இந்த வெயில் தான் நம்ம வந்து அதிகமான பிரச்சனையா இருக்குது. இதற்கு வந்து என்ன மாதிரியான தொழில்நுட்பங்களை நம்ம வந்து பயன்படுத்தினா அதை வந்து முன்னேற்ற முடியுங்கிறத சொல்லுங்க. இந்த வெயில் வறட்சி இதெல்லாம் தாங்கிட்டு வளரக்கூடிய பயிர் வகைகள்லாம் இருக்குதா?
3: புதுசாக இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம், இல்லை பழைய கால முறைகள்லேருந்து நம்ம பாதுகாத்துட்டு வரோம், அதெல்லாம் மறந்து போன விஷயங்களாக கூட இருக்கலாம். முக்கியமாக அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க இயந்திரமயமாக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இயந்திரமயமாக்கல் அப்படின்னா நம்ம நேரடியாக ஆட்களை பயன்படுத்தாமல் அந்த வேலைகளை மிஷின் வச்சு, அதாவது இயந்திரங்களை வச்சு நம்ம பயன்படுத்துறது. முன்ன காலத்தில் நடவு அப்படின்னாக்க இந்த வெயில் தாக்கத்துலேயும் நடுவாங்க, விதை போடுவாங்க, குனிஞ்சு போடுவாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது, இப்போ வந்து மிஷின் வந்துருச்சு. நெல்லக்கடலை ஆகட்டும், எல்லாகட்டும், எல்லாத்துக்குமே இயந்திரங்கள் இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ அதை பயன்படுத்துறதன் மூலியமாக வெயிலுடைய தாக்கத்துலேருந்து கொஞ்சம் நம்மளை தப்பிச்சுக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் விடுதலில் கூட நம்ம இப்போ சொட்டு நீர், தெளிப்பு நீர் பாசனம் இதெல்லாம் வந்துருச்சு. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொட்டு நீர்லேயும் நிறைய உபகரணங்கள், அதாவது சொட்டு நீர் பாசனத்தில் பயிருக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதனால் களையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு கட்டுப்பாடாக இருக்கும். இன்னொன்று வந்து பயிரோட வேறு பகுதியில் நம்ம கொடுக்கறதுனால ஆள் செலவையும் நம்ம குறைச்சிக்கலாம். கோடை காலத்துக்கு மிக சிறந்த ஒரு தொழில்நுட்பமாகவும் நம்ம இது இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏக்கர் தண்ணி பாயுது, தண்ணி இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் இந்த சுற்று நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஒரு 2.5 ஏக்கர் அதிகமாக பயிர் செய்யலாம், தண்ணியை சேமித்து அதிகமாக பயிர் செய்யலாம்.

0: அடுத்து பார்த்தோம்னா இந்த மூடாக்கு போடுறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது என்னங்கய்யா?
1: இது ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். இந்த மூடாக்குங்கிறது என்ன அப்படின்னாக்க, நம்ம பயிர்கள் மேலே வந்து ஒரு பாலித்தீன் ஷீட் அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பயிர் கழிவுகள் வச்சு போடுவாங்க. பயிர் கழிவு அப்படின்னாக்க கரும்பு தோகை, அந்த வைக்கோல் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்து பயிர் கொஞ்சம் வளர்ந்த உடனே, முக்கியமாக அந்த காய்கறி பயிர்களுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம், கத்திரி மிளகாய் இதெல்லாம் பயன்படுத்தக்குள்ள இது மேலே போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டோடனே என்ன ஆகும் அப்படின்னா சூரிய ஒளி நேராக பூமியில் படுறது தவிர்க்கப்படுது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணி மண்ணிலிருந்து ஆவியாகிறதும் தடுக்கும், ரெண்டாவது அந்த சூரிய ஒளி அந்த நிலத்தில் படாததால் களையும் கட்டுப்பாடாகும். அந்த மாதிரி தொழில்நுட்பங்களை நாம் பயன்படுத்தக்குள்ள இன்னும் சிறப்பான பயிருடைய வளர்ச்சியானது வெயிலிருந்து நம்மளுக்கு பாதுகாக்க முடியும்.
0: சரி, வெயில் அதிகமாக இருக்குது, இதை குறைக்கிறதுக்க நம்ம எதுவும் பண்ண முடியாது, ஆனால் ஏதாவது ஒரு தொழில்நுட்பம் மூலமாக வந்து வெயிலுடைய அளவை வந்து கம்மி பண்ண முடியுமா?
1: கண்டிப்பாக பண்ணலாம். இது பண்ணக்குள்ளே என்னாகும் அப்படின்னாக்க நம்ம பகுதிகளில் இருக்கிற விவசாயிகள் வந்து என்ன பண்ணோம்னா மழைநீர் சேகரிப்பு குட்டை, கசிவு நீர் சேகரிப்பு குட்டை, அரசு திட்டங்கள் நிறையா இருக்குது, அதை அவங்க பயன்படுத்தி தண்ணியை சேமிக்கிறதன் மூலயமா நம்மளுக்கு தண்ணி கிடைக்கவும் ஏற்பாடு பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நிழல் வலை கூடாரம்னு ஒன்று இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது, வேளாண்மை துறையில் இருக்குது, அதை பயன்படுத்துறதன் மூலயமா கொஞ்சம் இடக்கத்துக்கு தான் கொடுப்பாங்க, ரொம்ப விலை அதிகம் அப்படிங்கிறதால ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் குறைந்த அளவுக்கு தான் கொடுக்குறாங்க. நான் 300 போட நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு நிழல் வலை கூடாரம் ஷேட் நெட்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதிக தொழில்நுட்பமும் பண்ணலாம், பூச்சி நோய் கட்டுப்பாடும் ஆகும், களையும் கட்டுப்பாடு பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ப்ரொடெக்டட் கல்டிவேஷன், அதாவது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளார நம்ம செடி வளர்க்கறதுனால பயனுள்ளதா இருக்கும்.
0: இப்போ அடுத்து பார்த்தோம்னா வந்து உழவு மட்டுமே வந்து குறைஞ்ச அளவு வந்து உழவுற மாதிரி வந்து சில தொழில்நுட்பங்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்களே, அதை பத்தி சொல்லுங்க.
1: ஆமா, இப்போ உழவு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க குறைந்த உழவு இல்லட்டா உழவே இல்லாம பயிர் செய்யறது அப்படிங்கிற மாதிரி, அதாவது முக்கியமா இது எப்போ வரும் அப்படின்னா நம்ம கோடை காலத்தில் வரும். தஞ்சை மாவட்டம், டெல்டா மாவட்டம், சிதம்பரம் சைடு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உளுந்து போட்டிருப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெல் அறுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உளுந்து விதைச்சிருவாங்க. உளுந்து விதைச்சிட்டு அது ஹார்வெஸ்ட் விட்டு அறுக்கக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து உடனே பின்னாடியே வந்து பேலர் போயிட்டு அந்த வைக்கல் உள்ள எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 10 நாள் உளுந்து விளந்துருக்கும் அந்த ஈரத்திலே, அந்த உழவே அதுக்கு தேவைப்படாது. இப்போ அந்த இருக்கிற வைக்கோல் மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா உளுந்து வந்து குறைஞ்ச நாள் பயிர் தான், அதாவது 76 நாள் தான் உளுந்து. இதில் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா மீதி ஒரு 60 நாள் தான், 60 நாளில் டக்குன்னு அந்த மழை தண்ணி வச்சுட்டே வளர்ந்துடும். அது மாதிரியும் நம்ம இதான் வந்து நோ டில்லேஜ் கான்செப்ட்னு ஒன்று சொல்லுவாங்க.
0: ஓகேங்க. அப்போது வறட்சி எல்லாம் வந்து தாங்கி வளரக்கூடிய விதைகள் பயிர் வகைகள்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: வறட்சி தாங்கக்கூடிய விதைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப வறட்சியை தாங்கும். சிறுதானியங்கள் வந்து நிறையவே வறட்சியை தாங்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக இருக்கும். நீட் நீட்டாக இருக்கக்குள்ள சூரிய ஒளி படுற இடம் வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண் இலை துளைகள்லாம் மூடிக்கும். ரெண்டாவது தேவையான அளவுக்கு தண்ணி அதை சேர்த்து வச்சுக்கும். ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடும். அப்படிங்கக்குள்ள கம்பு, சோளம், இப்போ எள்ளுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக தான். அதாவது வாழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லவ்விங் பிளான்ட், நியூட்ரியன்ட் லவ்விங் பிளான்ட்னு சொல்லுவோம். ஆனால் எள்ளு பார்த்தீங்க அப்படின்னாக்க அது மாதிரி கிடையாது, தேவையில்லை, அவ்வளோ தண்ணி தேவையில்லை. அதனால இப்போ அந்த பயிர்களை பயன்படுத்தினாக்க நம்மளுக்கு நல்லா லாபமாக இருக்கும்.
0: இந்த வறட்சிக்கு ஏற்ற பயிர் வகைகள்லாம் எப்படி வந்து மக்களுக்கு கொண்டு செல்றது?
1: இது மக்கள்கிட்ட நம்ம போய் சேர்க்கணும் இந்த தொழில்நுட்பத்தை அப்படின்னாக்க.
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதையும் தாண்டி வேறையான முன்னெடுப்புகள்லாம் என்னங்க?
1: அதுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க வலைதளங்களை போறது, ப்ரிடிக்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்க, அதாவது பின்னாடி வரக்கூடியதை முன்னாடி யோசிக்கிறது, அதையும் பண்ணிக்கலாம். அது இல்லாம பண்ணணும் அப்படின்னாக்க இப்ப இந்த நேரத்தில் இப்ப மழை வரப்போகுது, அந்த அறிவிப்பு எல்லாம் சொல்றாங்க. இப்ப மழை ஒரு 4 நாளைக்கு மழை இருக்கும், முக்கியமா இந்த மாவட்டத்துக்கு மழை இருக்குன்னே சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா சப்போஸ் களை எடுக்கிற காலங்கள் இருக்கு, ஆனால் கொஞ்சம் 2-3 நாளைக்கு தள்ளி போடலாம். மருந்து ஏதாவது தெளிக்கணும் அப்படின்னா அதை கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நின்று நம்ம செய்யலாம். அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம கொண்டுக்கலாம்.
0: சரிங்க. அடுத்து வந்து இந்த ட்ரோனுடைய தெளிப்பு, அதாவது இந்த ஆளில்லா விமானம் மூலமா தெளிக்கிறது, அப்புறம் சென்சார் தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்துறாங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க.
1: முக்கியமா ட்ரோனை பத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா வெளிநாட்டில் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தாங்க. முக்கியமா அந்த குதிரை மந்துகளை மேய்க்கிறதுக்கும் அந்த மலைப்பிரதேசங்கள் இருக்கும், அந்த மலைப்பிரதேசங்கள்ல நம்ம ஆள் போய் பார்க்க முடியாது, ஏறி போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறதால அதுல கேமராவை ஃபிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்தியாவுக்குள்ள வரக்குள்ள என்னாக்கா போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அதை பயன்படுத்தினாங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி இப்ப வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க கிசான் ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு வேளாண்மைக்குன்னு தனியா நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு பண்றாங்க. அப்படி பண்ணக்குள்ள பாத்தீங்கன்னா விதை, ஃபர்ஸ்ட் விதை விதைக்கிறதுக்கு நம்ம அதை பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உரம் போடுறதுக்கும் அதை நம்ம பயன்படுத்தலாம். டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கே 10 நிமிஷம் தான். இப்போ ஒரு ஆள் தெளிச்சாங்க அப்படின்னாக்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த ட்ரோன் மூலயமா நம்ம மருந்து அடிக்கக்குள்ள கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷத்தில் 1 ஏக்கர் மருந்து அடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி இருக்கும். அதே சமயம் ஆள் கூலியும் மிச்சப்படுது, நேரமும் மிச்சப்படுது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்க மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கு. மருந்து அடிக்கிறது பார்த்தீங்கன்னா இறங்கி உள்ளார

0: போய் அடிக்கணும், அதாவது பாம்பு இருக்கும், ஏதாவது விவசாய
1: ஆமாம்.
0: நிலங்களில் இருக்கும், அந்த பாதிப்புலேருந்து மீட்கிறதுக்கும் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிறாங்க.
1: சரிங்க, இப்போ கோடைக்கால பயிர்கள்லாம் வந்து வருது சொன்னீங்க, முழுமையாக கோடைக்கால பயிர்கள் நீ எதெல்லாம் சொல்வீங்க?
0: முழுமையாக கோடைக்கால பயிர்கள் வந்து சிறுதானியங்கள், கம்பு, இந்த சோளம், வரகு, அதெல்லாம் சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 நாள் 70 நாள்
1: இது
0: பயிர்.
1: என்ன ஊடு பயிராக கொடுக்கறதா
0: இல்லை
1: இல்லை?
0: இல்லை, தனிப்பயிராகவே இதை செய்யலாம். தனிப்பயிராகவே இதை செய்யக்கூடாது. என்னன்னா, தண்ணி இல்லைனாலும் இப்போ வறட்சி தாங்கி வளரும். அப்புறம் சில தொழில்நுட்பங்களுக்கு மூடாக்கு போடுறது மூலிமா, அப்புறம் இன்னும் வந்து ஒரு மெத்திலோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் அடித்தோம் அப்படின்னாக்க இன்னும் ஒரு 10 நாள் மழை வந்தால் தாங்கிடும் அப்படின்னு ஒரு நம்ம நினப்பில் இருக்கக்குள்ள, அதை அடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இலைத்துளைகள் மூடிடும், எக்ஸ்ட்ரா அதிகமாக வேர் பகுதியில் இருக்கிற தண்ணியெல்லாம் விலைக்கு கொண்டு வரும். இந்த மாதிரி இதெல்லாம் அந்த மெத்திலோ பாக்டீரியங்கிற ஒரு பாக்டீரியா வந்து இயற்கை தான், அது வேலை செய்யக்குள்ள

0: இதெல்லாம் அந்த மெத்திலோ பாக்டீரியங்கிற ஒரு பாக்டீரியா வந்து இயற்கை தான் அது, அது வேலை செய்யக்குள்ள நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
1: சரிங்க, இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க. இப்போ கோடைக்கால பயிர்களால் பயன்பாடு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி கோடைக்கால பயிர்களை நம்ம வந்து உபயோகித்தோம்னா எந்த அளவுக்கு பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியும்?
0: முக்கியமாக தொழில்நுட்பத்தின் நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, தண்ணீரை கொஞ்சம் நம்ம சேமிக்கிறோம், தண்ணீர் சேமிப்பு நடக்குது அந்த இடத்துல. தொழில்நுட்பங்களை தொடர்ந்து அதை பயன்படுத்திக்கணும். இன்னொன்று வந்து விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக வரும், விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக வரும், செலவு நம்மளுக்கு, அதாவது அந்த இடுபொருள் செலவு இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறையும். நீர் உரம் எல்லாம் தேவைப்பட்டால் தான் நம்ம கொடுக்க போகிறோம், அந்த இதுக்கு அந்த அளவுக்கும் கொடுக்கணும். பூச்சி நோய் நம்மளுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும், இது மாதிரி இருக்கக்குள்ள, அதனால் நம்மளுக்கு இதாக தான் இருக்கும்.
1: சரிங்க, இப்போ எதிர்கால விவசாயம் வந்து எந்த மாதிரி திசையில போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க.
0: படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வராங்க. முக்கியமாக இதுக்கு எப்போ திருப்பு முனையாக இருந்ததுன்னா 2019 கொரோனா டைமில் வந்து ரொம்ப திருப்பு முனையாக இருந்தது. மும்பை, ஹைதராபாத், சென்னையில் சிட்டியில் இருக்கிறவங்க அந்த வேலையை விட்டுட்டு ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்து பார்க்கல, இந்த வேலையை நம்ம செய்யலாமே அப்படின்னு நிறைய பேர் கையில் எடுத்திருக்காங்க. இந்த விவசாய வேலையும் நிறைய கையில் எடுத்திருக்காங்க.
1: ஓகே,
0: அவங்களாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஏஐன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிஷின் வந்து இப்போ எல்லாமே பண்ணுது நம்மளுக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச தெரியா, எங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம்லாம் வருது. அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு வந்து அதை டீச் பண்ணுற அளவுக்கு ஒரு மிஷின் இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அதோடைய பயன்பாடு வேளாண்மையிலையும் தெளிவாக தெரியும், தெரியணும், கண்டிப்பாக தெரியும். வரக்கூடிய இளைஞர்கள் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க நிறையா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க, தொழில்நுட்பத்தை நிறைய பயன்படுத்திக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிக்கல் ஃபார்மிங்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம். வெர்டிக்கல் ஃபார்மிங் அப்படின்னா, இப்போ ஒரு சென்ட் இடத்துல ஒரு பயிர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த ஒரு சென்ட்டில் நம்ம இங்கே வரிசையாக தான் பயன்படுத்தணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, மேல் நோக்கி பண்ணுறாங்க, மேல் நோக்கி வரிசையாக வரிசையாக பண்ணிட்டு, செங்குத்து பண்ணக்குள்ள ஒரே இடத்துல நிறையா ஒரு 10-20 செடி, ஒரு 2 செடி இருக்கிற இடத்துல ஒரு 20 செடி இல்லை 40 செடி வைக்கிற அளவுக்கு நம்ம அதான் வெர்டிக்கல் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம்னா கிளைமேட் ஸ்மார்ட் அப்படின்னா, வெயிலுக்கு எப்போ தெரியும், எந்த மாதிரியான பயிர்களும் நம்ம பயன்படலாம் அப்படிங்கிறது, அதுக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ரோபோட் வந்து எப்படின்னா, களை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி விவசாயிகளை வீட்டு வேலைகளுக்கெல்லாம் கூட இப்போ பயன்படுத்துறது தான் ஃபாரினில் சொல்லிக்கிறாங்க. இப்போ நிறையா வந்து இப்போ நம்மளுக்கு தெரியுது. முக்கியமாக வந்து தகவல் தொழில்நுட்பம் நிறையா நம்மளுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. புரிந்து கவனிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விவசாயத்துலேயும் அதோடைய பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கணும்.
1: அது இப்போ மெஷின் பயன்பாடு உபயோகம் வளர்ச்சியே இருந்தாலும் நம்முடைய விவசாயிகள் வந்து நிலம் வச்சிருக்கிறது ரொம்ப குறைவாக தானே இருக்குது. அதோடைய லேண்ட் ஹோல்டிங் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற பட்சத்தில் மெஷினுடைய யூசேஜ் எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு கொண்டு போக முடியும்?
0: அதாவது ஒரு தொழில்நுட்பம் இருக்கு, ஒரு தகவல், ஒரு வேலை இருக்கு, ஒரு துறை இருக்கு அப்படின்னா அதில் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்தது அப்படின்னாக்கா, அதற்கு ஏற்ற சவால்கள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அந்த சவால்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து முதலீடு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இந்த இதுக்கு நம்ம மிஷின் வாங்கறதுக்கு எல்லாம் வந்து, இப்போ சப்போஸ் வந்து ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 4.5 லட்சத்துலேருந்து 10 லட்ச ரூபா வரலையும் இருக்கு. இது வந்து என்ன, கூட்டுப்பணைய முறையில் நம்ம பயன்படுத்தக்குள்ள, அதாவது ஒரு விவசாயிகள் வந்து இப்போ ஒரு 4 ஏக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் சேர்ந்து, 10 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னாக்க ஒரு 40 ஏக்கர் ஆகும். அப்படி பண்ணக்குள்ள ஒரே டைம்ல அறுவடை பண்றது, ஒரே டைம்ல விதை விதைக்கிறது, ஒரே டைம்ல மருந்தடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணக்குள்ள மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாபகரமா இருக்கும். அந்த மாதிரி பண்ணணும். இதுல கொஞ்சம் நுண்ணறிவு, அதாவது எப்படி வந்து நம்ம மொபைல் பயன்பாடு பண்ணணும், எந்த மாதிரி இதை பார்க்கணும் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இப்போ இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிறையா இந்த யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக் இதில் தான் இருக்காங்க. இதில் இருக்கிறாங்க, அது நன்மையா தீமையான்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதை நம்ம நன்மை பக்கம் வந்து அதிகமாக அதை பயன்படுத்தணும். அதாவது ஈனாம் வந்து நம்ம சந்தைப்படுத்துதல் எப்படி பார்க்கறது, எப்படி விளைபொருட்கள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கறது. இன்னொன்று வந்து நம்ம ஏரியாவிலேயே இப்போ வந்து திருச்சி இருக்கு அப்படின்னா, திருச்சியில் என்னென்ன பயிர் இருக்குன்னு பார்க்கலாம்.
1: ஓகே,
0: அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அது இல்லாமல் இருக்கிற பயிரை நம்ம பயிர் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு விலை கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு, அதையும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்கிறாங்க, அதையும் சொல்கிறாங்க. இப்போ நெல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ஏக்கர் ஹெக்டரில் இருக்குது நீங்கள் அப்படிங்குள்ள, நம்ம நெல் அதிகமாக இருக்குது, அது போதுமான அளவாக இருக்குது நம்மளுக்கு அப்படிங்குள்ள, நம்ம அதுக்கடுத்து போகலாம், உளுந்து போகலாம், அதுக்கடுத்து சோளம் போகலாம், அதுக்கு சிறுதானியங்களை போகலாம். முக்கியமாக அதை தான் சொல்கிறோம், சிறுதானியத்தை தான் சொல்கிறோம். சிறுதானியத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, வெயிலை தாங்கக்கூடிய ஒரு தன்மை, வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். சிறுதானியத்தை பண்ணலாம், 3 மாதம் தானே பண்ணுறோம், அப்புறமேட்டு நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம்.
2: விவசாயமும் தொழில்நுட்பமும் இணைந்தால்தான் விவசாயத்தை மேம்படுத்த முடியும். பயிர் பராமரிப்பில் விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம் அசோக்குமார் அவர்கள்.
1: இப்போ இந்த விவசாயத்துல வந்து எதிர்கால சவால்கள்லாம் என்ன?

0: ஆமாம் இருக்குது. இப்போதைக்கு எப்படி இருக்குது, எதிர்காலத்தில் சவால்கள்லாம் எப்படி இருக்குது?
1: இதே பழைய முறையை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, அந்த யாருமே விவசாயிகள் இப்போ கேட்டாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் லாபமாக இருக்கிறீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது லாபமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும். இப்போ மாவட்டத்துக்கு ஒரு வேளாண் அறிவியல் மையம் இருக்குது. எல்லா அறிவியல் மையமே விவசாயிகளுடைய நன்மைக்காக தான் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். அப்படிங்குள்ள அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா, எல்லா பயிருமே இருக்குது. எங்களுக்கு பிரதான பயிரே வந்து நிலக்கடலை. டெல்டா ரீஜன் வந்து ரெண்டு பிளாக் இருக்குது. முந்திரி வந்து ஃபுல்லாக பிளாக் ஃபுல்லாக இருக்கும், 35 லட்சம் ஹெக்டர் இருக்குது. அப்படிங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா 1000 ஏக்கர் வரும். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் தனித்தனியான ஒரு தொழில்நுட்பம், அந்த பயிர்களுக்கான தனியாக தொழில்நுட்பம் நம்ம கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களை வந்து லாபம் எடுக்கலாம். அதனால் எங்களை பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியம். எங்களை வந்து அவங்க நெருங்கி எங்களுடைய தகவல்களை அவங்க கேட்டுக்கிட்டாங்கனாவே போதும்.
0: சரிங்க, இப்போது செயற்கை உரங்கள் இதெல்லாம் வந்து பயன்படுத்த தவிர்த்து இயற்கை உரங்களும் பயன்பாடு, அதோடைய பூச்சிக்கொல்லி இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க?
1: அதாவது முன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15% இருப்பாங்க, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35% இருக்காங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காங்க, அதோடைய பயன்பாடை வந்து தெரிஞ்சிருக்காங்க. அதனால் வந்து வருங்காலத்தில் வந்து ஒரு 50% இல்லைன்னா ஒரு 60% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறையா படித்த இளைஞர்கள் வராங்க, இப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேருந்து இன்னொருத்தர் கேட்டு வராங்க, அந்த மாதிரி வராங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உரங்கள் என்ன வேலை செய்யுது, ரசாயன உரங்களுக்கும் இதுக்கும் எப்படி தொடர்பு இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க.
0: சரிங்க, அப்போ அந்த இயற்கை விவசாயத்துல வந்து என்ன மாதிரியான உயிர் உரங்கள்லாம் போடலாம், பூச்சி கட்டுப்பாட்டு முறைகள்லாம் என்ன மாதிரி இருக்குங்க?
1: முக்கியமாக இப்போ நம்ம கோடைக்காலம் அப்படின்னு பண்ணக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஏரியா தான் நம்ம பயிர் செய்வோம். அந்த பயிர்களுக்கு உரத்தை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள, கோடைக்காலத்துக்கு முன்னாடி தக்க பூண்டு போட்டு வச்சு ஓட்டி வச்சுருக்கிறது, பசுந்தாள் பயிர்களை பயிர் செய்யக்குள்ள நிலமும் நல்ல வளமாக இருக்கும், வெயிலுடைய தாக்கமும் அது கம்மியாக இருக்கும், பயிர்கள் வளர்ச்சியோட சூழ்நிலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்குள்ள நம்மளுக்கு உர தேவையும் கொஞ்சம் குறையும், அந்த மாதிரி பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வேப்ப எண்ணெய் தான், வேம்பு சார்ந்த பொருட்கள், வேப்ப இலையை பயன்படுத்தலாம், வேப்பம் கொட்டையை பயன்படுத்தலாம், வேப்ப எண்ணெயை பயன்படுத்தலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ புதுசாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கோயம்புத்தூரில் வேப்ப எண்ணெய்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க நீமாயில். அது வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஸ்பெஷலாக அசாடி ராக்டின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குதுல, அதை மட்டும் எடுத்து கொடுக்கறதால நம்ம எண்ணெய்ங்கிற குவாலிட்டி இல்லாமல் இந்த கசப்பு தன்மை மட்டும் உள்ள ஒரு பொருள் மட்டும் நம்மளுக்கு எடுக்கிறாங்க. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஈஸியாக தண்ணியில் கரையுது. அதாவது நம்ம எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன தான் நம்ம தண்ணியில் கரைச்சாலும் கரையாது, கரையவே கரையாது எண்ணெய் மட்டும். அது இல்லாமல் இப்போ இதை ஊற்றுறோடனே பால் மாதிரி மாறிடுது. நம்ம வேப்பங்கொட்டையை எப்படி ஊற வச்சா பால் மாதிரி மாறிடுமோ அது மாதிரி மாறிடுது. அதை நம்ம பயன்படுத்தணும் பூச்சிக்கொல்லிகளுக்கு. அதே மாதிரி எருக்கு இருக்கிற இலைகள் எல்லாமே, பால் வர இலைகள் எல்லாமே நம்ம வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். அது எப்படின்னா, எருக்கு, நொச்சி, ஆடுதுனா பழையன்னு ஒன்று இருக்குது, வேம்பு, குங்கம், இந்த மாதிரி இலைகள்லாம் கோமியத்தில் ஊற வச்சு ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷனில் காய்ச்சி அதை எடுத்து ஆற வச்சு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி இல்லை 5 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் கலந்து, நிறையா காம்பினேஷன் இருக்குது அதில், நிறையா 10 லே கரைசல் இருக்குது, 3G கரைசல் இருக்குது. ஆனால் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் இருக்குது, புழுக்களை தனியாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3G கரைசல் இருக்குது. அதாவது பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி, 3G வரும் இல்லையா, அது வந்து 3G கரைசல் அப்படிங்கிற மாதிரி முக்கியமாக எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, புழுக்கள் உள்ளவங்க பார்த்தாக்க அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது இல்லாமல் நோய்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, ட்ரைகோடர்மா விரிடியும் சூடோமோனஸ் பைசிலஸ் அப்டிலஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறோம், அதை பயன்படுத்துகிறாங்க. அது முக்கியமாக வந்து அதை பயன்படுத்தக்குள்ள பாக்டீரியல் நோய்களும் கண்ட்ரோல் ஆகுது, ஃபங்கல் டிசீஸ் பூஞ்சானம் மூலியமாகவும் இருக்கிற நோய்களும் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அந்த மாதிரி நம்ம பயன்படுத்துறதன் மூலியமா இயற்கை வேளாண்மையில இன்றைய சூழ்நிலைக்கு அது சூட்டபுளா இருக்கும், அதாவது கரெக்டா இருக்கும்.
0: சரி, எனக்கு ஒரு ஆர்வம் என்னன்னா, ஒரு தொழில்நுட்ப வல்லுநரா இருக்காங்க, நீங்க வந்து பயன்படுத்துற உணவுப் பொருட்கள்லாம் எந்த மாதிரியான உணவுப் பொருட்களா இருக்கும், இயற்கை வேளாண்மையில செஞ்ச உணவுப் பொருட்களா, அதை நீங்க சொன்னீங்கன்னா தான் எங்களுக்கு வந்து கேட்கறவங்களுக்கும் வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா?
1: அனைத்து பொருட்களையும் நம்ம அதை பார்க்க முடியாது. இது எங்கே யார் கையில் இருக்குது அப்படின்னா, விவசாயிகளோட கையில் தான் இருக்குது. விவசாயிகள் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மட்டும் நம்ம தனியாக ரெடி பண்ணிக்கிறாங்க. 1/2 ஏக்கரில் அவருக்கு தேவையான நெல்லை பயிர் பண்ணிக்கிறாரு, அதில் சில காய்கறி செடிகள் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். இது எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். நானும் இப்போ பார்க்குறேன் அப்படின்னா, வீடு சிட்டியில் தான் இருக்குது, சுற்றிலும் ஒரு 20 பேக் வச்சுருக்கேன், அதில் பயிரை வச்சுக்கோம். இப்போ நாங்கள் பச்சை மிளகாலாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்குறதில்ல, வெளியில் நாங்களே வளர்த்துக்கிறோம். அதுதான் நாம சொல்லக்கூடியது. இந்த வீட்டு தோட்டம் அந்த மாதிரி பண்றது. இப்ப முருங்கைக்காவும் நாங்க வாங்குறதுல முருங்க மரம் இருக்கு, ஒரு முருங்கை மரம் ஒரு எலுமிச்சை மரம் இருக்கு, வீட்டில் வந்து ஒரு 50-60 தென்னை மரம் இருக்கு. இப்போ முருங்கை மரம் வீட்லயே இருக்கக்குள்ள என்ன பண்ணோம் அப்படின்னா முருங்கை கீரைகள் அதில் வாங்கி எடுத்துக்கிறது, முருங்கைக்காய் எடுத்துக்கிறது, இங்கே கிடைக்காத காய்கறிகள்லாம்

0: கேரட்டு, பீன்ஸ், பீட்ரூட்டு, இந்த மாதிரி தான்.
1: ம்
0: இப்போ அரியலூர் மாவட்டத்தில் அதையும் தாண்டி முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர் எல்லாம் விளையுது. அரியலூர் மாவட்டத்திலே விளையுது அப்படிங்கக்குள்ள வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அங்கே விளையுதுன்னா இங்கே திருச்சியில் நல்லா தாராளமாகவே விளையும், அதை பயிர் பண்ணிக்கலாம். அது இது மாதிரி தான் நம்ம தவிர்க்கணும். மேலும் இப்போ இது மாதிரிலாம் இல்லை சார், எங்களுக்கு எதுவுமே முடியாது அப்படிங்கக்குள்ள ஒரே ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னாக்கா, காய் அரியறீங்க இல்லையா, காய் அரியக்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஒரு உப்பு கரைசலில் கொஞ்சம் போட்டுக்கணும்.
1: ஓகே.
0: அந்த உப்பு கரைசலில் இருக்கிற காயை எடுத்து புளி தண்ணி அதில் போட்டுக்கணும். அதில் ஒரு 5 நிமிஷம், அதில் ஒரு 5 நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை சமைச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் விடுபடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அது
1: அது
0: ஹோட்டல்
1: தெரியாது,
0: இருக்கிறதுல
1: சோர்ஸ் தெரியாது.
0: தெரியாது. கிட்டத்தட்ட வந்து இப்போ 200 கோடி மக்கள் ரீச் ஆக போகிறோம். அத்தனை பேர்த்துக்குமே நிலமும் இல்லை, அது உண்டு பயிர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளுக்கு இல்லை, கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். எப்படின்னா இருந்தாலுமே எல்லாத்துக்கும் நம்ம உணவு கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்குள்ள விவசாயிகளுக்கிட்டையும் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். கண்டிப்பாக ஏற்படுத்திட்டு தான் இருக்கிறோம், மாற்றிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனால் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி ஒரு 3 வருஷம் தான் பிரேக்கு. இந்த 3 வருஷத்துக்குள்ளே அந்த இன்னும் மாறிடும். அப்புறம் வந்து ஆக்டிவேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலவு செய்யாமல் இப்போ ஒரு 25,000 ரூபா செலவு செய்கிறாங்க அப்படின்னா அந்த 25,000 ரூபா செலவு வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாம்.
1: ஓகே.
0: குறைச்சிட்டு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். இந்த 3 வருஷம் கழிச்சு திருப்பியும் 4வது வருஷம் ஒரு 10,000 ரூபா பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த 25,000 ரூபான வருமானம் கிடைக்கும். அந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்குது விவசாயத்தில்,
1: சரிங்க,
0: அதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம்.
1: சிறப்புங்கய்யா, தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய
0: தகவல்.
1: உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிருங்க.
0: 97 91 00 80 92.
1: நிறைய தகவலை வந்து ஐயாட்டே வந்து கேட்கணும்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 97 91 00 80 92. நன்றி, நன்றி.
2: விவசாயிகள் இப்போ விஞ்ஞானிகளை போல யோசிச்சு விவசாயத்தை எளிமைப்படுத்த பல நவீன கருவிகளை தாமே தயாரிக்கிறாங்க. அதுலயும் இன்றைய இளம் தலைமுறையினரோட பங்களிப்ப சொல்ல வார்த்தையே இல்லைங்க. உதாரணமா செல்போன் மூலம் பம்பு செட்டை இயக்குறது, ஒரு கருவி மூலம் பல வேலைகளை செய்யறது, விதை தூவுறதுல இருந்து மருந்து தெளிக்கிறதுல இருந்து தண்ணி பாய்ச்சற வரையும் எல்லாத்துக்குமே ஆளில்லா இயந்திர முறைய பயன்படுத்துறது, இது மாதிரி பல கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மாதிரியான புது புது தொழில்நுட்பங்களை இயற்கை விவசாயத்துல உபயோகப்படுத்தி இயற்கை விவசாயத்தை ஒரு நிலையான தொழிலா மேம்படுத்தி விவசாயிகள் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இதுவரை பயிர் பராமரிப்புக்கான தொழில்நுட்பங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் அரியலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எம். அசோக்குமார் அவர்கள்.

0: மெலிசை கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம்.
1: தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மெத்தில் யூஜெனால் ஈர்ப்பு பொறி அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்குவோங்களா? இது ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் மெத்தில் யூஜெனால் ஈர்ப்பு மருந்து அதன் வாசனை நீண்ட காலம் வெளியிடும் முறையில் உட்பொதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வயல்களில் நீண்ட காலத்திற்கு பாக்டோசெரா வகை பழ ஈக்களை கட்டுப்படுத்துவது உறுதி செய்யப்படுகிறது. இதை எப்படி நாம பயன்படுத்தணும்? பயிர்களின் பூக்கும் பருவத்தில் ஒரு ஏக்கருக்கு 10 பொறிகள் வீதம் நிறுவி அதற்குள் இந்த ஈர்ப்பு மருந்துகளை வைக்க வேண்டும். நேரடி சூரிய ஒளி படும்படி பொறிகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும். பூக்கள் பூக்க தொடங்கும் முன்பே பொறிகளை வைத்து விடுவது நல்லதாக இருக்கும். மரத்தின் கிளைகளில் தரையிலிருந்து சுமார் 5 அடி உயரத்தில் நிழலான பகுதியில் தொங்கவிட வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறை பொறிகளை ஆய்வு செய்து அதில் விழுந்துள்ள இறந்த ஈக்களை அகற்றுவது பொறியின் செயல்திறனை அதிகரிக்கும். செயல்படக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்தோம்னா, மெத்தில் யூஜெனால் என்பது ஒரு வாசனை திரவியம். இது ஆண் பழ ஈக்களை அதிக அளவுல ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. சாதாரண கவர்ச்சி பொறிகள் விரைவில் வீரியம் இழந்துவிடும். ஆனால் இதில் உள்ள மெதுவான வெளியீட்டு தொழில்

0: தொழில்நுட்பத்தால் ஒரு முறை வைத்தால் சுமார் 60 முதல் 75 நாட்கள் வரை வயலில் தொடர்ந்து வேலை செய்யும். ஆண் ஈக்கள் கவரப்பட்டு பொறியில் விழுந்து அழிவதால் பெண் ஈக்களுடன் இனச்சேர்க்கை நடைபெறுவது தடுக்கப்படுகிறது. இது பல ஈக்களின் அடுத்த தலைமுறை உருவாவதை கட்டுப்படுத்துகிறது. இந்த கவர்ச்சி பொறியானது மா, கொய்யா, பப்பாளி, எலுமிச்சை மற்றும் சிட்ரஸ் வகை மரங்களில் ஏற்படக்கூடிய பழ ஈ தொல்லைக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். இது ஒரு உயிரியல் மேலாண்மை முறை என்பதால் பழங்களில் பூச்சிக்கொல்லி மருந்தின் எஞ்சிய நஞ்சு இருக்காது. இது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பழங்களை உற்பத்தி செய்ய உதவுகிறது. ஏக்கருக்கு 10 பொறிகள் வைப்பது அதிகப்படியான பூச்சிக்கொல்லி மருந்துகளை தெளிப்பதை விட செலவு குறைந்த முறையாகும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மெத்தில் யூஜனால் ஈர்ப்பு பொறி. இந்த தயாரிப்பு குறித்த மேலும் விவரங்களுக்கோ அல்லது வாங்குவதற்கோ உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பூச்சியியல் துறையை அணுகலாம். அல்லது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் TNAU அக்ரிகார்ட் என்ற இணைய விற்பனை தளத்தில் பெறலாம். 10 ஈர்ப்பு மருந்துகள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 825 ரூபாய்.
1: திருச்சிராப்பள்ளி கொட்டப்பட்டு கோழிப்பண்ணி சாலையில் செயல்பட்டு வரும் கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் இம்மாதம் 29ஆம் தேதி நாட்டுக்கோழி வளர்ப்பு பயிற்சியும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி கறவை மாடு வளர்ப்பு பயிற்சியும் நடத்தப்பட உள்ளது. பயிற்சியில் பங்கேற்க விருப்பமுள்ளோர் ஒவ்வொரு பயிற்சிக்கும் 590 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தகவலுக்கு 0431-2331-1715 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு இம்மையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
2: பன்றி வளர்ப்பில் லாபத்தை அதிகரிக்க சிறப்பு தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்த ஒருநாள் பயிற்சி வருகின்ற 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ள வேளாண் பெருமக்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முன்பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 25ஆம் தேதி. மேலும் தொடர்புக்கு 0-4-3-7-2 என்ற முன் இணைப்போடு 2-3-4-1-1-1 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய தலைவர்
1: தெரிவிக்கிறார்.
3: உழவர் அழைப்பு மையம்,
4: கிசான் கால் சென்டர்,
3: 1800-1800-1551.
4: வேளாண்மை தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும்
3: தொடுங்கள். 1800-1800-1551.
4: வாரத்தின் எல்லா நாட்களிலும்
3: காலை 6 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை
4: 22 இந்திய மொழிகளில் ஆலோசனைகள்.
3: உழவர் அழைப்பு மையம், கிசான் கால் சென்டர், 1800-1800-1551.
4: தொட்டதும் கிடைக்கும்
3: சட்டண தீர்வு.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
5: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம்
6: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக நாளை இத்தாலி தலைநகர் ரோம் செல்கிறார். அங்கு 2 நாட்கள் பயணம் மேற்கொள்ளும் அவர் இத்தாலி பிரதமர் மெலோனியை சந்தித்து பேசவுள்ளார். முன்னதாக இன்று நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்ற பிரதமர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை மற்றும் உலகளாவிய போராட்டத்திற்கு அந்நாட்டு பிரதமர் திரு ஜோஹனஸ் கார் ஆதரவு அளித்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். எரிசக்தி, நீல பொருளாதாரம், பசுமை மாற்றம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. உலகளாவிய சுகாதார சமத்துவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா அதிகவனம் செலுத்தி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் 79வது உலக சுகாதார மாநாட்டில் பங்கேற்பதற்காக அங்கு சென்றுள்ள அவர் உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டாக்டர் டெட்ரோஸ் அதானம் கேப்ரியஸை இன்று சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பொது சுகாதார கண்டுபிடிப்புகள், காசநோய் ஒழிப்பிற்கான இந்தியாவின் தொடர் முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். கிழக்கு மண்டல வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் மத்திய வேளாண்

வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தலைமையில் நாளை நடைபெறுகிறது. வேளாண் துறையின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை மேம்படுத்துவது, விவசாயிகளின் வருவாயை இரட்டிப்பாக்குவது, மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயலாற்றுவது குறித்து ஆலோசனைகள் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் 620 அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று உத்தரவிட்டுள்ளார். இதன்படி சென்னை மாநகராட்சியில் 383 உணவகங்களும், இதர மாநகராட்சிகள் நகராட்சிகளில் செயல்படும் 237 உணவகங்களும் மறுசீரமைக்கப்பட உள்ளன. இதற்கான செலவினங்களை மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளவும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை மறுநாள் வெளியாகும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என்று கூறினார். 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணாக்கருக்கு 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றார். முன்னதாக 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான புதிய பாடத்திட்ட புத்தகங்களையும் சென்னை தலைமை செயலகத்தில் அமைச்சர் வெளியிட்டார். இந்நிலையில் முதலமைச்சர் திரு விஜய் பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கங்களை பெறும் வகையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், அரங்கின் உள்கட்டமைப்புகள், விடுதி, விளையாட்டு வீரர்களின் அத்தியாவசிய தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். கேரள முதலமைச்சராக காங்கிரசின் திரு வி டி சதீசன் இன்று பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சர்வதேச அருங்காட்சியகங்கள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. கலாச்சார பரிவர்த்தனை, புரிந்துணர்வு, பரஸ்பர விருப்பங்கள், மேம்பாடு, ஒத்துழைப்பு, அமைதி உள்ளிட்டவற்றை மக்களிடையே கொண்டு செல்லும் கருவியாக திகழும் அருங்காட்சியகங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் மே 18ஆம் தேதி கொண்டாடப்படுவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டங்கள் இன்று நடைபெற்றன. இதில் பெறப்பட்ட கோரிக்கை மனுக்கள் மீது உடனடி தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டனர். நாமக்கல் மாவட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை உயர்வை ரத்து செய்யக்கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கேரளா, தெற்கு உள் கர்நாடகம், ராயல்சீமா வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே புதுக்கோட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, தருமபுரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. ஜெனீவாவில் நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு இந்தியாவின் யூகி பாம்ப்ரி, நியூசிலாந்தின் மைக்கேல் வெனஸ் இணை முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெறும் IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்யும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சற்றுமுன் 6 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 54 ரன் எடுத்திருந்தது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இந்த வாழ்க்கை அப்படின்ற வழிபயணத்துல நம்ம கூடவே எப்பொழுதும் வழி துணையா வருவது இசைதாங்க. நிழல் கூட நம்ம வீட்டை நீங்கலாம், ஆனா எப்பவும் நீங்காம இருக்கிறது இந்த இசைதான். இசை நமக்கு மகிழ்ச்சியை தருவது மட்டும் இல்லைங்க, நம்பிக்கையும் தைரியத்தையும் சேர்த்து கூட தருது. அப்படிப்பட்ட என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80s பாடல்களை நேர்வரப்பு பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்.

0: படிச்சிருக்கோம். அடுத்து நிகழ்ச்சியின் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார். துறையூர் குன்னுப்பட்டி நல்லசாமி சார்.
0: நல்லசாமி ஐயா, துறையூர் குன்னுப்பட்டியா? கோட்டைனா கோட்டாத்தூர். அது
1: கோட்டாத்தூர் பக்கத்தில் குன்னுப்பட்டி சார்.
0: சரிங்க சரிங்க. நல்லசாமி ஐயாவுக்கு என்ன பாடல் வேணும்?
1: படிக்காதுலேருந்து ஜோடிகளை எங்கே சார்.
0: நன்றிங்க சார்.

0: இரவு நமதியோடு கலந்து வரும் இதமான இசைகளை கேட்டு ரசிட்டு இருக்கும் நேர் விருப்ப பாடலாக இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இதுமா?
1: நாங்கள் புள்ளம்படிக்கு அடுத்து அலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேரிமா, என்ன விருப்ப
1: நல்லா
0: பாடல் கேட்கலாம்?
1: இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கோம்.
1: சரிங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம் இந்த இனிய இரவு பொழுதுல?
1: எனக்கு கேளடி கண்மணியில இருந்து கற்பூர பொம்மை ஒன்று, அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் கொடுத்துடலாம். அப்படியே தாளாடுற மாதிரி ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க, அப்படிதானே? நன்றிமா
1: சரிங்க
0: எனக்கு
1: மேடம்,
0: வந்ததுக்கு.
1: நன்றி.

0: இரவு இசை இனிமேல் இணைந்திருக்கின்றோம் நிகழ்ச்சியில். நம்முடைய இணையம் அடுத்த நேயர் வணக்கம். திருச்சி சிட்டி தானா? அருமை, நம்ம நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க
1: அப்படிதானே?
0: தொடர்ந்து நல்லா இருக்கும் சார். நீங்க உங்களை மாதிரியே நாங்கள் நல்லா இருக்கோம். என்ன பாடல் வேணும்?
1: அழகே உன்னை ஆராதிக்கிறேன்ல, வாணிஜி ஆட மாட்டேன், நானே பாட்டு அந்த வாங்கிங்க.
0: ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார்,
1: தேங்க்யூ மேடம்.

0: இரவு பொழுது இசையா இனிமையாக்கும் இந்த இரவு இசை இனிமை கேட்டிருந்திருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள். அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும் நேயர், வணக்கம்.
1: மலைக்கோட்டை உயர்ந்தாலும் நமது வானொலி உயர்ந்தத்தை தடுக்க முடியாது.
0: நிச்சயமாக, யாரே இருந்து
1: ஏனென்றால் இந்த 87 ஆண்டுகள் எப்படி போனதுன்னு தெரியல.
0: 87
1: அதுக்கு வயதே கிடையாதுமா.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: அதை வாழ்த்துவதற்கு குழந்தைநாதனுக்கு வயது இல்லம்மா.
0: உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே வயது இல்லதான்.
1: என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் வருவோம் போயிடுவோம்
0: நிச்சயமா,
1: ஆனா அந்த வானொலி மட்டும் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு இல்லைங்களா.
0: நிச்சயமா, எந்த காலமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும்.
1: தொடர்ந்துகிட்டே இருக்க கடவுளை சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் வந்துருவோம் போயிடுவோம், கடவுள் நிலைச்சு இருக்காருமாங்க.
0: ஆமா,
1: வானொலி நேயர்களை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, வானொலியை மட்டும்தான் சொல்லுவாங்க.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: அப்படிதான் குழந்தை நாதனும்.
0: மகிழ்ச்சிங்கய்யா,
1: அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல் என்ன குழந்தை நாதமாங்க.
0: என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாங்க ஐயா?
1: நான் சின்ன பிள்ளைல ரொம்ப பெரிய சேட்டை பண்ண ஒரு படம்.
0: நீங்களா?
1: வீட்டுக்கு தெரியாம நாங்க கைத்தறி சேலையை கொண்டு விட்டுட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து மறுநாள் கட்டி போட்டு தெருவில் எல்லாம் அடிச்சாங்க.
0: அதனால அந்த தாக்கம் அப்படியா?
1: ஆமா, அப்படியேப்பட்ட படம். அந்த கார்த்தி நடிச்சது பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி.
0: பெரிய வீட்டு
1: பாட்டை கேட்கணும்னு பார்த்தேன் அந்த மீனாட்சி திருவிழா நிகழ்ச்சியில. அப்ப நிகழ்ச்சி இல்லாத இப்ப கேட்கறேன். வாய்ப்பு கொடுத்தது நன்றிமா.
0: நன்றிங்க இனிப்பு.

0: இனிமையான பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. திருச்சி வானொலி இரு அலைவரிசைகளிலும் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு. வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களோட நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: அருமை, சூப்பரா நீங்களுமே அழகா ஓபனிங் கொடுக்குறீங்களே. மதுரையில எப்படிமா கேக்குறீங்க, ஆப்ல கேக்குறீங்களா?
1: ஆப்ல கேக்குறேன் சார், நீசான் ஏர் ஆப்ல கேக்குறேன்.
0: ஓகேம்மா ஓகேம்மா, சரிங்கம்மா. என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: கூலிக்காரன் படத்துல இருந்து குத்து விளக்காக குலமகளாக.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, நன்றி.
1: இனிப்புக்கு நன்றி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா, நன்றி.

0: என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் இரவு இசை இனிமையில் நிகழ்ச்சியில் நம்முடைய நேயம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, வானொலியோட ஒளி அளவு குறைச்சு வச்சுக்கோங்க ஐயா. சொல்லுங்க, யார் எங்கிருந்து ஐயா? இப்ப பேசலாம். என்ன வானொலி பக்கமா போயிட்டீங்களா ஐயா? இனிப்புல இருக்கீங்க, பேசுங்க ஐயா. இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இணைப்பில் இருக்கீங்களா? நேர்களே, உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை உங்க விருப்ப பாடலா கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க. சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பேனோடு 246-102-1 240-102-1.

0: நேரம் 8:45 இணைந்திருக்கின்றோம். திருச்சி வானொலி அலைவரிசைகளின் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் அடுத்து வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் திருச்சி செல்வனூர்லேருந்து விமலா பேசுறேன்.
0: விமலாம்மா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சீவலப்பரிப்பாண்டிலேருந்து ஒயிலா பாடும் பாட்டு.
0: நன்றிங்கம்மா, நன்றி
1: சார். உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு மாசம் ரொம்ப மிஸ் பண்ணோம். எப்படா அந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் அப்படின்னு
0: எங்களுக்குமே
1: அவங்களோட
0: அதே மாதிரி ஏக்கம் இருந்ததும்மா.
1: வந்துருச்சு.
0: இப்ப எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்துருச்சு. சூப்பரா நம்மளும் பேசுறோம். இனியும் பாடல் கேட்போம்மா.
1: ஓகே சார், தேங்க்யூ.
0: நன்றிங்கம்மா.

0: இரவு இசை இனிமை நிகழ்ச்சியின் நிறைவு செய்யக்கூடிய நேயர் வணக்கம். யாருங்கிறது? வணக்கம், இணைப்பிருக்கீங்க.
1: ஹலோ, நேசு உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் அனுசன் ஆண்டனி.
0: சொல்லுங்க ஆண்டனி ஐயா, என்ன விருப்ப பாடல்
1: எப்படி
0: கொடுக்கலாம்?
1: இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். என்ன விருப்ப பாடல்
1: நல்லது
0: கொடுக்கலாம்?
1: சரி. உல்லாச பறவைகள் திரைப்படம் சாரி, அதில் ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. ரெஞ்சு அது எப்படி நல்லா, ஜஸ்ட் ஒரு லைன் பாடிக்கிறேன். அழகு ஆயிரம் உலகம் முழுவதும் இறைவனின் திருக்கதம் எழுதிய ஓவியம் ஜானகி அந்த
0: மம்மியா
1: நல்லா இருக்கு. அவ்வளவு சாங் நல்லா இருக்கு. நல்ல பாடல் லிரிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
0: ஃபீமேல் வாய்ஸ் நாங்க மேல் வாய்ஸ்ல கேட்டுட்டோம், அப்படிதானே? ஃபீமேல் சாங்
1: கண்டிப்பா.
0: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.
1: தேங்க்யூ சோ மச்.

இருவயசை இனிமை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில எனக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 மணிக்கு உங்களுக்கு விருப்பமான 80 தொண்ணூறுகளின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

விண்மீன் இரவுகளுக்கு பின்னணி இசையாகும் தென்றலின் தாளாட்டாய் இது இனிய ராகம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நாளை பிற்பகல் 3 மணிக்கு அசத்தல் சந்திப்பு.
1: மன்னார்குடி இடையர் நத்தம் ஃபண்டாஸ்டிக் வாட்டர் அண்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்து நேரலை
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
2: ஸ்லைட்ல சறுக்கலாம், வேவ் பூல்ல குதிக்கலாம், ரெயின் டான்ஸ்ல செம்ம பிளாஸ்ட் பண்ணலாம்.
3: வாங்க ஃபண்டாஸ்டிக் வாட்டர் பார்க்.
4: இடைவிடா இசை மழையால் நம் இதயங்களை நனைத்து செல்லும் இது இனிய ராகம்.

0: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com.
1: இதுவரை வான்மேகங்கள் பொழிந்த கனமழையில் இணைந்திருந்தோம். இனிய ராகத்தில் இணைந்திருங்கள், இசைந்திருங்கள்.

0: ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலங்கள் மாறினாலும் சில மெட்டுக்கள் மட்டும் பழையதாகாது. ஏன்னா அவை இசைக்காக மட்டும் உருவானவை அல்ல, இதயங்களுக்காக உருவானவை. மழை இரவில் மெதுவாக ஒலிக்கும் ஒரு காவிய பாடல், தனிமையில் நம்மை நாமே சந்திக்க வைக்கும் சில வரிகள், கண்களில் நீரை வரவழைக்கும் சில வரிகள் மீண்டும் வாழ வேண்டும் என்ற நம்பிக்கையை தரும். ஒரு பாடல் முடிந்த பிறகும் அதன் உணர்வு மனதில் நீண்ட நேரம் தங்கினால் அதுவே ஒரு காவிய பாடல். தமிழ் திரை இசையில் பாடல்கள் பல வந்திருக்கலாம், ஆனால் காலத்தை கடந்தும் மனங்களை ஆளும் பாடல்கள் மட்டுமே என்றும் காவியங்களாகவே நிற்கும். அப்படிப்பட்ட காவிய பாடல்களை உங்கள் விருப்ப பாடலாக கேட்டு ரசிக்கலாம். இப்போது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி FM ரெயின்போ 102.1 நேயர்கள் பங்கேற்க சுழி 431 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1

0: நான் புஞ்சை சங்கிலிருந்து நந்தகுமார்.
1: நந்தகுமார் ஐயா, என்ன விருப்ப பாடல் கேட்கலாம்?
0: என்னமா?
1: என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
0: எங்கள் தங்கராஜில இருந்து கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா.
1: நன்றிங்க ஐயா, இணைப்பில் வந்ததுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
0: நன்றி.

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வருது எத்திரிச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்த தவறு பாடல் தெரிவிக்கிறோம். நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துமா?
1: நான் பாலக்கரையில இருந்து ரோஜா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க,
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: அனைவரும் நலமா இருக்கோம். அம்மாக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்காங்களா
0: மேடம்? அனைவரும் நலமா இருக்காங்க. நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம் மேடம்.
0: மகிழ்ச்சிமா. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு படகோட்டி படத்துல இருந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து அந்த பாடல் கொடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் கொடுக்கலாம். வீட்டுல இருக்கும்போது இப்படி பாட்டுக்கு பாட்டு பாடுவீங்களா? வெளியில எது கேட்ட போது சரிங்களா? நன்றி நன்றி, இணைப்புல வந்ததுக்கு
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம். இணைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றிப்பா.

0: காலத்து வென்ற காவிய கானங்களை அணிவிப்பாய் அபோர்தி நிகழ்ச்சியை கேட்டு நெஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க 4-3-1 என்ற முன்னிணைப்பேனோடு 246-102-1 இந்த எண்களை தொட்டு வரலாம். அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் இங்கிருந்து?
1: மேடம், லால்குடி இருந்து கொத்தனார் சுந்தரம் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: மேடம், படம் வந்து அன்பேவா, புதிய வானம் புதிய பூமி.
0: படம் கொடுத்துடலாமா?
1: கொடுத்துடலாம் மேடம்.
0: நன்றி இணைப்பில் வந்தது.
1: தேங்க்ஸ்.

0: தென்றலாய் வருடும் தேனுமுத கானங்கள் உங்கள் இரவை இன்னும் இனிமையாக்கிக் கொண்டிருக்கின்றது. வியாபூர்த்தி நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: அன்பு தோழி பிரியமுள்ள பிரியா வைரமணி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம் கூறி யாவும் ஞாபகம் வருகிற நிகழ்ச்சியில் இணைவது மலைக்குடி பத்தி சண்முகம் மற்றும் 4 மணி வண்ணக்கோளை நிகழ்ச்சி, 5 மணி பொன்மாலை நிகழ்ச்சி, எல்லா நிகழ்ச்சியுமே காலையிலிருந்து இரவு வரை அனைத்து நிகழ்ச்சியுமே பண்பலையில ரொம்ப சூப்பரா இருக்கு. நாளுக்கு நாள் நிகழ்ச்சி மெருகு கூடிக்கிட்டே போகுது. எங்க பார்த்தாலும் 102.1 தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கும் நிலையத்தாருக்கும் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி. அதாவது திரும்பும் திசை எல்லாம் நம் பண்பலை அப்படியா? திரும்பும் திசை எல்லாம் நம் பண்பலை அப்படிதானே? திரும்பும் திசை எல்லாம் நம் பண்பலை
1: அப்படிதானே?
0: நன்றி நன்றி. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து படம் வந்து கர்ணன். அதுல வந்து இரவும் இரவும் வளரட்டுமேங்கிற பார்த்தா இந்த இனிய இரவுல 102.1 வழியா காற்றுல தவளை விடுங்க.
0: நன்றி வணக்கம்.

0: காற்றலிகளில் காவிய மெட்டுக்கள் நீர்கள் விருப்பமாக கேட்டு ரசித்திருக்கும் ஞாபகம் நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்முடைய நியமனத்து நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்மா.
0: யார் இங்க இருந்தீங்கய்யா?
1: பொருள் மாவட்டம் கடவுர் வட்டம் தரங்கம்பட்டியிலிருந்து மலைச்சாமிங்களா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து எங்கள் தங்கம். பாடல் வந்து தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதிப்பது போல.
0: பாடல் வழங்கியெல்லாம் நன்றி. அனைவருக்கும் பாடல் இதோ.

0: உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது ஞாபகம் வருதே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபகம் உறுதி நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்க இருந்துங்க ஐயா?
1: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் மல்லசமுத்திரம் இருந்து சரவணன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்பப்பாடல் கொடுக்கலாம்?
1: எங்களுக்கு நான் ஆணைக்கால் படத்துலேருந்து பாட்டு வரும், என்ன பாட்டு கொண்டிருந்தேன், அந்த பாட்டு போடுங்க.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம், பாட்டு இதோ வருகிறது. நன்றி இணைப்பில் வந்ததுக்கு.

0: மௌனமான இரவுகளுக்கும் ஒளி கொடுப்பது இசைதான். அந்த உணர்வோடு தொடர்ந்து கேட்டு ரசிச்சிட்டு இருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சி திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர் விருப்பத்தில். அடுத்ததா விருப்பவாளர் தெரிவிக்க ஒரு நேயர். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
1: தேவிமங்கலம் கண்ணன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க.
1: எனக்கு வந்துங்க இதயக்கணி, இதயக்கணி படத்துல இருந்துங்க இன்பமே உந்தன் பேர் வல்லலோ அந்த டியூட் சாங்ஸ் கொடுங்க. இனிமை இரவு பொழுதுல அனைவரும் கேட்போங்க.
0: நிச்சயமாக. இனிப்பதற்கு நன்றி. உங்களுக்கான பாடல் இது.
1: ரொம்ப நன்றிங்க.

0: உங்கள் நினைவுகளில் என்றும் நிலைத்திருக்கும் காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய நீ மடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துமா?
1: சுப்புலட்சுமி.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: உரிமை குறையாத நேத்து பூத்தாயிரம் ஜாமத்தை அந்த பாட்டு கொடுங்க மேடம்.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாமா? இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: ஆ சரிங்க மேடம்.

0: காற்றல்களில் காவிய மட்டுகள் நேரொற்பமாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகத்தை நிகழ்ச்சியில் திருச்சி ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய நேயமடத்து நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா?
1: வணக்கங்க மேடம்.
0: யார் எங்கிருந்துமா?
1: மேலச்சிந்தாமணியிலிருந்து ஈஸ்வரி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு திருவிளையாடல் படத்துல பொதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் பாடல் வேணும் மேடம்.
0: நிச்சயமா காட்டலைகளை தவளை விட்டுலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா.
1: நன்றிங்க மேடம்.

0: 10:51 நேரில் கேட்டிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பா இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரெங்கிருந்து?
1: உடையார்பாளையம் அஜின்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: வசந்த மாளிகை என்ற திரைப்படத்தில் இருந்து கலைமகள் கைப்பொருளே
0: பாடல் வழங்கியெல்லாம் இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

0: திருத்திட ஞாபகத்தை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைவு செய்யக்கூடிய நேயர் யார் எங்கன்னு பாத்துலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்குதுங்க ஐயா?
1: திருச்சி வடக்கில இருந்து பூம்புகார் கல்யாணம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: 87வது பிறந்த நாள் அணி எனக்கு லைன் கிடைக்கல. நம்மளுடைய பழைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து ரொம்ப சிறப்பிச்சாங்க.
0: ஆமா,
1: ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா.
1: அதனால நிலைய இயக்குநருக்கும் அறிவிப்பாளருக்கும் அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. மிருதங்க சக்கரவர்த்திங்கிற படத்துல சுகமான ராகங்களேன்னு ஒரு இன்னிசை கீதம் நம்முடைய அனைத்து நேயர்களுக்காக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நிச்சயமாக நன்றிங்க. இணைப்பதற்கு
1: வாய்ப்பு நெஞ்சார்ந்த நன்றி.
0: நன்றி.
1: கல்யாணம்.

தென்றலாய் வந்து தலட்டி சென்ற பாடல்களை நேர்வெப்ப பாடலா கேட்டு ரசிச்சோம் ஞாபகோர்தே நிகழ்ச்சியில். நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் பண்பலை 102.1 MHz அலைவரிசையில் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவேறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:45 இனிதே ஆரம்பமாகும். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.